ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இணைந்திருக்கிறீர்கள் மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் திரைப்பட பக்தி பாடல்களோடு இசையமுதம் நிகழ்ச்சியாக.

இசையால் நம் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் பக்தி மனம் பரவ செய்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸின் இசை அமுதம்.

திரைப்பட பக்தி பாடல்களால் இசையமுதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இசையமுதம் நிகழ்ச்சியில்

0: நிறைவுற இணைந்திருந்தீர்கள் இசை அமுதம் நிகழ்ச்சியில். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5:30. இன்னும் சில நாடுகளில் செய்தி சுருக்கம்.
1: நேரம் 6:00. தொடர்வது செய்தி சுருக்கம்.
0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்தி சார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான

நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள் கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். காரைக்கால் அருகே கிழ காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சியில் உள்ள ஹரிவன்ஷ் தானா பகத் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற 2வது தெற்காசிய த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் அபாரமாக செயல்பட்டு தங்கப்பதக்கங்களை கைப்பற்றின. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: மதுரை விராட்டுப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
4: நேர்களே, சேவை செய்தியாக இப்போது கேட்கலாம். மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பாக சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. எனவே தனியார் துறையில் வேலை தேடும் வேலை நாடுனர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம். இம்முகாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்தவர்களும், ITI டிப்ளமோ இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு முடித்து வேலை நாடுனர்கள் தங்களது ரெசியூமுடன் இன்று காலை 10 மணி அளவில் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நடைபெறும் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளலாம் என செய்தி தெரிவிக்கிறது.
3: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

சொல்லுக்கு நிறையா இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள்கள் நிரம்ப பொருள்கள் உண்டு. இப்போ காலால் நடந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பேருந்து போகிறத நடைன்னு சொல்லலாம். அது விலங்குகள், மனிதர்கள் எல்லோரும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பேருந்து போவோம் நம்ம. அந்த நடையிலையுமே நிறைய பேருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். அதுபோல் பேச்சிலையும் சரி எழுத்துலேயும் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான நடை உண்டு. ரொம்ப தமிழில் ரொம்ப பழமையான ஒரு நூல் இருக்குது, அந்த நூலுக்கு பேர் தொல்காப்பியம். அந்த நூலுக்கு பல பேர் உரை எழுதியிருக்காங்க. அதில் ஒருத்தர் பேர் சேனாவரையர்.

0: சொல் அப்படின்னா என்ன? அவர் சொல்கிறாரு, வழுக்களைந்து சொற்களை ஆக்கிக் கொண்டமையால் கிளவியாக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. இது அவருடைய நடை. அதாவது தப்பு இல்லாமல் ஒரு சொற்களை புதுசாக உருவாக்குறதுனால அந்த இயலுக்கு அந்த பேர் வந்துச்சு, கிளவியாக்கம்னு பேர் வந்துச்சுன்னு அவர் பேர் கொடுக்குறாரு. இது அவருடைய நடை. அதே போல் திருக்குறளுக்கு உரை 10 பேர் ரொம்ப பழைய ஆளுக உரை எழுதியிருக்காங்க. அதில் ஒருத்தருடைய பேர் பரிமேலழகர். அவருடைய நடை எப்படி இருக்கும், அவருடைய ஸ்டைல் என்ன? இந்திரர் முதலா இறையவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும். பரவாயில்ல, இது என்ன வித்தியாசமான ஸ்டைலாக இருக்குது. அப்புறம் நம்மலாம் நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருப்போம். வாரியார் சுவாமிகள்னு ஒருத்தர், அவர் முருகனை பற்றி ஒரு பிரமாதமாக ஒரு பாடல் பாடி கடைசி அப்படி முடிப்பார், வயலூர் எம்பெருமான் தனிப்பெரும் கருணையினாலே அப்படின்னா, ஓ இது வாரியாருடைய நடை அப்படின்னு. மதுரையில் முதுபெரும் தமிழறிஞர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா, அவருடைய நடை என்ன? அன்புடைய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே அப்படின்னா அவருக்கு ஒரு நடை. பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான தனித்தனி நடை இருக்குது. அந்த தனித்தனி நடையில் அவங்க தொடர்ந்து இருக்கிறதுனால அவங்க உயர்ந்து இருக்காங்க. வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன்னு உவே சாமிநாத ஐயருடைய மாணவர், வாக்கீச கலாநிதினு அவருக்கு பட்டம். கலைமகள் என்கின்ற பத்திரிகையை அவர் நடத்திட்டு வர்றாரு. அவருக்குன்னு ஒரு நடை உண்டுங்க. என்ன நடை? சிலேடை தான் அவருடைய நடை. இரண்டு அர்த்தம் பட பேசக்கூடியதில் வல்லவர் யாருன்னா வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன். கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க, அவர் கூட அவருடைய நண்பர் வந்து உட்கார்றாரு. அவருடைய பேர் வாரணம். அவருக்கு சுகர் நோய், சர்க்கரை. அப்படி பக்கத்தில் உட்கார்றப்ப முதல்ல இலையில் பரிமாறுறது, உப்புக்கு எடுத்து எதை பரிமாறுறாங்கன்னா கேசரி எடுத்து பரிமாறுறாங்க. கேசரின்றதுக்கு தமிழில் ஒரு பொருள் உண்டு, கேசரினா சிங்கம்னு ஒரு பொருள் உண்டு. வாரணுன்றதுக்கு தமிழில் இன்னொரு அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா யானை. யானைக்கும் சிங்கத்துக்கும் ஆகாது. இப்போ இலையில் உப்புக்கு அடுத்து கேசரியை பரிமாறிட்டே வர்றாங்க. கீவாச்சா பக்கத்தில் வந்த உடனே அவர் பக்கத்தில் இருக்க வாரணம் அப்படி கை நீட்டி எனக்கு வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாரு. கீவாச்சா சொல்கிறாரு, ஏன்பா வாரணத்துக்குத்தான் கேசரி ஆகாதுன்னு உனக்கு தெரிய வேணாமா? ரெண்டு அர்த்தம்ங்க. வாரணம்னா யானை, யானைக்கும் சிங்கத்துக்கும் ஆகாதுன்றது ஒரு அர்த்தம். இன்னொன்று, என் பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய வாரணம்ன்றவருக்கு சக்கரவி, அதனால் அவருக்கு இந்த கேசரின்ற இந்த இனிப்பு பலகாரம் ஆகாதுன்றதும் உனக்கு தெரிய வேணாமான்ற அவருடைய நடை. கீவாஜா எங்கே பேசினாலும் சரி, அவர் இரு பொருள் பட தமிழில் சுவையோடு பேசக்கூடியவர் யாருன்னா வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதன். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நடை இருக்குது. ஆனால் இன்று இளைஞர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவர்களுக்கான தனித்த நடையை அவர்கள் உருவாக்கி கொள்ள விரும்பவில்லை. அவங்கள போல உடுத்தணும், அவங்கள போல தலை சிவிக்கணும், அவங்கள போல பேசணும் அப்படின்னு யாரோ ஒருத்தருடைய நடையை போல செய்தல எடுத்துட்டு ஒரு பின்பற்றக்கூடிய தலைமுறையை நம்ம பார்த்துட்டு வர்றோம். இளைஞர்களே, உங்களுக்கான தனித்த நடையை நீங்கள் உருவாக்கி கொண்டால் நீங்களும் வரலாற்றிலே ஒரு தனித்த நடை உடையவராக இடம்பெறலாம் என்று சொல்கிறேன்.
1: இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம். கண்ணன் அவர்கள்.
2: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
4: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
5: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
4: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: ஒரு காஃபி போடு. உன் கடையில காஃபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
6: ஆமானே, காஃபி டே காஃபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காஃபி சூப்பரா இருக்கு.
7: காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
8: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
9: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
8: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,700 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய்

0: அளவிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டி 10, மதுரை.
2: புதிய காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இப்பொழுது நாம் கேட்கலாம் தன்னம்பிக்கை தரும் பாடல்.

0: நாளின் சிறப்பு. ஜூன் 19 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஜூன் 19 தேதியான இதே நாள்ல தான் முதலாவது தேசிய சரக்கு தானுந்து ஓட்ட போட்டி இடம்பெற்ற ஆண்டு 1949.
0: ஜூன் 19 தேதியான இதே நாள்ல தான் தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் ஏ.எல். ராகவன் அவர்கள் மறைந்த ஆண்டு 2020.
1: ஜூன் 19 தேதியான இதே நாள்ல தான் நோபல் பரிசு பெற்ற பர்மிய அரசியல்வாதி ஆங் சான் சூச்சி அவர்கள் பிறந்த ஆண்டு 1945.
0: ஜூன் 19 தேதியான இதே நாள்ல தான் குவைத் ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து விடுதலையை அறிவித்த ஆண்டு 1961.
1: இதே நாள்ல தான் மனித உரிமைகள் சட்டம் அமெரிக்க மேலவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1964.
0: ஜூன் 19 தேதியான இதே நாள்ல தான் நோபல் பரிசு பெற்ற பிரித்தானிய எழுத்தாளர் வில்லியம் கோல்டிங் அவர்கள் மறைந்த ஆண்டு 1993.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
3: நேயர்களே, இனி நாம் கேட்கலாம் இன்று நம் பண்பலையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை பற்றி. நிகழ்ச்சியும் நேரமுமாய் 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகளை எழுதி வழங்குபவர் ஜி. முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. முதலில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி. ராமலிங்கம் அவர்கள். காலை 6:45 மாநிலச் செய்திகள். சென்னையஞ்சலாக 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இன்று காந்தி அஞ்சலி பகுதி 51 கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்று பனையபுரம் ஓலைக்கொண்ட மாரியம்மன் கோவில் பற்றியான தகவல்களை வழங்குகிறார் பரமக்குடி மீவண்ணா சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மனம் மற்றும் அறிவாற்றல் தக்கவைப்பிற்கான யோகா பயிற்சிகள் குறித்து சிறப்பு தகவல்களை வழங்குகிறார் யோகாச்சாரியர் ஜே. சந்திரசேகர் சர்மா அவர்கள். 8 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து கேட்கலாம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்பமாக. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். 8:55 திரை இசை, 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 9:45 வெற்றி பயணம் 12 மத்திய அரசின் 12 சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்போர் பேராசிரியர் முனைவர் மற்றும் சமூக சேவகர் ஏ. கதலி நரசிங்க பெருமாள், கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் எஸ். ராதாதேவர் அவர்கள்.

பத்து மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து கேட்கலாம். 12 விருப்பகானங்களில் இன்று என் விருப்பமாக, 10:30 ஒரு பட பாடல்கள், இன்று இடம்பெறும் திரைப்படம் பருத்தி வீரன், 11 செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் கண்ணாடி மாளிகை, வெள்ளை பூக்கள் உலகமெங்கும் மலரவே, நீர்முகத்தில் பங்கு பெறுவார் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சரோஜினி அவர்கள், அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 சிநேகிதியே, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சிநேகிதியையின் தொடர்ச்சி கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து 1 வசந்தகானங்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 பாரதியார் பாடல், 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து 2:15 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, 4 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து கேட்கலாம், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கழம், 4:30 நம் பண்பலையின் ஆட்டக்கழம், 5:02 மாலை தென்றல், 6 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விடக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 அந்திப்பூக்கள், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம்

7:15 தமிழர் செய்திகள், 7:25 பாட்டை இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா, சாத்வீக குணமுடைய விதூரர் சிறப்புடைய சிறப்புரை வழங்குகிறார் மகேஸ்வரி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர், 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள், அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒலிபரப்பு நிறைவு பெறும், அதனைத் தொடர்ந்து நம் மதுரை பண்பலையில் 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும், அதனைத் தொடர்ந்து நள்ளிரவு 12:00 இருந்து காலை 4:45 வரை சென்னை விபித் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேர்களே, நேரம் 6:30. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நம் நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு முன்னால் கேட்டுவிடலாம் சிறு விளம்பர இடைவேளை.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
2: திருக்குறளும் புறநானூறும் சொல்லும் இயற்கை பாடம். இயற்கையை பாதுகாப்பது என்பது இன்றைய தலைமுறைக்கு மட்டும் புதிதாக வந்த சிந்தனை அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய முன்னோர்கள் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு சிறந்த சான்றுகள் திருக்குறளும் புறநானூறும். திருக்குறள் முழுவதும் சுற்றுச்சூழல் பற்றிய

0: பாடப்புத்தகம் இல்லை. ஆனால் அதில் இயற்கையை மதிப்பது, மழையின் முக்கியத்துவம், வளங்களை வீணாக்காமல் பயன்படுத்துவது, அனைத்து உயிர்களிடமும் கருணையுடன் நடப்பது போன்ற பல கருத்துக்கள் உள்ளன. வான் நின்று உலகம் என்னும் தொடங்கும் திருக்குறளில் இந்த உலகம் இயங்குவதற்கே மழை காரணம், அதனால் மழை அமுதம் போன்றது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். மழை பெய்யவில்லை என்றால் விவசாயம் பாதிக்கப்படும், உணவு குறையும், குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். எனவே சுற்றுச்சூழலை காப்பது என்பது மரங்களை மட்டும் காப்பதல்ல, மழையை உருவாக்கும் இயற்கை அமைப்புகளையும் காப்பதுதான். அளவோடு வாழ்வது என்ற கருத்தை திருவள்ளுவர் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை என தொடங்கும் திருக்குறளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு தொடர்பு படுத்தி பேசுவதற்கு பொருத்தமானது. அளவை அறிந்து வாழாத ஒருவரின் வாழ்க்கை இருப்பது போல தோன்றினாலும் இறுதியில் சீதலிந்து போய்விடும். மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இயற்கை வளங்களுக்கும் இதே விதிதான். பூமியின் வளங்களை அளவுக்கு மீறி பயன்படுத்தினால் இன்று வளமாக இருப்பது போல தெரிந்தாலும் நாளை அது வறுமையாக மாறிவிடும். நீரின்றி அமையாது என்னும் தொடங்கும் குறளில் இந்த உலகில் நீர் இல்லாமல் எந்த உயிரும் வாழ முடியாது, அதுபோல் மழை இல்லாமல் நீரும் கிடைக்காது, இயற்கையையும் நீர் வளங்களையும் பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும் என்பதை உணர முடிகிறது. இன்று தண்ணீரை பல நேரங்களில் வீணாக்குகிறோம், அதை தவிர்ப்போம். மழையை மதித்து நீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம், சுற்றுச்சூழலை காப்போம். இன்னொரு குறளில் திருவள்ளுவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். நெடுங்கடலும் தண்ணீர்மை என தொடங்கும் குறளில் மழை சரியாக பெய்யவில்லை என்றால் பெரிய கடலில் கூட நீரின் தன்மை பாதிக்கப்படும் என்கிறார். இயற்கையின் சுழற்சி, அதாவது எக்கோசிஸ்டம் கொஞ்சம் மாறினால் கூட அதன் தாக்கம் எல்லா இடங்களிலும் தெரியும். மழை குறைந்தால் நிலம் பாதிக்கும், நிலம் பாதித்தால் விவசாயம் பாதிக்கும், விவசாயம் பாதித்தால் மனித வாழ்க்கையே பாதிக்கும். இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் உணர்த்தியிருக்கிறார். புறநானூறு சொல்லும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு. புறநானூறு பாடல்களிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பது பற்றிய பல அருமையான கருத்துக்கள் இருக்கின்றன. குட புலவியனார் என்ற புலவர் பாண்டிய நெடுஞ்செழியனிடம் ஒரு முக்கியமான அறிவுரையை சொல்கிறார். மன்னனே, நீ பல புகழ்களை பெற்றவன், உன் புகழ் என்றும் நிலைத்திருக்க வேண்டுமானால் நிறைய நீர்நிலைகளை உருவாக்க என்கிறார். அவர் அத்தோடு நிற்கவில்லை. நிலத்தோடு நீரை சேர்ப்பது என்பது உடலோடு உயிரை சேர்ப்பதற்கு சமம் என்றும் கூறுகிறார். அதாவது நீர்நிலைகளை உருவாக்குவது என்பது வெறும் கட்டுமான பணி அல்ல, உயிர்களை பாதுகாக்கும் பணி என்று கூறுகிறார். முரஞ்சையூர் முடி நாகனார் என்ற மற்றொரு புலவர் சேர மன்னனை வாழ்த்தும் போது ஒரு வித்தியாசமான ஊமையை பயன்படுத்துகிறார். மண் திணிந்த நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும் என்று தொடங்கி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் வலிமையையும் சமநிலையையும் எடுத்து காட்டுகிறார். இந்த 5 சக்திகளும் எந்த அளவுக்கு வலிமையாகவும் ஒன்றுக்கொன்று சமநிலையுடன் இருக்கின்றனவோ அதேபோல் நீயும் சிறப்பாக இருக்க வேண்டும் என மன்னனை வாழ்த்துகிறார். அந்த காலத்து மக்கள் இயற்கையை வெறும் மரம், செடி, கொடி என்று பார்க்கவில்லை, ஒரு மாபெரும் சக்தியாக பார்த்தார்கள். நீங்கள் காட்டு வழியே போய்கொண்டிருக்கிறீர்கள். அப்போது ஒரு சிறிய முல்லைக்கொடி படர இடமில்லாமல் காற்றில் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதரவாக உங்கள் வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு நடந்து செல்வீர்களா? ஆனால் நம் பாரிவல்லல் அப்படித்தான் செய்தார். ஒரு முல்லைக்கொடி படர்வதற்காக தனது விலை உயர்ந்த தேரையே அதற்கு தாங்களாக விட்டுவிட்டு நடந்தே சென்றாரோ. அவருக்கு இயற்கையின் மீது இருந்த அதீத காதலை இது எடுத்து காட்டுகிறது. நதி, மழை, காடு, மழை, மரம் எல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தன. புறநானூறு என்பது வெறும் போர், வீரம், கத்தி, ரத்தம் பற்றிய நூல் மட்டுமல்ல, அது ஒரு சிறந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கையேடும் கூட.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: நேர்களே, இன்று பராபவ வருடம் ஆணி மாதம் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒழிகவிருப்பது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, மண்ணின் தரம் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வோம். கனரக இயந்திரங்கள் மற்றும் டிராக்டர்களால் உழவு தொழில் மேற்கொள்ளப்படும் போது அவை மண்ணை அழுத்தி மண்ணை இறுகச் செய்து விடுகின்றது. இதனால் நிலத்தில் நீர் உறிஞ்சும் தன்மை குறையும். ஆனால் மாடுகள் மூலம் உழும்போது மண் தளர்வாகவும்

0: காற்றோட்டமாகவும் மாறுகிறது. இது பயிர் உற்பத்தியை 10% முதல் 15% வரை இயற்கையாகவே கூட்டுகின்றது. டிராக்டர்களில் உழும்போது அதிக எடை மண்ணிலுள்ள நுண் துகள்களை நசுக்கி காற்று மற்றும் நீர் ஊடுருவலை தடுக்கின்றது. மாடுகளின் குழம்புகள் மண்ணை மேலோட்டமாக பிளப்பதால் ஆக்சிஜன் உட்புகுந்து வேர் வளர்ச்சிக்கும் நுண்ணுயிர்களுக்கும் சாதகமான சூழலை உருவாக்குகிறது. அதே சமயம் டிராக்டர்கள் பயன்படுத்திய இடத்தில் நீர் உள்வாங்கும் திறன் 33% குறைவாகவே இருந்தது. அதே மாடுகளை பயன்படுத்தும் போது 83% நீர் ஊடுருவல் அதிகமாக இருக்கின்றது. இவ்வாறு ஆய்வு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கால்நடை தீவனங்கள் தயாரித்தல் மற்றும் மேலாண்மை குறித்த இலவச நேரடி வகுப்பு வரும் 20ஆம் தேதியன்று நடைபெற இருக்கின்றது. பதிவு செய்த அனைவரும் இந்த பயிற்சியில் தவறாது கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, மதுரை மாவட்டம் மல்லிகை மற்றும் வெற்றிலையின் தன்மைக்கான புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. மல்லிகை வெற்றிலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் GR பயனாளர் சான்றுக்கு விண்ணப்பிக்கலாம். வெற்றிலை விவசாயிகள் 36 பேருக்கும் மல்லிகை விவசாயிகள் 20 பேருக்கும் பயனாளர் சான்று வழங்கியுள்ளோம். இந்த சான்றிதழ்கள் இருந்தால் விளைபொருட்களுக்கு தனித்தன்மை கிடைக்கும் என்றும், விவசாயிகள் ஆதார் சிட்டா அடங்களுடன் அந்தந்த வேளாண் வணிக உதவி இயக்குநர்களை அணுகியும் பயனாளர் சான்றுக்கு ஏற்பாடு செய்யப்படும். அல்லது மதுரை பிபிகுளம் உழவசந்தை வளாகத்தில் உள்ள வேளாண் வணிகத்துறை அலுவலகத்தையும் அணுகலாம் என்று வேளாண் வணிக துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தேனி வீரபாண்டியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை விரிவாக்க கல்வித்துறை சார்பில் கறவை மாட்டுப் பண்ணை, நாட்டுக்கோழி, வெள்ளாடு வளர்ப்பு என்று 3 சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த பயிற்சிகளுக்கு நாளை 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். பாஸ்போர்ட் போட்டோ, ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, கல்வி மற்றும் ஜாதி சான்றிதழுடன் கால்நடை மருத்துவக் கல்லூரியை அணுக வேண்டும். விண்ணப்பத்திற்கான கடைசி நாள் நாளை மட்டுமே. விண்ணப்பதாரர்களுக்கு கட்டாயம் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். July 2வது வாரத்தில் இதற்கான பயிற்சி வகுப்புகள் துவங்க இருக்கின்றது. இதற்கான பயிற்சி கட்டணம் ₹3000 ஆகும். மேலும் விவரங்களுக்கு 86674289822 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று தேனி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதல்வர் தெரிவிக்கின்றார். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகின்றார் பி. ராமலிங்கம் அவர்கள்.
1: என்னென்ன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தினீங்க?
2: எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உள்ள வந்திருக்கு, அறிவியல் சாதனங்கள் உள்ள வந்திருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்களும், அதாவது சாதாரணமாக இன்றைக்கி வந்து ஒரு காளான் குடில்னு போனால் முதல்ல வந்து வந்துடுறேன். காளான் குடில் அந்த உரி கெட்டி தொங்கவிடக்கூடிய பகுதி வந்து மினிமம் ஒரு 8 அடிக்கு மேலே இருக்கணும், 8 அடிக்கு குறையாமல் இருக்கணும். அதுக்கு மேலே காளானுடைய இந்த கூம்பு வடிவத்தில் தான் காளான் குடில் போடணும். அப்படி கூம்பு வடிவத்தை போடும்போது அதனுடைய உச்சி வந்து அதுக்கு மேலே ஒரு 8 அடி இருக்கணும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு காளான் குடில்ங்கிறது ஒரு 16 அடி உயரம் இருக்கணும். மினிமம் ஒரு 13 அடிக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த 25 டிகிரி 28 டிகிரி டெம்பரேச்சரை எளிமையாக கொண்டு வர முடியும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ உயரம் அமைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய வெக்கையில் வந்து மேலே நின்றோம், இப்போ கீழே வந்து வராது. இது போக டெம்பரவரியாக நம்ம அமைக்கக்கூடிய ஸ்டைலில் வந்து நம்ம வந்து கோலை ஒடுகளில் போட்டு உள்ளே வந்து ஈரச்சாக்கு போட சொல்கிறோம், சணல் சாக்கு. அந்த சணல் சாக்கு வந்து சணல் சாக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். அது போக கீழே வந்து ஆற்று மணல் போட சொல்கிறோம், அந்த ஆற்று மணலில் வந்து இருக்கணும். அதே நேரத்தில் குளிர்குள்ளே காற்றோட்டங்கள் வேணும். இந்த காளானில் மிகப்பெரிய ஒரு இடைஞ்சல்னால் எவ்வளோ தூரம் காற்றோட்டம் வேணுமோ அந்த காற்றை இடையூறாகவும் இருக்கும், எவ்வளோ தூரத்துக்கு ஈரப்பதம் வேணும்னு அது டைரெக்டாக தண்ணியாக விழுங்கும்போது அது இடையூறாகவும் மாறும். அப்போ இதனுடைய காற்றோட்டங்கள் அமைப்பு காளான் வளர்க்கக்கூடிய பகுதியை விட்டு மேலே வந்து அமையணும். காளான் வளர்க்கக்கூடிய இடத்துலையே டைரெக்டாக அந்த காளான் படுக்கைகள் மேலே காற்று படும்போது அந்த காளான்கள் காயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெஷ் ஏரே வேணும், ஏன்னா அது டைரெக்டாக பெட்டு மேலே பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, காளான் படுக்கைகள் மேலே விழுந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ அந்த அமைப்பு எல்லாமே நம்ம கட்டக்கூடிய அமைப்புக்கு மேலே இருக்கணும், காற்றோடும். அதே நேரத்தில் அந்த காளான் படுக்கைகள் மேலே விழுகக்கூடிய தண்ணீர் டைரெக்டாக காளான் படுக்கைகள் மேலேயே பட்டுக்கிருந்தால், காளான் மேலே பட்டுக்கிருந்தால் வேகமாக கெட்டு போகக்கூடிய தன்மை மட்டும் இல்லாமல் காளானுடைய தரமே குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 95% மேலே தமிழ்நாட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ காளானுடைய தரமே நம்மளுக்கு வந்து குவாலிட்டியாக கொடுக்க முடியலை. இந்த மாதிரி தொழில்நுட்பங்களில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நவீன முறைகளை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தோம். நவீன முறைகள்னா இப்போ இந்த ஏர்கூலர் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி தெளிக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஹை ப்ரெஷரில் ஃபாகர் மாதிரி பண்ணிக்கலாம், விசை தெளிப்பான இது மாதிரி. இதே இதை நம்ம

0: நிரந்தரமா உயர் அழுத்தமான மோட்டார் மூலயமா தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி தெளிச்சு அதை வந்து தண்ணி வந்து தண்ணியா விழுகாது, புகை மாதிரி விழுகும், அந்த மாதிரி விழுகிற மாதிரி. அது இல்லாட்டினா அல்ட்ரா மிஸ்ட் மேக்கர்னு சொல்லி இருக்கு, அந்த மாதிரி பயன்படுத்தி பண்ணலாம். இது மாதிரி இதுலேயும் இன்னும் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ் தொழில்நுட்பங்களை உள்ளே போய் நம்ம காளான் குடிலுக்குள்ளே உள்ளக்கூடிய காற்றையே குளிர்விச்சு அதை உள்ளே கொண்டு வர மாதிரி ஒரு தொழில்நுட்பங்கள் தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் மாதிரி அமைச்சு செக் பண்ணிட்டோம். இதை இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அப்போ இயற்கையாக நம்ம வந்து ஒரு காளான் குடில் நம்ம தென்னங்கத்திலே இதை அமைக்காமல் ஒரு கட்டடத்துக்குள் ஒரு நிரந்தரமாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்புகளை உண்டி பண்ணும்போது உள்ளே கொடுக்கக்கூடிய காற்றை இயற்கையாக குளிர்விச்சு, ஏன்னா இதில் வந்து அதிகமான அளவுக்கு வளர்ச்சி இல்லைங்கிற காரணத்தினால எல்லாரும் ஒரு பெரிய முதலீடு போடணும்னா பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அதிகமான நபர்கள் இன்றைக்கி காளான் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதை லாபகரமாக பண்ணுறாங்களா இல்லை அதில் நஷ்டம் இருக்காங்கிறது பெரிய லெவலில் கணக்கு பார்க்க தெரியாத ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இதையும் மற்றபடி சூழ்நிலை இருக்குது. அப்போ குறைஞ்ச அளவு சில கொஞ்சம் அதிகமான முதலீடு போடும்போது இப்போ 10x10 இடம்னா ஒரு 100 சதுரடி, அந்த 100 சதுரடிக்குள்ளே ஒரு 100 காளான் படுக்கைகள் வைக்கலாம்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் கம்மி. அப்போ 100 படுக்கைகள் வைக்கக்கூடிய இடத்துல 200 படுக்கை வைக்கணும்னுச்சா அப்போ அதுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை இன்றைக்கி நம்ம உருவாக்கணும். அப்போ இப்படி ஒரு தொழில்நுட்பம்னா அப்போ வந்து காற்றை குளிர்விச்சு உள்ளே அனுப்பக்கூடியது. இதே நல்ல அந்த காட்டில் எளிமையாக தண்ணியாக உள்ள ஈரப்பதம் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு மிஸ்ட்டு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி செய்யக்கூடிய, அதாவது நீங்கள் வந்து காளான் குடியிருக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு கொடைக்கானல் ஒரு மழை பெஞ்சு ஈரமான நேரத்தில் நீங்கள் வண்டியில் போகும்போது நம்ம முகத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் குளிர்ச்சி இந்த காளானுக்குள்ளே இயற்கையாக இருக்கணும். அப்போ தான் இதிலேருந்து நம்ம வந்து பெரிய அளவில் ஜெயிக்க முடியும். அதே நேரத்தில் காளான் வளர்ப்புங்கிறது இன்னொரு அதிகபட்சம் இன்னொரு இதுக்குள்ளே உள்ளே போனோம்னா காளான் சாதாரணமாக காற்றுலையும் பூமியிலையும் இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது குறிப்பிட்ட பருவநிலைகள் மாறும்போது தான் அது வந்து தன் இளம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு அது காளானாக வெளியே வருது, விதையை உற்பத்தி பண்ணுது. இப்படி இந்த ஒரு தொழில்நுட்பத்தை ஒன்றும் இதில் வந்து சாதாரணமாக நம்ம இயற்கையாக சில இடையூறுகளையும் கொடுக்க வேண்டும். அப்போ தான் அதில் வந்து காளானுடைய வளர்ச்சி வந்து நல்ல முறையில் இருக்கும். இப்போ இதுக்கான தொழில்நுட்பங்களை தற்சமயம் நிறைய நடைமுறையில் உருவாக்கிக்கிட்டு இருக்கும். ஆனால் நிரந்தரமாக பில்டிங்குள்ளே பண்ணணும்போது யாருமே காளானுக்கு வளர்க்குறதுக்குன்னு ஒரு வீடை வாடகைக்கு எடுத்தாவோ கொடுக்க மாட்டாங்க. உள்ள சொந்த பில்டிங்கில் பண்ணுறவங்களும் இதில் அதிகப்படியே ஈரப்பொருள் இருக்கும், அப்போ பில்டிங் டேமேஜ் ஆகி போகும். இது மாதிரி சூழ்நிலையில் இதை வந்து மறுக்கப்படுது.
1: நிகழ்ச்சியில் இதுவரை காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்கினார் பி. ராமலிங்கம் அவர்கள். இத்துடன் இன்றைய என்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.

0: காலை 8:02 ஒலிபரப்பாகும் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை உங்களுக்காகத்தான். 04:52 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு 25:30 மற்றும் 25:30 இரண்டு எண்களிலும் வரலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியை தொடங்கும் நேரம் 8:02. இப்பொழுது கேட்கலாம் மாநில செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. இனி விரிவான செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாரிஸில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நேற்று பேசிய அவர், நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் முன்பு வர்த்தகத்தால் தீர்மானிக்கப்பட்டதாகவும், ஆனால் இன்று வர்த்தகத்திற்கு இணையாக நம்பிக்கையும் மிக முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்.

0: ஒவ்வொரு நாடும் நிலையான வர்த்தக உறவுகளை எதிர்பார்ப்பதாகவும் நீண்டகால அடிப்படையில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாடுகளை தேடுவதாகவும் திரு மோடி தெரிவித்தார். இந்தியா அத்தகைய நம்பிக்கைக்குரிய இடமாக மாறி வருவதாகவும் அவர் கூறினார். வரும் தலைமுறையினருக்கு பயன் தரும் வகையில் பல்வேறு துறைகளில் இந்தியா முதலீடுகளை செய்து வருவதாகவும் இதனால் நாட்டின் இலக்குகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சமண தத்துவங்களும் சிந்தனைகளும் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். சமண மதத்தின் போதனைகள் அமைதி மற்றும் சுய கட்டுப்பாட்டுக்கு வழிகாட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதிக்கு அகிம்சை, கருணை, தாராள மனப்பன்மை மிகவும் அவசியம் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நேற்று புதுதில்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற விலை ஆதரவு திட்டம் தொடர்பான கூட்டத்தில் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கலந்து கொண்டு பேசினார். பச்சை பயிர் மற்றும் கொப்பரை கொள்முதலுக்கு தமிழக அரசால் அனுப்பப்பட்டுள்ள கருத்துருவை உடனடியாக பரிசீலிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். பச்சை பயிர் கொள்முதல் அளவை உயர்த்தி வழங்குமாறு மத்திய அரசிடம் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தவிக ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஆளும் கட்சியினரே ஈடுபட்டு கைதாகி வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். குற்ற சம்பவங்களில் கைதாகியுள்ள ஆளும் கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தேசிய கல்விக் கொள்கை வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட உதவும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய அரசின் இந்த கல்விக் கொள்கை நாட்டை உலகில் ஒரு வளர்ந்த நாடாக மேம்படுத்த உதவும் என்று கூறினார். தற்போதுள்ள கல்வி முறை பட்டதாரிகளை வேலை தேடும் நபராக உருவாக்கியுள்ளது என்றும், ஆனால் புதிய தேசிய கல்விக் கொள்கை தொழில் முனைவோராக மாணவர்களை மாற்றும் வகையில் அமைந்துள்ளது என்றும் கூறினார். கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள், கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நெசவாளர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, சூரிய மின்சக்தி அமைப்பதற்கு மானியம் வழங்குதல் போன்ற திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் பட்டு சுற்றுலா திட்டத்தை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வருமாறும் அவர் அறிவுறுத்தினார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டி தங்களுக்கு புதிய அனுபவத்தை தந்ததாகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
2: கண்டோன்மெண்ட் சார்பா நடந்த ஸ்வச்சதா காம்படிஷன்ல நாங்க முதல் பரிசு பெற்றிருக்கிறோம். இது ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே வீட்டுல இருந்து துணிகளை கொண்டு வந்து துணிப்பை தைச்சு கடைகளுக்கு அங்க இருந்து பப்ளிக் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தோம். அதே மாதிரி நிறைய செடிகள்ல வந்துட்டு ஸ்கூல்ல நட்டு வச்சோம். பிளாஸ்டிக் பென்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இதெல்லாத்தையுமே பேன் பண்ணோம். அதுக்கப்புறமா வீடு வீடா போய் எல்லாத்துக்கும் எடுத்து சொன்ன குப்பையை எப்படி பிரிக்கணும், 4 வகையா பிரிக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னோம். தெருவுல போய் இந்த ஸ்கிட்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி பப்ளிக்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளாஸ்டிக்னால வர பாதிப்புகள் அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறதுலாம் சொன்னோம்.
0: திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நேற்று இப்பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நடைமேடை பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் போக்குவரத்து

0: நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் இதனால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனவே திட்டமிட்டபடி அனைத்து பணிகளையும் வரும் 30ஆம் தேதிக்குள் முடித்து ரயில் போக்குவரத்தை தொடங்க அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் மாநகரில் நேற்று பரவலாக மழை பெய்தது. இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளான மணியனூர், கந்தம்பட்டி, கருங்கல்பட்டி பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இருவரி செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப் பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. காரைக்கால் அருகே கீழக்காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா 2-1 என்ற செட் கணக்கில் இலங்கையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியா 25-23, 25-14 என்ற நேர் செட்களில் பங்களாதேஷை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள குடாலாஜராவில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
4: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
3: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
6: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இனி கேட்கலாம் பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சுட்டி ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அதுவும் கதைகள் சொல்லணும், இது மூலமா ஒரு தத்துவம் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி கதைகள் சொல்ல போறாங்க, அதுல இருந்து மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? வணக்கம்.
7: வணக்கம். என்

0: ஸ்டூடெண்ட். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரி பேர் என்னன்னா செப்டு பாய். ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தானா. அவன் வந்து போய் சொல்லிக்கிட்டே மக்களை ஏமாற்றாடே வழக்கமா போச்சு. இவன் சொல்றத ஊர் மக்கள் நம்பிடுவாங்க, அதனால அவனுக்கு சந்தோஷம். அவன் எப்படி போய் சொல்லுவான் அப்படின்னா, ஒரு நாள் என்ன பண்ணானா, ஒரு மரத்து மேல உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் போய் சொல்ல ஆரம்பிச்சான. ஓனாய் வருது, ஓனாய் வருது, என்னை உடைய பண்ணுங்க. அவன் ஓனாய் வரும் ஓனாயிருந்து கட்டிக்கிட்டு இருந்தான். கடைசியில மக்கள் வந்துலாம் பார்த்தாங்க. கடைசியில பார்த்தா கீழே ஓனாய் இல்ல. நம்பி ஏமாடுத்தீங்களா எல்லாரும் பார்த்து நக்களை சிரிச்சான். இதே மாதிரி ரெண்டு மூணு வாட்டி பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு ஸ்டேஜ்ல அவனுக்கு பிடிக்கிறக்காண்டி ஒரு உண்மையாவே ஒரு ஓனாய் வந்துச்சு. அப்புறமா என்னை காப்பாட்டுங்க காப்பாட்டுங்க உடைய உடைன்னு சொல்லி கட்டிக்கிட்டே இருந்தான். இவன் போயிட்டா சொல்லுவான்னு சரின்னு மக்கள் யாருமே காப்பாற்ற வரல. கடைசியில அந்த ஓனாய் கொஞ்சம் தூக்கிட்டு போயிடுச்சு. இதுல என்ன தெரியும்னா, நம்ம எல்லாரும் உண்மை மட்டும் பேசணும், பொய் பேசக்கூடாது. அப்படி பொய் பேசினோம்னா உண்மையை பேச முடி யாரும் நம்ப மாட்டாங்க. அடுத்த அந்த காலம் முழுகமா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு எறும்பு கடை சொல்றேன். ஒரு ஊர்ல எறும்பங்களாம் கஷ்டப்பட்டு நெல்லை எடுத்துட்டு போச்சு. அட பாட்டு வெட்டிக்கிறே ஏளனமா சிரிச்சிச்சு. வெயில் காலத்துல ஏன் அவளை கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க அப்படின்னு எறும்பு பாட்டு வெட்டிக்கிளி கேட்டுச்சு. வெட்டிக்கிளி என்னே, நம்மளுக்கு மழை காலத்துல எங்கேன்னு தேடி பாட்டா கிடைக்காது. இப்பவே சேமிச்சு வச்சாட்ட நம்மளுக்கு உடவும். அதனால தான் நாங்க இப்பவே வேலை பாக்குறோம். எறும்பு சொன்ன மதுல கேட்டு வெட்டிக்கிளி நக்களா சிரிச்சிச்சு. அப்ப ஒரு எறும்பு நெல்லை தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்துருச்சு. வெட்டிக்கிளித்த அண்ணன் எனக்கு உடைய பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுச்சு. உங்களை மாதிரிலாம் நான் கஷ்டப்பட முடியாது, கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வேணா என் கூட பாட்டு பாடவான்னு கூப்பிட்டுச்சு. உனக்கு இப்ப கஷ்டம் புரியாதுன்னு சொல்லி அதுவே எழுந்துச்சு போயிடுச்சு. வெயில் காலம் போய் மழை காலமும் வந்துச்சு. எறும்புங்க சேர்த்து வச்சுக்கிட்டு சேஃபா அதோட இடத்துல உக்காந்துக்குச்சுங்க. ஆனா வெட்டிக்கிளி மட்டும் எதுவும் சேமிச்சு வைக்காம ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அண்ணாவும் குடுக்காலத்துல எதுவும் கிடைக்கல. குளிர் தாங்க முடியாம எறும்பு கிட்ட போய் உடைய கேட்டுச்சான். அந்த எறும்பு சொல்லிச்சான், அப்ப நான் கேட்டதுக்கு நீ உடைய செய்யல, இப்ப நான் இருக்க உன்னை உடைய செய்யணும்னு சொல்லிட்டு சட்டுன்னு கடை அடிச்சிருச்சான். இல்லைன்னு என்ன தெரியும்னா, எதிர்காலத்துக்காக இப்பவே கஷ்டப்பட்டனா பின்னாடி நல்லா இருக்க முடியும். அட்டா இந்த கடையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்பயுமே எறும்பு மாடி சுறுசுறுப்பா முன்கூட்டியே வேலை பாட்டு வச்சுக்கணும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
1: ஸோ பொய் சொல்லக்கூடாது, உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படின்ற மாதிரியும், ஃபியூச்சருக்காக இப்பவே சேமிச்சு வைக்கணும், அப்பதான் ஃபியூச்சர்ல சூப்பரா வாழலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு அருமையான கதையை சொன்ன ஸ்ரீஜெயனுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இதுவரை கேட்டீர்கள் பூந்தளர் நிகழ்ச்சி. கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

இந்த உலகில் பிறந்த எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்படுவோம். அந்த மகிழ்ச்சியை வெளியே இல்லைங்க, நம்மளுடைய உள்ளத்தில் தான் இருக்குது. என்கிற பொண்ணான வரிகளோடு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைவது அம்பிகா. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இன்று நாம் காந்தி அஞ்சலி கேட்கலாம், பகுதி 51.

தேசப்பிதா காந்தியடிகளின் சத்திய சோதனையில் இரண்டாம் பாகம், நேட்டாலில் குடியேறினே என்பது பற்றி தேசப்பிதா கூறியிருக்கும் கருத்துக்களின் தொடர்ச்சி. பொதுஜன காரியத்திற்காக நான் பணம் வாங்க முடியாது என்று மறுத்த போது, நேட்டால் மக்கள் நீங்கள் செய்யும் பொது வேலைக்காக ஒரு தொகையை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்றே விரும்புகிறோம். அதை நாங்கள் எளிதாக வசூலித்துவிட முடியும். இதுவல்லாமல் தனிப்பட்டவர்களுக்காக நீங்கள் செய்யும் வக்கீல் வேலைக்கு நீங்கள் தனியாக கட்டணம் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறிய போது, நானும் அது முடியாது, பொதுஜன ஊழியத்திற்கு உங்களிடம் பணம் வாங்க முடியாது, இந்த வேலைக்கு பாரிஸ்டர் என்ற வகையில் என் திறமை அதிகமாக தேவையில்லை, உங்களையெல்லாம் வேலை செய்யும்படி செய்வதே முக்கியமாக என் வேலையாக இருக்கும். அப்படி இருக்க இந்த வேலைக்கு உங்களிடம் எப்படி நான் பணம் வாங்க முடியும்? மேலும் இந்த வேலைக்கு பண உதவி செய்யுமாறு உங்களிடம் நான் அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டி வரும். என் சொந்த செலவுக்கும் உங்களிடமிருந்து நான் பணம் வாங்குவதாக இருந்தால் பெருந்தொகை கொடுக்கும்படி உங்களை கேட்பது எனக்கு சங்கடமாக இருக்கும். முடிவாக அதனால் நம் வேலை நின்றுவிடும், அந்த நிலைக்கு வந்து விடுவோம். இத்துடன் பொது வேலைக்கு ஆண்டுக்கு 300 பவுனுக்கு மேல் நம் சமூகம் பணம் திரட்ட வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன் என்று கூறினேன். கொஞ்ச காலமாக உங்களுடன் பழகி உங்களை நன்றாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தேவை இல்லாதது எதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பும் போது உங்கள் செலவுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டாமா என்றும் கேட்டார்கள். அதற்கு நான் கூறியதாவது, நீங்கள் என்னிடம் கொண்டிருக்கும் அன்பும் இப்பொழுது உங்களுக்கு இருக்கும் உற்சாகமுமே நீங்கள் இவ்விதம் பேசும்படி செய்கின்றன. இந்த அன்பும் உற்சாகமும் எப்பொழுதும் இப்படியே இருந்து வரும் என்று நாம் எவ்விதம் நிச்சயமாக நம்ப முடியும்? உங்கள் நண்பன் ஊழியன் என்ற வகையில் சில சமயங்களில் உங்களை நான் கடிந்து பேசவும் நேரலாம். அப்பொழுதும் என்னிடம் நீங்கள் அன்புடையவர்களாகவே இருப்பீர்களா என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம். ஆனால் உண்மை என்னவெனில், பொது வேலைக்காக நான் சம்பளம் எதுவும் வாங்கிக் கொள்ளக்கூடாது என்பதுதான். நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு இருக்கும் சட்ட வேலையை என்னிடம் ஒப்படைத்தால் இதுவே எனக்கு போதுமானது. அதுவும் கூட உங்களுக்கு கஷ்டமானதாக இருக்கலாம். நானும் வெள்ளைக்காரர் பாரிஸ்டர் அல்ல. கோர்ட் என்னை மதிக்கும் என்று நான் எப்படி நிச்சயமாக கூற முடியும்? வக்கீல் தொழிலில் நான் எவ்வளவு தூரம் திறமையாக நடந்து கொள்ளுவேன் என்பதும் எனக்கு நிச்சயமாக தெரியாது. ஆகையால் என்னை உங்களுடைய வக்கீலாக அமர்த்திக் கொள்ளுவதிலும் உங்களுக்கு சில ஆபத்துகள் உண்டு. அந்த வேலையை எனக்கு கொடுப்பதை கூட உண்மையில் என்னுடைய பொது வேலைக்கு சன்மானம் என்றே நான் கருத வேண்டும். இந்த விவாதத்தின் பலனாக சுமார் 20 வர்த்தகர்கள் ஓராண்டிற்கு என்னை தங்கள் வக்கீலாக அமர்த்திக் கொண்டு அதற்காக எனக்கு பணம் கொடுத்தார்கள். நாம் தாய்நாடு திரும்பும் போது எனக்கு ஒரு பணமுடிப்பு அளிப்பதென்று தாதா அப்துல்லா தீர்மானித்திருந்தார். அந்த பணத்தை கொண்டு அவர் எனக்கு தேவையாயிருந்த மேஜை நாற்காலி முதலீவுகளை வாங்கிக் கொடுத்தார்.

இவ்வாறு நான் நேட்டாலில் குடியேறினேன். இனி நிறத்தடை எனும் அத்தியாயம். புத்தி கூர்மையுள்ள ஒரு பெண், அவளுக்கு கண் பார்வை இல்லை, பாரபட்சமற்றவள். ஒரு தட்டுக்கு மற்றொரு தட்டு ஏற்ற தாழ்வின்றி நெடுநிலையாக வைத்து ஒரு தராசை கையில் ஏந்தியிருப்பார். இதுவே ஒரு நீதிமன்றத்திற்கு சின்னம். ஒருவனை அவனுடைய வெளி தோற்றத்தை கொண்டு அவள் மதித்துவிடக் கூடாது. அவனுடைய உண்மையான உள் யோகியத்தை கவனித்தே முடிவு கூற வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே விதி அவளை பார்வையற்றவளாக்கியிருக்கிறது. ஆனால் நேட்டால் வக்கீல்களின் சங்கமோ இந்த கொள்கைக்கு முற்றும் மாறாக அந்த சின்னத்தை பொய்யாக்கும் வகையில் சுப்ரீம் கோர்ட் நடக்கும்படி செய்ய முனைந்தது. சுப்ரீம் கோர்ட்டில் அட்வொகேட்டாக தொழில் நடத்த என்னை அனுமதிக்க வேண்டும் என்று மனு செய்தேன். பம்பாய் ஹைகோர்ட்டில் நான் வக்கீலாக இருந்ததற்குரிய அத்தாட்சி என்னிடம் இருந்தது. இங்கிலாந்தில் பாரிஸ்டர் ஆனதற்கு எனக்கு கொடுத்த அத்தாட்சி பத்திரத்தை பம்பாய் ஹைகோர்ட்டில் நான் வக்கீலாக பதிவு செய்து கொண்ட போது அங்கே தாக்கல் செய்துவிட்டேன். சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று மனு போடும்போது அத்துடன் நன்னடத்தை அத்தாட்சி பத்திரங்கள் இரண்டும் தாக்கல் செய்ய வேண்டியது அவசியம். இந்த அத்தாட்சி பத்திரங்கள் ஐரோப்பியர்கள் கொடுத்ததாக இருந்தால் அவற்றிற்கு அதிக மதிப்பிருக்கும் என்று எண்ணி சேத் அப்துல்லாவின் மூலம் எனக்கு தெரிந்தவர்களான இரு பிரபல ஐரோப்பிய வர்த்தகர்களிடம் அந்த அத்தாட்சி பத்திரங்களை வாங்கினேன். வக்கீலாக இருப்பவர் ஒருவர் மூலமாக இம்மனுவை கொடுக்க வேண்டும். எத்தகைய கட்டணமும் வாங்கிக் கொள்ளாமல் அட்டர்னி ஜெனரல் இத்தகைய மனுக்களை சமர்ப்பிப்பதுதான் வழக்கம். ஸ்ரீ எஸ்கோம்பு தாதா அப்துல்லா கம்பெனிக்கு சட்ட ஆலோசகராக இருந்தார் என்பதை முன்பே சொல்லியிருக்கிறேன். அவரே இப்பொழுது அட்டர்னி ஜெனரல். அவரிடம் சென்றேன். அவரும் என் மனுவை கோர்ட்டில் சமர்ப்பிக்க மனமுவந்து ஒப்புக்கொண்டார். நான் எதிர்பாராத விதமாக வக்கீல்கள் சங்கத்தினர் எதிர்க்க கிளம்பினர். என்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கொடுத்திருந்த மனுவை எதிர்த்து எனக்கு ஒரு தாக்கீது அனுப்பினார்கள். நேட்டால் வக்கீல் சங்கத்தினர் வெளிப்படையாக கூறிய ஓர் ஆட்சேபம், இங்கிலாந்தில் பெற்ற அசல் அத்தாட்சி பத்திரத்தை மனுவுடன் நான் தாக்கல் செய்யவில்லை என்பது. ஆனால் அவர்களுக்கு இருந்த முக்கியமான ஆட்சேபம், ஒரு கருப்பு மனிதனும் அட்வொகேட்டாக பதிவு செய்து கொள்ள மனு போடக்கூடும் என்பதை அட்வொகேட்டுகளை அனுமதிப்பது சம்பந்தமான விதிகளை செய்த போது சிந்தித்திருக்க முடியாது என்பதுதான். ஐரோப்பியரின் முயற்சியால் தான் நேட்டால் இன்று வளம் பெற்று வளர்ந்திருக்கிறதாகையால் வக்கீல் தொழிலும் ஐரோப்பியர்களே ஆதிக்கம் செலுத்த வேண்டும். வெள்ளையர் அல்லாதவரையும் இத்தொழிலுக்குள் வரவிட்டுவிட்டால் நாளாவட்டத்தில் அவர்கள் தொகை ஐரோப்பிய வக்கீல்களின் தொகையை விட அதிகமாகிவிடும். அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அரண் தகர்ந்துவிடும். இதுவே அவர்களுடைய முக்கியமான ஆட்சேபம். தங்களுடைய எதிர்ப்பை ஆதரித்து வாதாட ஒரு பிரபலமான வக்கீலை வக்கீல்கள் சங்கத்தினர் அமர்த்தியிருந்தார்கள். அந்த வக்கீலும் தாதா அப்துல்லா கம்பெனியுடன் தொடர்புள்ளவர். ஆகவே தம்மை வந்து பார்க்குமாறு சேத் அப்துல்லா மூலம் அவர் எனக்கு சொல்லி அனுப்பினார். நான் போனேன். அவர் என்னிடம் மனம் விட்டு பேசினார். என்னுடைய பூர்வோத்தரங்களை விசாரித்தார் சொன்னேன். பிறகு அவர் கூறியதாவது, உமக்கு விரோதமாக நான் சொல்லக்கூடியது எதுவும் இல்லை. குடியேற்ற நாட்டில் பிறந்த எதற்கும் துணிந்துவிடும் ஓர் ஆசாமியாக நீர் இருப்பீரோ என்றுதான் நான் பயந்தேன். அசல் அத்தாட்சியை

உம்முடைய மனுவுடன் நீர் அனுப்பாதது என் சந்தேகத்தை அதிகமாக்கியது. மற்றவர்களுடைய அத்தாட்சி பத்திரங்களை தங்களுடையவை என காட்டி ஏமாற்றுபவர்களும் உண்டு. ஐரோப்பிய வியாபாரிகளிடம் வாங்கி நீங்கள் அனுப்பியிருக்கும் நன்னடத்தை அத்தாட்சிகள் என்னை பொறுத்தவரை பயனற்றவை. உங்களை குறித்து அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு உங்களிடம் எவ்வளவு பழக்கம் இருக்க முடியும்? இங்கே எனக்கு எல்லோருமே புதியவர்கள்தான். சேத் அப்துல்லாவும் இங்கேதான் முதன் முதலாக என்னை அறிவார்.

உங்களை குறித்து அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு உங்களிடம் எவ்வளவு பழக்கம் இருக்க முடியும்? இங்கே எனக்கு எல்லோருமே புதியவர்கள்தான். சேத் அப்துல்லாவும் இங்கேதான் முதன் முதலாக என்னை அறிவார் என்றேன். ஆனால் அவர் உங்கள் ஊரைச் சேர்ந்தவர் என்கிறீர்களே, உங்கள் தகப்பனார் அங்கே முதல் மந்திரியாக இருந்தார் என்றால் சேத் அப்துல்லாவுக்கு உங்கள் குடும்பம் தெரிந்தே இருக்க வேண்டும். அவரிடமிருந்து உறுதிமொழி பத்திரத்தை நீங்கள் தாக்கல் செய்வதாக இருந்தால் எனக்கு கொஞ்சமும் ஆட்சேபமே இல்லை. அப்பொழுது உங்கள் மனுவை நான் எதிர்த்து பேசுவதற்கில்லை என்று வக்கீல்கள் சங்கத்திற்கு சந்தோஷமாகவே அறிவித்து விடுவேன் என்றார். அவருடைய இந்த பேச்சு எனக்கு ஆத்திரத்தை மூட்டியது. ஆனால் என் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டேன். என்னுள்ளேயே பின்வருமாறு சொல்லிக் கொண்டேன், தாதா அப்துல்லாவின் அத்தாட்சியை நான் தாக்கல் செய்திருந்தால் அதை நிராகரித்திருப்பார்கள். ஐரோப்பியரிடமிருந்து அத்தாட்சி வேண்டும் என்றும் கேட்டிருப்பார்கள். நான் அட்வகேட்டாக பதிவு செய்து கொள்வதற்கும் என் பிறப்புக்கும் பூர்வோத்தரங்களுக்கும் என்ன சம்பந்தம்? என் பிறப்பு எளிமையானதாகவோ ஆட்சேபகரமானதாகவோ இருக்குமாயின் அதை எப்படி எனக்கு எதிராக உபயோகிக்க முடியும்? ஆனால் என் கோபத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு அமைதியாக அவருக்கு பதில் சொன்னேன். அந்த விவரங்களை எல்லாம் கேட்பதற்கு வக்கீல்கள் சங்கத்திற்கு எந்தவிதமான அதிகாரமும் இருப்பதாக நான் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் விரும்பும் அத்தாட்சி பத்திரத்தை தாக்கல் செய்ய தயாராக இருக்கிறேன்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது தமிழில் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் நடைபெறும் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அவர் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்து பேசுகிறார். சுரங்கத் தொழிலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கான பிரத்யேக குடிநீர் திட்டத்தையும் திருமதி முர்மு துவக்கி வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் லடாக் யூனியன் பிரதேசத்தில் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை 3 நாட்கள் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். நாளை திரு சி பி ராதாகிருஷ்ணன்

0: அவர்கள் லுகங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுயஉதவி குழுக்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிட உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்கிருக்கும் போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா புறப்படும் முன்பு சமூக வலைதளத்தில் தனது பிரான்சில் நிறைவடைந்த தமது அரசுமுறை பயணம் குறித்து சில கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்த பயணம் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் நிறைவு பெற்றதாக கூறியுள்ளார். இந்திய வம்சாவளியினருடனான சந்திப்பு மற்றும் முன்னணி வர்த்தக நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடியது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்கள் அளித்த வரவேற்புக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று திரு இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து விவாடெக் என்ற தொழில்நுட்ப கண்காட்சி வளாகத்தை தாம் பார்வையிட்டதாகவும் அங்கு நிலவும் ஆற்றலும் உற்சாகமும் உண்மையில் வியக்க வைக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். முக்கியமான துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இரு நாடுகளின் உறுதிப்பாட்டை பிரதமரின் பயணம் மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திரு மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் என்றும் இது இரு நாடுகளுக்கிடையேயான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அதிபர் திரு மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 62வது கூட்டத்தில் பேசிய ஐநாவிற்கான இந்திய தூதரகத்தின் முதல் செயலாளர் திருமதி அனுபமா சிங், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இந்தியாவிற்கு சொந்தமானது என்றும் உறுதியாக கூறினார். உள்நாட்டு சிக்கல்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை மறைக்கவும் பாகிஸ்தான் இத்தகைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளை மீண்டும் ஒப்படைப்பது மட்டுமே தீர்க்கப்பட வேண்டிய ஒரே விவகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் சமீப காலமாக போராட்டங்களும் கொந்தளிப்பும் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், ராவல்கோட்டில் அரங்கேறிய துயரம் அந்நாட்டின் அத்துமீறிய ஆக்கிரமிப்பு அரசியலுக்கு எடுத்துக்காட்டு என்றும் திருமதி அனுபமா சிங் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய 4 மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுமார் 48,298 மெட்ரிக் டன் பாசி பயறு, 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,718 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யப்படவுள்ளது. அதேபோல் குஜராத்தில் கோடைக்கால பருவத்திற்காக 18,250 மெட்ரிக் டன் பாசிப்பயறு கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாசிப்பயறு கொள்முதல் செய்யும் அளவை திரு சிவராஜ் சிங் சௌஹான் உயர்த்தியுள்ளார். மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று 885 மெட்ரிக் டன்னாக இருந்த கொள்முதல் வரம்பு தற்போது 990 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக 105 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படவுள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் மீது உலகளாவிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். மும்பை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த இரு தனியார் வங்கிகளுக்கு இடையே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் நேற்று வங்கி பங்களிப்பு திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு ஃபெட்னாவிஸ், நாட்டின் ஒட்டுமொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் சுமார் 40% மகாராஷ்டிரா

0: விற்கு வருவதாக கூறினார். சமருத்தி விரைவு சாலை, மும்பையின் உள்கட்டமைப்பு மேம்பாடு, வலுவான போக்குவரத்து வசதிகளுக்கு இந்த முதலீடு பயன்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்ட RBL வங்கி தற்போது சர்வதேச அளவில் விரிவடைந்துள்ளதாகவும் இது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை காட்டுவதாகவும் திரு ஃபட்னாவிஸ் தெரிவித்தார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நாளை தொடங்கவுள்ள ஆசிய மூத்தோர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த போட்டி இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதோடு உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரம்மாண்டமான சர்வதேச போட்டிகள் நமது வீரர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவதற்கு விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க ஊக்கமளிப்பதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான விருப்பமான இடமாக இந்தியா திகழ்வதை இத்தகைய நிகழ்வுகள் உறுதிப்படுத்துவதாகவும் இந்திய வீரர்கள் உலகின் சிறந்த வீரர்களுடன் போட்டியிட புதிய வாய்ப்புகளை இப்போட்டி உருவாக்குவதாகவும் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்தார். அசாம், மேகாலயா இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், கில்கிட், முசாஃபராபாத் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை. மேலும் டெல்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலுங்கானா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள கவுதலாஜராவில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக லாஸ் ஏஞ்சல்ஸில் பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. அட்லாண்டாவில் நேற்று ஏ பிரிவில் செக் குடியரசு, தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்களை இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3.
2: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் இனி நாம் கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
4: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
3: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
5: இன்று வெள்ளிக்கிழமை நாம் பனையபுரம் மூலை கொண்ட மாரியம்மன் கோயிலுக்கு செல்வோமா? இந்த திருக்கோவில் விழுப்புரம் மாவட்டம் உள்ள பனைபுரம்.

0: என்னும் ஊரில் உள்ளது. விக்கிரவாண்டி டோல்கேட்டிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் உள்ளது. இந்த ஊரின் பழைய பெயர் புறவார் பனங்காட்டூர். இது நடுநாட்டு தேவார தலம், இன்றும் பனையபுரம் என வழங்கப்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலை ஓரம் அருள்மிகு ஓலை கொண்ட மாரியம்மன் ஆலயம் உள்ளது. சுயம்புவாக தோன்றியவள் இந்த மாரியம்மன். ஒரு சமயம் சாதாரண பெண் வடிவம் கொண்டு இங்குள்ள பனங்காட்டீசர் சன்னதி தெருவில் உள்ள பனை மரத்தடியில் இருந்த சுமை தாங்கி கல்லில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு வளையல் வியாபாரி வளையல் கூடையை சுமந்தபடி வளையல் விற்க வந்தார். பெண்ணாக இருந்த அந்த அம்மன் அவரை அழைத்து அவரிடமிருந்த வண்ண வண்ண வளையல்களை வாங்கி தன் கை நிறைய போட்டுக்கொண்டாள். வியாபாரிக்கு பணம் தர வேண்டும். உடனே ஒரு பனை ஓலையை பறித்து தன் தலையில் உள்ள கொண்டை ஊசியினால், இந்த ஓலையை கொண்டு வரும் வியாபாரியிடம் நான் வாங்கிய வலைகளுக்கு அவர் கேட்டும் பணத்தை கொடுக்கவும் இப்படிக்கு மாறி என எழுதி தந்தாள். மேலும் வியாபாரியிடம் இந்த ஊரில் உள்ள ஊர் பெரியவர் மனைவியிடம் கொடுத்து பணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கூறினாள். மேலும் தன்னை அவர் வீட்டு பெண் என்று கூறுமாறு சொன்னாள். தான் இங்கேயே இருப்பதாக கூறினாள். வியாபாரி உடனே மாறி கூறிய பெண்மணியிடம் ஓலையை கொடுத்து பணம் கேட்டான். உடனே அதை கண்ட பெண்மணி மாரியம்மன் திருவிளையாடல் இது என்பதை உணர்ந்து அந்த பெண் எங்கே எனக் கேட்டாள். வியாபாரியும் அவள் இருக்கும் இடத்தை கூற அங்கு அவள் இல்லை. ஊர் மக்களும் ஒன்று கூடி வியாபாரியுடன் மாரியம்மன் கோயிலுக்கு சென்றனர். அங்கு கீழ்நிலை மாரியம்மன் பின்புறம் உள்ள சுதையாலான மாரியம்மன் இரு கைகளிலும் கை நிறைய தான் விற்ற வளையல்கள் இருப்பதை பார்த்து வியாபாரி உறுதி செய்தார். அனைவரும் அன்னையின் திருவிளையாடலை கண்டு மகிழ்ந்து வியாபாரிக்கு பணம் கொடுத்து அனுப்பினர். அன்று முதல் அம்மனை ஓலை கொண்ட மாரியம்மன் என்று அழைக்கிறார். கிழக்கு நோக்கிய ஆலயம், எதிரே சூலம் உள்ளது, அடுத்து பலிபீடம், சிம்மம் உள்ளன. ஆலயத்தின் முன் படியேறும் இடத்தில் விநாயகப் பெருமானும் முருகனும் உள்ளனர். கருவறையின் வடக்கு கோட்டத்தில் துர்கை உள்ளாள். எளிய முன்மண்டபம், கருவறையில் கல் சிரசாக ஓலை கொண்ட மாரியம்மன் எழிலான முகத்தோடு காட்சி தருகிறாள். சுயம்பு மூர்த்தம், அவளின் பின்புறம் 9 அடி உயர சுதை வடிவ மாரியம்மன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள். அம்மனின் உற்சவர் ஈசன் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்தால் 3 அடி 50 அடி தூரத்தில் இன்று கொட்டகையில் வைக்கப்பட்டுள்ளது. புது ஆலயம் திருப்பணி நடந்து முடிய உள்ளது. மணப்பேறு மகப்பேறு நோய் நொடிகள் நீங்கிட மாங்கல்யபயம் கூடிட மக்கள் இவளை வணங்கி வேண்டுகிறார்கள். இங்குள்ள பனங்காட்டீசர் சித்திரை திருவிழாவிற்கு முன்பாக பங்குனி வளர்பிறை முதல் வெள்ளிக்கிழமை கூழூற்றும் திருவிழா நடைபெறுகிறது. பொங்கல் வைத்தும் வளையல் காணிக்கை செலுத்தியும் நேர்த்தி கடன் செய்கிறார்கள். நல்லனை எல்லாம் தரும் பனைபுரம் ஓலை கொண்ட மாரியம்மனை வழிபட்டு நல்லொருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் நேயர்களை, இனி நாம் கேட்கலாம்.
6: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நிலையம் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மனம் மற்றும் அறிவாற்றல் தக்கவைப்பிற்கான யோகா பயிற்சிகள் குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள்.
1: நாம படிச்சதை கொண்டு நாம தெரிஞ்சுக்கிறது அது அறிவு. நினைவு நம்முடைய அனுபவத்துல பிறந்ததுல இருந்து எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்திருப்போம். அதுல சில விஷயங்கள் மறக்க முடியாதது. விதவிதமான நிகழ்ச்சிகள் உண்டு. இப்போ இந்த அறிவாற்றலுக்கும் நினைவாற்றலுக்கும் நம்முடைய யோகம் என்ன வழி சொல்லுது? அறிவாற்றல்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய உடல், இது அறிவுங்கிறது படிப்பு சம்பந்தப்பட்டது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்ப என்ன செய்யணும்? உதாரணத்துக்கு என்சான் உடம்புக்கு செரிசே பிரதானம். தலையில முக்கியமா இருக்கக்கூடிய உறுப்பு மூளை. அப்போ முதல் மண்டலம் நரம்பு மண்டலம், அங்கிருந்து கீழே வந்தால் சுவாச மண்டலம் நுரையீரல், அதுக்கு நடுவுல இதயம் இருந்து இரத்த ஓட்டத்தை உடல் முழுதும் செலுத்துது, இரத்த ஓட்ட மண்டலம். அதுக்கு அடுத்தது சாப்பிட்ட உணவை செரிக்க கூடியது வாயிலிருந்து வயிறு, செரிமான மண்டலம். செரிமானம் முடிஞ்சதுன்னா அப்புறம் என்ன? கழிவு மண்டலம் தான். இந்த கழிவு மண்டலத்துக்கே சமமா இருந்து வேலை செய்யக்கூடியது இனப்பெருக்க மண்டலம். ஆக இப்படியாக தலையிலிருந்து இடுப்புக்குள்ள மண்டலங்கள் ஒரு விதமா முடிஞ்சிருக்கு. நம்முடைய உயரத்தை எலும்பு வச்சு அளந்து சொல்லுவோம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம். அடுத்தது நாளமில்லா சுரப்பி மண்டலம். இந்த மண்டலங்களை கடந்து ஐந்து புலன்கள், ஒன்பது மண்டலம் ஐந்து புலன். இத இன்னைக்கு முத முதல்ல கேட்கக்கூடிய எத்தனையோ பேர், அது மாணவர்களோ பெரியவங்களோ, ரொம்ப சுலபமா மனசுல பதிய வச்சிடலாம். இது அறிவு சம்பந்தப்பட்டது. இப்படித்தான் நம்முடைய பாடத்துல, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய செயல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்திக்கிறோம், வச்சுக்கிறோம். அறிவு கொண்டு நினைவுல வச்சுக்க வேண்டியது. ஒரு இடத்துல போய் பேசணும், ஒரு வகுப்பு எடுக்கணும், அப்போ அது அறிவு அனுபவம் ரெண்டும் சம்பந்தப்பட்டது. என்னுடைய ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் சில நேரங்கள்ல பொருள்களை மறந்துடுவாங்க. கண்ணா, நேர நாம தங்கியிருக்கோம்ல, இப்போ அங்க என்னுடைய பை இருக்குல்ல, இடது பக்கம் சைடு ஜிப்பு, அதுல மேல் சைடு ஜிப்பு இல்ல, கீழ் சைடு ஜிப்பு, அதுக்குள்ள இந்த பென் டிரைவ் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா அப்படின்பார். அது அவங்க ஒரு முறைப்படி பொருள்களை வச்சு அப்படியே பழக்கப்படுத்திக்கிறதுனுடைய ஒரு அனுபவம். சரி, இது அறிவு சம்பந்தமானது. நினைவு, படித்தத அறிவு கொண்டு நினைவுபடுத்திக்கிறோம், வச்ச பொருளை நினைவுபடுத்திக்கணும். அது படிப்புன்னு இல்லை, பொருள்னு இல்லை. பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுவோம், இது என்னமோ சொல்ல வந்தேனே அப்படின்போம். நீ என்னப்பா சொல்ல வந்தேங்கிறது உனக்கு தானப்பா தெரியும், என்னமோ சொல்ல வந்தேனேன்னு எங்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நாம அதை யோசிப்போம். அப்போ இந்த அறிவு நினைவு, ஒரு விஷயத்த ரீகால் பண்றது, மெமரி ரீகால். மெமரைஸ் பண்றது எப்படி? ரிப்பீட்டட் சேயிங், ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொல்றதன் மூலமா நமக்கு அது மனசுல பதிஞ்சிடும். சின்ன வயசுல வாய்ப்பாடு, டேபிள்ஸ், 1 2 2 2 2 4. அப்போ எந்த ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி இப்படி சொல்றோமோ அது நமக்கு நினைவாற்றல்ல நல்ல பதியும். இதுக்குத்தான் யோகத்துல ஜபம் அப்படிங்கிற முறை இருக்கு. அவங்கவுங்க வீட்டு சூழ்நிலை, இறை நம்பிக்கை, அதை சார்ந்து, அல்லது அவங்கவுங்களுடைய குருவை பொறுத்து அப்படி ஒரு மந்திரத்தை அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அதை திருப்பி திருப்பி சொல்லி அந்த ஒரு விஷயத்துல அவங்க பலமாவாங்க. இப்படி அனாவசியமான விஷயங்களை தவிர்க்கிறதன் மூலமாவே அறிவாற்றல் நினைவாற்றல் நல்ல விதமா வேலை செய்யும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மனம் மற்றும் அறிவாற்றல் தக்கவைப்பிற்கான யோகா பயிற்சிகள் குறித்த சிறப்பு தகவல்கள் வழங்கினார் யோகாச்சாரியா ஜெய் சந்திரசேகர சர்மா அவர்கள். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்ட இந்த நிகழ்ச்சியானது நாள்

0: காலை காலை மணி 7:30 வளம் வரும்.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய்கை போக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இப்போ நாம் செய்தி துளிகள் கேட்கலாம் வாங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதிநவீன அறிவியல் மையம். சோழவந்தான் பகுதியில் மாணவர்களுக்கு அனுபவத்தின் மூலம் அறிவியல் கற்றலை வழங்கும் நோக்கில் அங்குரான் அறக்கட்டளை மாநகராட்சியுடன் இணைந்து மதுரை கரிமேடு பகுதியில் நவீன அறிவியல் மையத்தை அமைத்துள்ளது. நாளை 20 ஜூன் 2020 மின் தடை ஏற்படும் இடங்களாக ஒத்தக்கடை, நரசிங்கம், வவ்வால் தோட்டம், விவசாய கல்லூரி, அம்மாபட்டி, காழிகாப்பான், ஒத்தப்பட்டி, வீரபாஞ்சான், செந்தமிழ் நகர், கருப்பாயூரணி, ராஜகம்பீரம், திருமோகூர், பெருங்குடி, புதுதாமரைப்பட்டி, காதக்கிணறு, கடச்சனேந்தல், புதுப்பட்டி, ஜாங்கிட் நகர், அழகர் கார்டன், சுந்தரராஜன்பட்டி ஆகிய இடங்களில் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின் தடை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளது. இனி கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிர்வுக்கள் நிகழ்ச்சியில் ஒருத்தர் இசைப்பாடல்.

இன்றைக்கு வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வெள்ளை பூக்கள் உலகமெங்கும் மலரவே என்ற தலைப்பில் தான் வலம் வர காதட்டே இருக்கு. 11:02 வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வெள்ளை பூக்கள் உலகமெங்கும் மலரவே. நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சரோஜினி அவர்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோபகை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இப்பொழுது கேட்கலாம் மற்றொரு பாடல்.

0: நேயர்களே, இதுவரை வளம் வந்தது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு. பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை உங்களுக்காகத்தான் இன்னும் சில நொடிகளில் கேட்டுள்ளலாம். 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்திய பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்திய பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்தி சார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பும் அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள் கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சைப்பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கான இடையிலான தூய்மை போட்டி நேற்று

நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தேன்மதுரமாய் எட்டத்தைக்கும் இசைவானில் இன்னிசை சாரலை பொழிய செய்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நேயர்களே, ராமநாதபுர நேயர்களுக்காக 0452 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 இரண்டு எண்களிலும் வரலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் வணக்கங்களுடன் அம்பிகா. இப்போ எண்களை தொட்டு இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் யார் எங்கிருந்து கேட்கலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் கமதியோட்டத்துல அஜித் பாண்டி பேசுறேன்.
1: சொல்லுங்க அஜித் பாண்டி, என்ன பாடல் கேட்கலாம்?
2: தனா படத்துல இருந்து ஒத்தே ஏடி பாதையில தாவியோட இந்த பாட்டு போடு.
1: நன்றி, இணைப்பில் வந்ததற்கு.
2: நன்றி
1: உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும். இதோ காற்றலை.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

0: பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேர்களுடைய விருப்பமாக தான் வளம் வந்துட்டே இருக்கு. அந்த வகையில் இப்போ இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலிக்கும் எங்கள் ராமநாதபுரம் சேதுபதி வரும் ராமேஸ்வரம் பண்பலைக்கும் அம்பியா மரத்துக்கும் காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க, உங்களுடைய என்ன விருப்ப பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து அந்த வலிமை படத்துல இருந்து அம்மா அம்மா சாங் கொடுத்துருங்க மேடம்.
0: நன்றி நன்றி, இணைப்பில் வந்திருக்கு, உங்களுடைய பாடல் கேட்கலாம். அதற்கு முன்னதாக ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
2: మీకు తెలుసా, భారత ప్రభుత్వం చిన్న ఔత్సాహిక పారిశ్రామికవేత్తలకు పూచికత్తు లేకుండానే 40 లక్షల కోట్ల రూపాయలకు పైగా ముద్రా రుణాలను అందించింది. అది కువైత్ లాంటి దేశ జీడిపికి దాదాపు 3 రెట్లు.
3: కరోడో ఛోటే ఉద్యమియో కో ముద్రా యోజన సే లోన్ మిలా ఉనే ఆజ్ మహసూస్ హోతా హై కి డెమోక్రసీ కెన్ డెలివర్.
2: 12 సంవత్సరాల విశ్వాసం, అభివృద్ధి, ప్రజా సంక్షేమం.

0: நேயர்களை இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸோடு இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை உங்களுக்காகத்தான் வளம் வந்துட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 25 30 170 மற்றும் 25 30 171 இரண்டு எண்களிலும் வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு இனி வரக்கூடிய நேயர் யாருன்னு சந்திப்பதற்கு முன்னால் 8:15 விளம்பர இடைவெளியை கேட்டுவிட்டு இணைவோம் நேயர்களே.
1: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 பிரம்மாண்ட துவக்கம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக ₹999 காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் ₹2,500 மட்டும் செலுத்தி ₹3,500 மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 July 16 வரை மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு VVM கல்யாண மகள் அருகில் விராட்டிப்பத்து மதுரை.
3: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
4: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 crore அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
6: பரிவார் கோர் மில்தா ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்பா வர்த்தமான சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்கே பாரமே சோத்ரலர்.
5: 12 கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
7: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
0: நேயர்கள் வரிசையில் இப்போ இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்.
8: ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல இருந்து ஜமுனா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
8: பிகில் இருந்து சிங்கத்தன்மை போடுங்க.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்

0: ஆகாஷவாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள். பாட வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் யார் இணைப்பில் இருக்கான்னு கேட்டுருவோம். வாங்க வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குப்பில இருந்து அன்வராஜா பேசுகிறேன். நலமா இருக்கலாமா? நிலையத்தில் எல்லாரும் நலமா?
0: நிலையத்தில் எல்லாருமே நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு வந்து அடங்க மாதிரி திரைப்படத்தில் இருந்து எனி சாங் கொடுங்கம்மா. எனக்கு
0: நல்லதுங்க இணைப்பில் வந்ததற்கு
1: நன்றி.
0: உங்களுக்காகவும் நம்முடைய அனைத்து நிகழ்வுகளுக்காகவும் இதோ காற்றலையில்

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: अप्पा பெருஸ் ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
4: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
6: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
5: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
7: ராமநாதபுர மாவட்ட நேயர்களுடைய விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இப்போ இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
8: வணக்கம் சகோதரிக்கு, இனிய காலை வணக்கம்.
7: வணக்கம் சகோதரி, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
8: பரமக்குடியில இருந்து புவனேஸ்வரி ஜெகதீஷன்.
7: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
8: நம்ம வீட்டு பிள்ளை படத்துல இருந்து மயிலாஞ்சி. மயிலாஞ்சி
7: கேட்டலாமா? மயிலாஞ்சிய
8: கேட்கலாம். நன்றி,
7: நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: அமாரா சோட்டா கிசான் பாஜார் से महंगे ब्याज पर ऋण लेने के लिए मजबूर था. हमने ऐसे करोड़ों छोटे किसानों को भी किसान क्रेडिट कार्ड की सुविधा से जोड़ा.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய ராவணாதபுர அண்ணா இருவருக்கு வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: ராமநாதபுரம் மாவட்டத்தில்.

0: ஒவ்வொரு வண்ணமாய் வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி இன்றைக்கு 11/2 வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வெள்ளை பூக்கள் உலகமெங்கும் மலரவே என்ற தலைப்பில் தாங்க மலர காத்துட்டே இருக்கு. வெள்ளை பூக்கள் உலகமெங்கும் மலரவே என்ற தலைப்பில் தான் வளம் வர காத்துட்டு இருக்கு. நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சரோஜினி அவர்கள். இன்றைய பாட்டு வேணுமா? ராமநாதபுர மாவட்ட நேர்களின் விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்களை நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். 25/30/170 மற்றும் 25/30/171 இரண்டு எண்களிலும், 0452 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: நேர்களே, இன்று இரவு 8:30 இலக்கிய உலா நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் சாத்வீக குணமுடைய விதுரர் என்ற தலைப்பில் தான் வளம் வர காத்திட்டு இருக்கு. சிறப்புரை வழங்குகிறார் தா மகேஸ்வரி அவர்கள். இன்று இரவு 8:30 இலக்கிய உலா நிகழ்ச்சி. இப்ப நேரம் 8:45.
4: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
5: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
4: திறப்பு விழா சலுகையாக ₹999 காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் ₹2,500 மட்டும் செலுத்தி ₹3,500 மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
5: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.

0: நேயர்களே, பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுர மாவட்ட நேயர்களின் விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்போ நாம இணைப்பில் இணைய காத்துட்ருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
1: வணக்கம், ராமநாதபுரம் மாவட்டம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: மாஸ்க் படத்துல இருந்து.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட் மேனர்ஸ் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ,

0: இது யாரு? நேரம் 8:50. இனி நாம் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒருத்தர் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். ஏன்னு கேட்டாங்க. யார் என்னை பார்த்தாலும் உடனே முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுறாங்க சார் அப்படின்னார். உங்ககிட்ட பிரியமாக பேசுகிற நண்பர்களே கிடையாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி யாரும் இல்லையே அப்படின்னாராம். அதிகமாக நமக்கு நண்பர்கள் கிடைக்கணும்னா அதுக்குன்னு சில உத்திகள் இருக்குது, அமெரிக்க எழுத்தாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களாம் விவரம் தெரிஞ்சவங்க. அப்படின்னா அதை எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். உடனே அதை பற்றி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்களாம். அது என்னென்னா, அது முதல் குறிப்பு என்னென்னா, எதிரில் உள்ளவங்க நிறைய பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா, நம்ம பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாதான், அவர் பேசுகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் ஆமாம் நல்லது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கணுமா. இது ஒரு குறிப்பு. ரெண்டாவது குறிப்பு என்னென்னா, கூடுமான வரைக்கும் யாருக்கிட்டேயும் அனாவசியமாக வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. மூணாவது குறிப்பு என்னென்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும், நம்ம கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்ருக்கக்கூடாது. எப்போவுமே அடுத்தவங்க மனோபாவத்தை நாம் புரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்மளை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நாலாவது குறிப்பு என்னென்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்போவே இயல்பாக அன்பாக ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு, இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு, அன்றைக்கி என்ன சார் என்ன அம்புன்னு விட்டுட்டு அப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கப்படாதான். இதெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்துருக்கிற குறிப்புகள். அஞ்சாவது விஷயம் என்னென்னா, நம்ம தவறுகளை தயக்கம் இல்லாமல் ஒத்துக்கணும், அதுக்காக கூச்சப்படக்கூடாது. ஆறாவது குறிப்பு, அடுத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், நீங்கள் சொல்கிறது தப்பு சார் அப்படின்னு முகத்தில் அடித்தா அப்படி பேசப்படாது. ஏழாவது விஷயம் என்னென்னா, சில பேர் எப்போ பார்த்தாலும் சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அனாவசியமான சவால் சில பேரால் தவிர்க்க முடியாது, அப்படி விடப்படாதான். எட்டாவது கருத்து, நம்ம

0: கருத்து என்னவோ அதை வந்து எதிராளியின் வாயிலிருந்து வரவழைக்கணும். அப்படி வரவழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஒரு முக்கியமான கருத்து. அப்புறம் 9வது குறிப்பு என்னென்னா, நம்ம யோசனையை புதிய முறையில் சொல்லி பார்க்கலாம், அடுத்தவங்க சொல்கிற யோசனையை ஏற்றுக்கணும். அந்த யோசனையை மகா மோசமாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கிற மாதிரி நடிக்கலாமா, அது கூட தப்பு இல்லைங்கிறாங்க. 10வது குறிப்பு ரொம்ப முக்கியமானது. அதாவது, அனாவசியமாக பொய் சொல்லக்கூடாது. அப்படி எப்போவாவது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துட்டுதுன்னு வைங்க, பெரிய பொய்யாக சொல்லி பண்ணுமா, அதை நம்பும்படியாக சொல்லணுமா? சில சமயம் தேவைப்பட்டால் பொய்யை உண்மையாக கூட மாற்றிக்கலாமா? அது எப்படி பொய்யை உண்மையாக மாற்றிக்கிறது அப்படின்னா, இப்போ எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு நண்பர்கள்கிட்ட பொய் சொல்லியாச்சு. நண்பர்கள் நிஜமாகவே ஒரு காரை கொடுத்து ஓட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து கார் ஓட்டுறதுக்கே கற்றுக்கிறது. இது ஒரு உதாரணம். இது மாதிரி பொய்யை உண்மையாக்கக்கூடிய சில உத்திகள் உண்டு, அதனால் சில பிரச்சனைகளை தீர்த்துற முடியுமா? அப்புறம் 11வது குறிப்பு என்னென்னா, உயர்ந்த நோக்கங்களை மட்டும் வெளியில் பேசணும். உள் மனசு எவ்வளவு ஒட்டடை படிஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி பேச வேண்டியதில்லை. 12வது குறிப்பு சொல்கிறாங்க, சிறந்த நல்ல நண்பர்களை தேடி தான் பெற வேண்டியிருக்கும், அவ்வளவு சுலபமாக கிடச்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு குறிப்புகளும் அமெரிக்க நிபுணர் ஒருத்தர் சொல்லி வச்சிருக்கிறார். இப்படிலாம் நடந்துக்கிட்டால் நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்களாம், முயற்சி பண்ணி பார்க்கணும். இந்த காலத்திலெல்லாம் எத்தனையோ விதமான நண்பர்கள் உண்டு. ஒருத்தர் ரொம்ப கவலையோடு நின்றுக்கிட்டு இருந்தார், கண்ணு கலங்கி இருந்தது. ஏன் இப்படி கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு நாள் கோபத்தில் என்னை பார்த்து சொல்லிவிட்டான், உன்னோட 1 வருஷத்துக்கு பேச மாட்டேன் போ அப்படின்னு சபதம் போட்டுட்டான் அப்படின்னார். அதுக்காகவா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு கண் கலங்கி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இதுக்கு அவர் சொன்னார், நான் அதுக்காக கவலைப்படலை சார், அந்த 1 வருஷக்கேடு இன்னையோடு முடியுது, அதை நினச்சி தான் கவலைப்படுறேன், கண்ணீர் விடுறேன் அப்படின்னாராம் சோகமாக.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: பாட வேணுமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 8:55.

நேர்களே, இதுவரை ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்பமாக வலம் வந்தது இன்றைய பாட்டு வேணுமா. நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த, கேட்டு சுவைத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் பல. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

0: தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம். ரிட்டர்ன் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சிக்கு முன் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய ஒத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 30ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களை, உங்க பயணத்துக்கு உற்சாகம் சேர்க்கக்கூடிய நேரமாக இது ட்ரெட் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை, தெரிஞ்ச தெரியாதுன்னு பல தகவலும் காத்துட்டே இருக்கு, கூடவே அதிரடியான பாடல்களும் உங்களுக்காகவே காத்துட்டே இருக்கு. இது காத்திருக்க நேரம் இல்லை நிகழ்ச்சியில் உங்களுடன் சூரியகலா.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: அமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே பியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடனடியாக உழவர் சந்தை அருகில் ராஜபாளையம்.
3: पता है, जो नॉर्थ ईस्ट कभी दूर लगता था वो हमारे दिलों के और करीब आ गया है पिछले 12 सालों में, जब से नॉर्थ ईस्ट के नेशनल हाईवे की लंबाई बढ़कर 16,200 किलोमीटर हुई है। सिक्किम और अरुणाचल को पहली बार एयर कनेक्टिविटी मिली है, तब से नॉर्थ ईस्ट से दूरियां घटी हैं।
4: नॉर्थ ईस्ट अब दूर नहीं रहा, नॉर्थ ईस्ट अब दिल के भी पास है, दिल्ली के भी पास है।
3: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
5: நேரம் 9:11 கேட்டுட்டு இருக்கும் காத்திருக்க நேரமில்லை. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்கு June 19, பாலியல் வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச நாள். குறிப்பா போர் காலகட்டங்கள் போது நிகழக்கூடிய இந்த மாதிரியான வன்முறைகளை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட நாள் தான் இன்றைக்கு June 19. 2015ஆம் ஆண்டிலிருந்து இந்த நாள் சர்வதேச ஒழிப்பு நாள், அதாவது பாலியல் வன்முறைக்கு எதிரான சர்வதேச ஒழிப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருது ஐநா சபையினால.

0: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: இன்று வெள்ளைப்பூக்கள் உலகெங்கும் மலரவே, வெள்ளைப்பூக்கள் உலகெங்கும் மலரவே. நேர்முக நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சரோஜினி அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே சோபனா.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: செய்வார் வக்கீல் ஐயா.
1: டெலிலா செயலி www.tele-law.in அல்லது 1-4-4-5-4 கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
2: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

பீட்ஸ் காத்திருக்க நேரம் கேட்டுட்டே இருக்கும். 9:24 தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் இந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இயற்பியல் மற்றும் புவியியல் பிரிவுகளில் ஆராய்ச்சிகளை மேம்படுத்துறதுக்காக 2024 மூன்று பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்களை பாரத பிரதமர் அவர்கள் நாட்டிற்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. குறிப்பாக இளம் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்காக இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு.

33 நிமிஷத்துல கேட்டுட்டே இருக்கோம் அதிரடியான பாடல்களோடு. காத்திருக்க நேரமில்லை. வலிமையான ஒரு உயிரினத்தை பத்தி கேட்க போறோம், என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமீர்களே, எறும்புகள். என்னடா எறும்புகள் வலிமையான உயிரினமா, ஊதி விட்டாலே பறந்துருதே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுதான் இல்ல. ஒரு எறும்புனால தன்னுடைய உடல் எடையை விட 10 to 100 times அதிகமான எடையை கூட தூக்கி செல்ல முடியுமா? அப்ப வலிமையான உயிரினம் தானே எறும்புகள். எறும்புகள் பற்றிய இன்னொரு தகவல்கள் எறும்புக்கு பார்த்தீங்கன்னா 2

வயிறு இருக்குதா, அதாவது ஒரு வயிறில் என்ன பண்ணும், செரிமானம் இந்த மாதிரியான நார்மல் செயல்கள் நடைபெறும். இன்னொரு வயிறு உணவை சேமிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுதான். கேட்ட இந்த தகவலோட பாடல் கேட்கலாம் சுறா திரைப்படத்திலிருந்து 9:34.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரஷ்யாவோட மக்கள்

0: தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹீ ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வெற்றி பயணம் 12 ஆண்டுகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகள் சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்பவர்கள் சமூக சேவகர் பேராசிரியர் முனைவர் ஏ கதலி நரசிங்க பெருமாள், சமூக சேவகர் கல்வியாளர் எஸ் ராதாதேவர் அவர்கள்.
6: ஆகாசவாணி மதுரை வானொலி நிலைய நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த காலை வணக்கங்கள். விண்வெளித்துறை பற்றி பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் ரயில்வே துறையினுடைய பல்வேறு வளர்ச்சிகள் சாதனைகளை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம உங்கள் அனைவரையுமே விண்வெளித்துறைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொழில்நுட்பம் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு காரணம்னா அதுக்கு காரணம் விண்வெளி ஆராய்ச்சி, விண்வெளித்துறையினுடைய அந்த பங்களிப்பு தான் காரணம். இன்றைக்கி ஒவ்வொரு தனி மனிதர் கையில் மொபைல் இருக்கிறதுனால நம்ம பல்வேறு சோசியல் மீடியா மூலமாக பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் பார்க்குறோம், நாமளும் அனுப்புகிறோம். இன்றைக்கி நம்ம இருந்த இடத்துலேருந்துட்டு பல்வேறு தகவல் பரிமாற்றம் செய்ய முடியுதுன்னா அதுக்கு காரணம், முக்கிய காரணம் விண்வெளித்துறையினுடைய பங்களிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய காரணம். அப்படிப்பட்ட ஒரு துறையில் பல்வேறு சாதனைகள் என்னன்றதை பார்க்கலாம். வணக்கம் மேடம்.
7: வணக்கம் சார். நம்ம விண்வெளித்துறை வந்து பெரிய அளவில் சாதனைகள் செய்திருக்கு. இதற்கு மத்திய அரசின் ஒத்துழைப்பும் அவர்கள் தரும் உதவியும் ஒரு பெரிய காரணமாக இருக்கும். இஸ்ரோ தான் நம்மளுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையம். அதற்கு நம்ம மத்திய அரசின் உதவிகள் என்னென்ன, குறிப்பாக நிதி உதவி எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு?
6: பொதுவாக இஸ்ரோ தான் நம் நாட்டினுடைய முக்கியமான ஒரு ஆராய்ச்சி மையம். இந்த மையத்தின் மூலமாக தான் எல்லா விண்வெளித்துறையுடைய எல்லா செயல்பாடுகள், ஆராய்ச்சி, புதிய வளர்ச்சி எல்லாமே நடந்துட்டுருக்கு. இந்த மையத்தின் மூலமாக தான் மத்திய அரசாங்கம் போதுமான நிதி ஒதுக்கீடுகள் வந்து பண்ணிட்டுருக்குறாங்க, ஊக்கமும் கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் இஸ்ரோவுடைய வளர்ச்சிக்காக, ஆராய்ச்சி திட்டங்களுக்காக, மேம்பாட்டுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டுருக்குறாங்க. இது போக கூடுதலாக தனியார் துறையுடைய பங்களிப்பும் இந்த துறையில் கொண்டு வரதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சு அந்த ஒரு பங்களிப்பும் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. புதிய புதிய ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள், தொழில் மேம்பாடெல்லாம் நடக்கணுன்றதுக்காக அரசாங்கத்தினுடைய ஒரு ஸ்டார்ட் அப் திட்டத்தின் மூலமாக 300 புதிய ஸ்டார்ட் அப்லாம் இந்த விண்வெளித்துறையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைய தேதியில் போதுமான அளவுக்கு அரசாங்கம் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க மேடம்.
7: செவ்வாய் கிரகம் அந்த மாதிரி நிறைய கிரகங்களை பற்றி எல்லாம் பேசுவோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து நிலாவை காட்டி சோறு விட்டுட்ருப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம போனதே கிடையாது. அதெல்லாம் ஆராய்ச்சி செய்ததில்லை. அதெல்லாம் மேலை நாட்டினர் தான் செஞ்சுருக்காங்க. சந்திரனுக்கு முதல்ல ஆள் அனுப்பிச்சிருக்கிறாங்க, அங்கே சேட்டலைட் அனுப்பிச்சிருக்காங்க, சூரியனை வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, செவ்வாய் கிரகத்துக்கு ஆள் அனுப்பிச்சிருக்காங்க, இப்படியெல்லாம் ராக்கெட் அனுப்பிச்சிருக்காங்க பேசுவாங்க. இந்தியா அந்த மாதிரி என்னென்ன சாதனைகள் செய்தது?
6: நிச்சயம் மேடம், பொதுவாக நம்முடைய நாடு வந்து கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா சாதனைகள் இருந்திருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனைகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் மங்கள்யான், இந்த மங்கள்யான் அப்படின்றது செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக முதன் முதலாக நம்ம எடுத்த ஒரு முயற்சி. செவ்வாய் கிரகத்துடைய சுற்றுப்பாதையை நம்ம பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் முயற்சி பண்ணாங்க. அதுக்காக மிகப்பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடு பண்ணி அந்த மங்கள்யான் அனுப்பிச்சு வச்சாங்க. நான் இந்த செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணதுக்காக

0: முதல் முயற்சி எடுத்த முதல் ஆசிய நாடு அப்படின்னு சொன்னா நம்முடைய நாடு தான். அந்த அளவுக்கு பெருமைப்படக்கூடிய அளவில் இந்த முயற்சி பண்ணாங்க. குறைந்த செலவில் யாருமே எந்த ஒரு நாடும் இதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவு செஞ்சு தான் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்முடைய நாடு அந்த மங்கள்யானுக்காக 450 கோடி மட்டும்தான் செலவு செஞ்சாங்க. இந்த நம்ம உலகத்திற்கு இந்த திட்டத்தின் மூலமாக தான் முதன் முதலாக இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, வலிமை இருக்குது, இந்தியாவில் அறிவுத்திறன் மேம்பாடு இருக்குது, மிகப்பெரிய ஆராய்ச்சி மேம்பாடு இருக்குன்றது உலகத்திற்கு அதற்கு முக்கிய திட்டம் வந்து இந்த மங்கள்யான் திட்டமாக இருந்தது.
1: அதுக்கப்புறம் சந்திரனுக்கு ஏதாவது அனுப்பியிருக்காங்களா, சந்திரன் ஏதாவது ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்களா?
0: அதுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. நாம நீங்க சொன்ன மாதிரி சொன்னேன், நிலாவை காமிச்சு சோறு ஊட்டுவாங்க, அந்த நிலாவே சாட்சின்னு சொல்லுவாங்க. அந்த நிலாவை கூட ஆராய்ச்சி பண்றதுக்கு சந்திரயான் 2 சந்திரயான் 3 அப்படின்னு சொல்லிட்டு நாம திட்டங்களை கொண்டு வந்து ஆராய்ச்சிக்காக அனுப்பிச்சிருக்கோம். குறிப்பா பாத்தீங்கன்னா சந்திரயான் 2 2019 நிலவனுடைய தென் துருவம் ஆய்வு பண்றதுக்காக அனுப்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கு. அந்த நம்ம அனுப்பிச்ச ஆர்பிட்டர் அங்கு செயல்படுது. நமக்கு நல்ல துல்லியமான படங்கள் எல்லாம் கூட உயர் தொழில்நுட்பத்தோட இன்னைக்கு வரைக்கும் அந்த படங்களை நம்ம ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி 2023 பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 நிலவுடைய தென் துருவத்தில் நாம மென்மையான ரொம்ப மெதுவாக இறக்கி அங்கே ஆய்வு நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக விக்ரம் லேண்டர் பிரக்யான் ரோவர் இன்னைக்கு அங்கே இறக்கப்பட்டு ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு. உலகத்திலேயே இதன் மூலமாக 4வது நாடு, இந்தியா தான் 4வது நாடு தென் துருவத்தில் வந்து நிலாவை வந்து ஆராய்ச்சி செய்ததில் 4வது நாடுன்ற பெருமை நமக்கு இருக்குது. குறிப்பாக தென் துருவத்தில் ஆராய்ச்சி செஞ்ச முதல் நாடு அப்படின்னு சொன்னால் இந்தியா தான் அப்படின்ற அளவுக்கு உலகம் முழுக்க பேசப்படுகிற அளவுக்கு நம்ம சாதனை பண்ணியிருக்கோம் மேடம்.
1: சந்திரனை பண்ணியாச்சு, சூரியனை?
0: சூரியன் அப்படின்னாலே ஆதித்யான்னு சொல்லுவோம். ஆதித்யா எல்1 அப்படின்ற பேரில் அதே 2023 இந்தியாவுடைய முதல் சூரிய ஆய்வு மிஷன் அந்த திட்டத்தின் கீழே நம்ம ஆய்வு பண்ணுறதுக்கு ஆதித்யா எல்1 அனுப்பிச்சிருக்கிறோம். சூரிய காற்று அந்த வேகம் எப்படி இருக்கும், சூரிய புள்ளியினுடைய சுழற்சி எப்படி இருக்கும், இதை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த ஆதித்யா எல்1 வந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஏவி நிலைநிறுத்தி ஆய்வுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. வேணும்
1: மற்ற நாடுகள்லாம் மனிதர்கள் அனுப்புறாங்க, அப்படி ஏதாவது நாம அனுப்புறதுக்கு திட்டம் இருக்கா, இல்ல அரசு அதை ஏதாவது முன்னெடுப்பு எடுத்திருக்காங்களா?
0: நிச்சயமா, நம்ம மற்ற நாடுகள் மாதிரியே நம்ம நாட்டிலையும் நம்ம மனிதர்களை அனுப்புறதுக்கான திட்டங்கள் நம்மகிட்ட இருக்கு. 2026 இந்த திட்டத்தை முன்மொழிஞ்சு நடைமுறைப்படுத்த போறாங்க. நடைமுறைப்படுத்துறதுக்கான தயாரிப்புகள் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இதை டெஸ்ட் பண்றதுக்கு ரோபோலாம் அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஏர் டிராப் டெஸ்டிங் அதெல்லாம் கூட பண்ணி பார்த்தாங்க, வெற்றி அடைஞ்சிருக்கு. 2030 மற்ற நாடுகளை போல இந்தியாவை கூட மனிதர்களை விண்வெளிக்க அனுப்பிச்சு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தை நம்ம விரைவில் பார்க்க போகிறோம் மேடம்.
1: இன்னொன்று, செயற்கைக்கோள் அனுப்புறதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். வெளிநாட்டில் போய் தான் நம்ம முன்னாடியில் அனுப்பிச்சிட்ருப்போம் செயற்கைக்கோள், அவங்களோட ராக்கெட்டில் அனுப்புவோம். ஆனால் இன்றைக்கி இந்தியாவோ அதில் என்ன பெரிய சாதனை செய்ததாக சொல்கிறாங்க, அந்த சாதனையை பற்றி கொஞ்சம்
0: நிச்சயமா மேடம். இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கைக்கோள் தான் நம்ம அனுப்புவோம். அதை பற்றின நமக்கு அதை ஏற்றிட்டு போகிற வாகனமே கூட இருக்காது, அந்தளவுக்கு நம்முடைய வளர்ச்சி கம்மியாக இருந்தது. டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவங்க இருக்கிறப்ப அவங்களே சொல்லியிருக்காங்க, ஒரு சைக்கிளில் ஏற்றி செயற்கைக்கோளை கொண்டு போவோம். இன்றைக்கி அப்படி இல்லை, நம்ம ஒரே ராக்கெட் மூலமாக 104 செயற்கைக்கோளை அனுப்பிச்சிருக்கிறோம். வேறு எந்த வளர்ச்சி அடைந்த நாடு கூட செய்ய முடியாத ஒரு உலக சாதனையை வந்து 2017 BSLV மூலமாக நம்ம சாதனை பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி பல ஆசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் கூட நம்ம நாட்டினோட உதவி எடுத்துக்கிறாங்க. அந்தளவுக்கு நம்ம செயற்கைக்கோளில் மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கிறோம். கல்வி நிறுவனங்களுடைய பங்களிப்பு, குறிப்பாக இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறப்பையே அவங்களுக்கு இந்த ஆய்வில் அவங்களை ஈடுபடுத்துன்றதுக்காக ஒரு MOU ஒப்பந்தமெல்லாம் போட்டு, இஸ்ரோவோட ஒப்பந்தமெல்லாம் போட்டு கூட செயற்கைக்கோள் தயாரிப்பு நடந்துட்டுருக்கு. சமீபத்தில் ஒரு கல்லூரி மாணவர் தயாரித்த செயற்கைக்கோள் கூட இஸ்ரோ வந்து விண்வெளியில் ஏவி சாதனை பண்ணாங்க. அந்தளவுக்கு இந்தியா வந்து ஒரு மகத்தான வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது மேடம்.
1: இப்போ விண்வெளி ஆராய்ச்சி இதெல்லாம் பேசும்போது ஆண்கள் அந்த சயின்டிஸ்ட் பற்றிலாம் பேசுகிறாங்க, பெண்களுக்கு இதோட பங்களிப்பு என்ன இருந்தது, பெண்களை இந்த துறையில் எந்த அளவுக்கு இந்த அரசு முன்னெடுப்பு எடுத்து கொண்டு போனாங்க?
0: நிச்சயமாக பல்வேறு துறைகளில் இந்தியாவில் பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாகிட்டுருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தான் விண்வெளி துறையில் கூட பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாகிட்டுருக்கு. மற்ற நாடுகளில் இருக்கிற மாதிரி நம்ம நாட்டில் கூட பெண்கள் அதிகமாக பேர் இந்த ஆராய்ச்சியில்

0: எடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா மங்கள்யான், சந்திரயான் இதனுடைய ப்ராஜெக்ட் டைரக்டரா கூட பெண்கள் தான் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு இந்திய விண்வெளி துறையில ப்ராஜெக்ட் டைரக்டரா பல்வேறு பொறுப்புகளில் 25% இன்னைக்கு பெண்கள் வந்து பணி செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தலைமையின் கீழே பணி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க அவங்களுடைய திறன் மேம்பாடு வந்து விண்வெளித்துறையில் அதிகரிச்சிருக்கு மேடம்.
1: உண்மையில் கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கென்ற ஒரு காலெல்லாம் போய் இன்னைக்கு வந்து விண்வெளி ஆராய்ச்சி அளவுக்கு வந்து பெண்கள் முன்னேறி இருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வந்து இந்த விண்வெளித்துறையில் என்ன மாதிரியான பங்களிப்பு கொடுத்துருக்குறாங்க?
0: பொதுவாக ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திராவில் இருந்தால் கூட தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அதுவே தமிழ்நாட்டுக்கு அந்த ஸ்ரீஹரிகோட்டா பக்கத்தில் இருக்கிறனால தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு மையமாக அது இருக்குது. எந்த அடிப்படையிலும் சொன்னால் வேலைவாய்ப்பு, போக்குவரத்து, இந்த மாதிரி ஆய்வுகள், இந்த அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியாக இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்க சொன்னால் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் ஃபேஸ் வெஹிக்கிள் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடும் குஜராத்தும் சேர்ந்து தூத்துக்குடியில் இந்த ஒரு ஆய்வை பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, சுமால் ஒரு சின்ன சின்ன சேட்டலைட்டு அது ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அப்புறம் லான்ச் பண்ணுறது, அதுக்காக ஒரு மையம் மாதிரி தூத்துக்குடியில் ஆரம்பித்து செயல்பட்டுருக்குறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம், இப்படி ஸ்ரீஹரிகோட்டா வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லான்ச்சிங் ஸ்டேஷன். அதிகமான செயற்கைக்குள் அங்கேருந்து ஏவுறாங்க, வெளிநாட்டு செயற்கைக்குள்ளும் ஏவுறாங்க. அங்கே ஒரு நெருக்கடி அதிகமான இது வந்ததுனால இப்போ சின்ன சின்ன ராக்கெட் நிறைய தயாரிக்கிறாங்க. மாணவர்கள் தயாரிக்கிறாங்க, கல்வி நிலையங்கள் தயாரிக்கிறாங்க, இண்டிவிஜுவல்ஸ் தனிப்பட்ட மனிதர்கள் கூட செயற்கைக்குள் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் நம்ம நாட்டில் வளர்ந்துருக்கு. அப்போ சின்ன சின்ன செயற்கைக்குள்ளதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு அரசாங்கம் நினைச்சதுனால தமிழ்நாட்டில் தென்பகுதியில் குலசேகரப்பட்டினத்தில் அந்த லான்ச்சிங் ஸ்டேஷன் வந்து அதுக்கான ஒர்க்கு இப்போ நடந்திருக்கு. ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு. விரைவில் அது மிகப்பெரிய அளவில் நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க. அப்படி கொண்டு வரப்ப இந்த தூத்துக்குடியில் தயாரிக்கக்கூடிய அந்த ஆய்வு செய்யக்கூடிய அந்த சுமார் சின்ன சின்ன செயற்கைக்குள்ளெல்லாம் இந்த குலசேகரப்பட்டினத்தில் ஏவுதளத்தின் மூலமாக இதை வந்து நிச்சயமாக ஏவுவாங்க. அந்தளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பங்களிப்பு அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. இதன் மூலமாக வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும், பொருளாதார வளர்ச்சியும் அந்த பகுதியில் அதிகமாகுன்றது நினைக்கிறேன்.
1: நினைக்கவே பெருமையாக இருக்குது. இந்தியா இந்த அளவு நம்மளுடைய ஸ்பேஸ் ரிசர்ச்லெல்லாம் வந்து முன்னேறி இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது வளர்ந்த நாடுகளுக்கு போட்டியாக நாமும் வந்து குறைந்த செலவில் வந்து விண்வெளி ஆராய்ச்சி
0: செயல்படுத்தியிருக்காங்க. உள்ளூர் பொருட்கள், உள்ளூர் பொருட்களுடைய தயாரிப்புக்கு முக்கியத்துவம், இப்படி ஒரு ஒரு லட்சியத்தோடு நம்ம செயல்படுறதுனால இன்னைக்கு விண்வெளித்துறை கூட நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய பங்களிப்பாக அமைஞ்சிருக்கு. நம்ம நாட்டில் கல்வி மேம்பாட்டோட அறிவியல் திறன் மேம்பாடும் அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இஸ்ரோ வந்து இந்த செயல்பாட்டை அதிகரிச்சிருக்கிறாங்க. அதனால இஸ்ரோ வந்து உலகளாவிய ஒரு அந்தஸ்து இஸ்ரோவுக்கு கிடைச்சிருக்கு. இஸ்ரோ ஒரு சாதனை நிறுவனம், வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இதனால பல்வேறு நாடுகள் இன்னைக்கு இஸ்ரோ கைகோர்க்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு. குறிப்பாக அமெரிக்காவுடைய நாசா, இஸ்ரோ எல்லாம் சேர்ந்து கூட இன்னைக்கு விண்வெளி ஆராய்ச்சியில் இறங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்கு. அதுக்கு காரணம் அரசாங்கத்தினுடைய அந்த பங்களிப்பு, நிதி ஒதுக்கீடு, கல்வி மேம்பாடு, திறன் மேம்பாடு, மாணவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்வம், இது எல்லாமே ஒரு காரணம். அதே மாதிரி நம்முடைய இஸ்ரோவில் வேலை பார்க்கக்கூடிய அறிஞர்கள் அவங்க தேசபக்தியோடு இந்த நாட்டுக்கு செய்கின்ற சேவையே சொல்லலாம் மேடம். அதுதான் இந்த சாதனைக்கு மிகப்பெரிய
1: பெண்களோட பங்களிப்பு.
0: ஆமாம், பெண்களுடைய பங்களிப்பு மகத்தானது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ப்ராஜெக்ட் டைரக்டரா நிறைய பெண்கள் இன்னைக்கு விண்வெளித்துறையில இருக்கிறாங்க. அந்த 25% மேற்பட்ட அந்த பெண்களுடைய பங்களிப்பும் கூட விண்வெளித்துறையுடைய சாதனைக்கு மிகப்பெரிய காரணம். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மேடம். நன்றி, வணக்கம் மேடம்.
1: நன்றி சார்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது வெற்றி பயணம், 12 ஆண்டுகள் மத்திய அரசின், 12 ஆண்டுகள் சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். பங்கேற்றவர்கள் சமூக சேவகர் பேராசிரியர் முனைவர் ஏ கதலி நரசிங்க பெருமாள், சமூக சேவகர் கல்வியாளர் எஸ் ராதாதேவர் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு, நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
6: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளார். முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் தற்போது சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. இந்திய பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷ கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கசாவடி அருகே டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்புப் படையினர் விரைந்து கட்டுப்படுத்தினர். ஆம்பூர் அருகே கோவில் திருவிழாவில் வான வேடிக்கையின் போது பட்டாசு வெடித்து 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

அருளில் நம்மை நினைத்துக் கொண்டிருப்பதே ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் விருப்ப கானங்களில் இன்று என் விருப்பம். என் விருப்பமாக இன்றைக்கு நாம என்ன கேட்க போறோம்? இது என் விருப்பம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் நம்ம எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குங்க. நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயம், கிட்டத்தட்ட விடுமுறைகள்லாம் முடிந்து இந்த விடுமுறைகள்ல நாம கட்டாயம் சென்றிருக்கக்கூடிய இடத்துல ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். என்னவாக இருக்கும்? சரி, என்னன்னு சொல்லிடலாம். நிகழ்ச்சியில் வணக்கங்களுடன் அம்பிகா. இன்றைக்கு என் விருப்பமாக கடல் அலைகள் பத்தி தான் நாம பேச போறோம். பேசுவதற்கு முன்னால் கேட்டுவிடலாம் ஒரு பாடல்.

பிற்பகணங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு என் விருப்பமாக நாம் கடல் அலைகள் பற்றி தான் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த கடல் அலைகள் அப்படின்னு பார்த்த உடனே நம்மை பார்த்து, அதாவது ஒரு ரொம்ப நாள் கழித்து அம்மா வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா குழந்தை பார்த்தோன்னே எப்படி ஓடும், அந்த மாதிரி நம்மளை பார்த்து அந்த கடல் அலைகள் ஓடி வர மாதிரியான சிந்தனைகள் வந்திருக்க தானே செய்யும். சரி, தொடர்ந்து பேசுவோம். பேசுவதற்கு முன்னால் கேட்டு விடலாம் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் என் விருப்பம் நிகழ்ச்சியில் பாடல்.

இன்றைக்கு வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி 11:02 வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் வெள்ளை பூக்கள் உலகமெங்கும் மலரவே, வெள்ளை பூக்கள் உலகமெங்கும் மலரவே என்ற தலைப்பு தான் வலம் வர காத்துட்டே இருக்கு. நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சரோஜினி அவர்கள். கண்ணாடி மாளிகையின் கதவுகள் திறக்கும் நேரம் 11:02. இன்றைக்கு என் விருப்பமாக நாம கடல் அலைகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். முதல்ல ஓடி வரக்கூடிய அலைகள், அதுக்கப்புறமா அந்த ஓடி வந்த அலை என்ன செய்யும், நம்மளுடைய கால்களை நனைச்சிட்டு போகும் இல்லையா. அந்த கால்களை நனைச்சிட்டு போகக்கூடிய அலைகளை பார்க்கும்போது எண்ணிலடங்கா, அதாவது நிறைய மனிதர்களாகிய நமக்கு ஹாப்பியும் இருக்கும், அதே சமயம் சேட்னஸும் நிறையா இருக்கும். இது எல்லாத்தையும் களையக்கூடிய வகையில் நம்ம அந்த காலை நனைத்து செல்லக்கூடிய அந்த கடல் அலையானது அந்த சுமைகளை எல்லாத்தையும் வாங்கிட்டு போகத்தானே செய்யுது. இதை நாம் உணராமல் இருந்திருப்போமா என்ன? சரி, இதை சிந்திச்சுக்கிட்டே இன்றைக்கு என் விருப்பம் நிகழ்ச்சியில் கடல் அலைகள் பற்றி தொடர்ந்து பேசுவதற்கு முன்னால் கேட்டுவிடலாம் பாடல்.

திருக்குறள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு என் விருப்பமாக நாம் கடல் அலைகள் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். இந்த கடல் அலைகளில் பெரியதும் சிறியதுமாக வரும். இதை பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன சோகங்கள் அதனை கடந்து நாம் நிற்கும் பொழுது எண்ணிலடங்கா ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நாம் சந்திப்போம். அந்த மாதிரி தான் சின்ன சின்ன அலை, அதை தொடர்ந்து வரக்கூடிய பெரிய அலைகள் அப்படின்னு நாம் பார்க்கலாம். தொடர்ந்து கடல் அலைகள் பற்றி பேசலாம். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல்

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.
1: இன்றைக்கு விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பமாக கடல் அலைகள் பற்றி தான் நாம் பேசிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட இந்த கடல் அலைகள் நம்மளுடைய மனங்களில் இருக்கக்கூடிய சுமைகளை, அதாவது சோகமான கடையக்கூடிய சுமைகளை இறக்கிறதோடு இல்லாமல் ஒரு அலாதியான மகிழ்வை நமக்கு தருது. அந்த பயணத்திலேருந்து நம்ம வரும்பொழுதும் சரி, வீடு வரைக்கும் சரி, அது வந்து அடுத்த முறை அந்த பயணத்தை நம்ம மறுபடியும் பிளான் பண்ணுற வரைக்குமே அந்த சந்தோஷம், அந்த சுகமானது நம்ம மனசுக்குள்ளே இருக்கத்தானே செய்யும். ஆக மொத்தத்தில் இயற்கை நமக்கு தந்திருக்கக்கூடிய அத்தனை வர பிரசாதங்களுமே நம்முடைய மனதை மெருகேற்றுறது தானே என்று சொல்லிவிட்டு நிகழ்ச்சியிலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ஒருபட பாடல்கள். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நம்ம தெரிவு செய்திருக்க திரைப்படம் பருத்தி வீரன். 2006 வந்த இந்த திரைப்பட பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா. சினேகன் அவங்களோட வரிகளில் பாடல் கேட்கலாம் இன்னைக்கு பருத்தி வீரன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 அடுத்த நிகழ்ச்சியாக 11:02 கேட்கலாம் கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் இன்று வெள்ளைப்பூக்கள் உலகெங்கும் மலரவே, வெள்ளைப்பூக்கள் உலகெங்கும் மலரவே சிறப்பு நேர்முக நிகழ்ச்சி. நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சரோஜினி அவர்கள், உடன் உரையாடுகிறார் கே சோபனா. நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். 25:30 அறிமுகங்களும், 25:30 அனைத்து நேர்களும்.
1: உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
2: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
1: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
2: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
2: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
1: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
2: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
1: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
2: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: பண்பலை வரிசைகளில் அடுத்த நிகழ்ச்சியாக கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் இன்று சிறப்பு நேர்முகமாக வெள்ளைப்பூக்கள் உலகெங்கும் மலரவே. வெள்ளைப்பூக்கள் உலகெங்கும் மலரவே நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சரோஜினி அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே சோபனா. நேர்கள் பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 அறிமுகங்களும், 25 30 171 அனைத்து நேர்களும் பங்கு பெறலாம். முன் இணைப்பிற்கு 04 52.
1: ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கேயே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒண்ணு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாம்மா.
2: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
3: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
4: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
1: அது வந்துனே,
4: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
2: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: பாடல்கள் கேட்டுட்டே இருக்கும். 10:46 இன்றைக்கு பருத்தி வீரன் திரைப்படத்தில் இருந்து
6: கொஞ்சம் கரடி புள்ளே

0: பேச தூக்குது.
1: எல்லாம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் மேலையும் கீழே ஏறுது இறங்குது.
0: என்னது
1: மூச்சு தான்
0: பாத்து மச்சான், மூச்சு சூடானா முந்தி பத்திக்கிட்டு சந்தி சிரிச்சிரும். உங்க லவ்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிக்கிட்டு முதல்ல வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: உடனே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இத கேக்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு

0: ரூபாய் 5000 முதல் 10000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு 25,000 ரூபாய் அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்கக்கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சிக்காக பருத்திவீரன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் 10:56.

நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அடுத்த நிகழ்ச்சியாக சிறப்பு நேர்முகம் வர இருக்கு. வெள்ளைப்பூக்கள் உலகெங்கும் மலரவே சிறப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சரோஜினி அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே சோபனா. நேர்கள் பங்கு பெறலாம். 25-30-170 அறிமுகங்களும், 25-30-171 அனைத்து நேர்களும். முன்னிணைப்பிற்கு 04-5-2. நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு விஜய் முன்மொழிந்த அரசினர் தனி தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்று வருகிறது. காவிரி நதிநீர் உரிமையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ந்து வரும் மற்றும் எதிர்கால தொழில்நுட்பத்தில் இந்தியா முதலீடு செய்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய நான்கு மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு படையினர் விரைந்து கட்டுப்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆம்பூர் அருகே கோவில் திருவிழாவில் வான வேடிக்கையின் போது பட்டாசு வெடித்து 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு 380 ரூபாய் குறைந்து சவரன் 1,08,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பெலா தம்கான்கர் சீனாவின் ஃபெயர்ஹு இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் மெக்சிகோ 1-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் இன்று சிறப்பு நேர்முகம். நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சரோஜினி அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே சோபனா. நேர்கள் பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25 30 170 அறிமுகங்களும், 25 30 171 அனைத்து நேர்களும் பங்கு பெறலாம். முன் இணைப்பிற்கு 04 5 2

0: வணக்கம் நேர்களே. வெள்ளை பூக்கள் உலகமெங்கும் மலரவே. வெள்ளை நிறம் அமைதி, மனிதநேயம், பாதுகாப்பு, மரியாதை, சமத்துவம் ஆகியவற்றின் அடையாளமும் கூட. ஆனால் உலகின் பல பகுதிகளில் இன்று வரை வன்முறைகளால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட எண்ணற்றோர் பாலியல் வன்முறைக்கு ஆளாகி வருவது வேதனைக்குரிய உண்மை. இதனை நினைவூட்டவும் மோதல்கள் நிறைந்த பகுதிகளில் நடக்கும் பாலியல் வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வருவதும் மற்றும் இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 19 அன்று மோதலில் பாலியல் வன்முறை ஒழிப்பு சர்வதேச தினம் ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று வெள்ளை பூக்கள் உலகெங்கும் மலரவே என்ற தலைப்பில் நம்மோடு இணைய காத்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சரோஜினி அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க மேம்.
1: என்னுடைய பேர் சரோஜினி. நான் சமூக ஆர்வலராக இருக்கேன். குழந்தைகளை குழந்தைகள் பற்றின விழிப்புணர்வையும் அதே மாதிரி பெண்கள் பற்றின விழிப்புணர்வையும் நான் வந்து இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன். கடந்த 18 ஆண்டுகளாக இந்த சேவையை வந்து நான் செஞ்சிட்ருக்கேன்.
0: இந்த தலைப்பு வெள்ளை பூக்கள் உலகெங்கும் மலரவே, இந்த தலைப்பு உங்களுக்கு என்ன சொல்ல வருது?
1: வெள்ளை பூக்கள் உலகெங்கும் மலரவே அப்படின்றது என்ன சொல்ல வருது அப்படின்னா, பெண்களாகிய நம்ம வந்து நம்மளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கிட்டு நம்ம எல்லா இடங்களிலும் வேலை பார்க்குற இடங்கள்லேயும் சரி குடும்பத்திலையும் சரி ஒரு பாதுகாப்போட ஒரு பூக்களாக மலர வேண்டும் அப்படின்றது தான் இந்த தலைப்பு வந்து எனக்கு வந்து கருத்துக்களாக சொல்லுது.
0: சரி, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜூன் 19. இன்றைய ஸ்பெஷல் அப்படின்னா சிறப்பு, என்ன சிறப்பு இன்றைக்கி வந்து என்ன கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா மோதலில் பாலியல் வன்முறை ஒழிப்பு சர்வதேச தினம். சரி, நம்ம வந்து மோதலில் அதாவது பாலியல் வன்முறை ஒழிப்பு தினம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன மேம் மோதலில் பாலியல் வன்முறை ஒழிப்பு? இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: பாலியல் வன்கொடுமை அப்படின்றது வந்து சமுதாயத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. அந்த சமுதாயத்தில் நடக்கிற பாலியல் வன்கொடுமையை வந்து தடுக்கிறதுக்காக நம்ம வந்து நிறைய வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம், நிறைய சட்டங்களை கொண்டு வரோம். ஆனால் பாலியல் வன்கொடுமை அப்படின்றது குடும்பங்கள்லேயும் நடக்குது, கணவன் மனைவிக்குள்ளேயும் நடக்குது, அது மோதலில் தான் நடக்குது. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம்தான் இது. மோதலில் பாலியல் வன்கொடுமை ஒழிப்பு அப்படின்றது வந்து குடும்பத்தில் நடக்கிற பாலியல் வன்கொடுமையும் ஒழிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த மோதலில் பாலியல் வன்கொடுமை அப்படின்றத வந்து சொல்லப்படுற ஒரு கருத்தாகவே இருக்குது.
0: சரி, இப்போ இந்த மோதலில் பாலியல் வன்முறை ஒழிப்பு தினம் இன்னைக்கு இந்த ஜூன் 19 கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன?
1: ஜூன் 19 வந்து செக்ஷுவல் ஹெல்த் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடலில் பாலியல் இனப்பெருக்கம் பார்த்தின ஒரு விழா ஒரு டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இதில் வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பார்த்தின ஒரு விழிப்புணர்வை எல்லா மக்களிடையுமே ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த டே வந்து இன்றைக்காக நம்ம வந்து கொண்டாடுறோம். சரிங்களா,
0: இந்த பாலியல் வன்முறை அப்படின்றது வந்து உடல் ரீதியாக நம்ம சந்திக்கிற பிரச்சனை மட்டும்தானா?
1: இல்லை மேடம், உடல் ரீதியாக நம்ம சந்திக்கிற பிரச்சனை மட்டும் கிடையாது. பாலியல் வன்கொடுமை அப்படின்றது மன ரீதியாகவும் அதே மாதிரி நம்ம வந்து உளவியல் ரீதியாகவும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான். இப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தில் வந்து நம்ம வந்து ஏகப்பட்டவரோட வந்து நம்ம பழகிறோம். அப்படி பழகும் பட்சத்தில் பாலியல் வன்கொடுமைன்றது வந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு இடத்துல நடந்துட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து அடிப்படை என்ன அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை மட்டும் நம்ம வந்து சொல்கிறது வந்து கிடையாது. நம்மளுடைய பிரச்சனைகளையும் நம்ம சொல்லும் பட்சத்தில் அந்த பிரச்சனைகளை வந்து எப்படி தீர்க்கிறது அப்படின்னு வந்து சில நபர்களால் ஏற்படுறது ஒரு வன்கொடுமை தான் அந்த பாலியல் வன்கொடுமை. நம்ம வந்து ஈஸியாக நம்ம நினைக்கிறோம், ஹாய் போட்டால் நம்ம திருப்பி ஹாய் போடணும், ஹவாரியூ போட்டால் திருப்பி நம்ம ஹவாரியூ போடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு ஹாய் போடணும், ஏன் ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு ஹவாரியூ போடணும், ஏன் ஒரு பர்சன்ட்டை போய் நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியில் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமையில் தான் வந்து முடியுது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.
0: ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. இன்னும் இதை பற்றி நான் நிறைய கேள்விகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.

0: இந்திய வானொலிக்கு உராட்சிபட்டி பாண்டியராஜன் அன்பான வணக்கம்.
1: வணக்கம்
0: சகோதரி. வந்திருக்கும் சகோதரமா? வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
0: ஆமா, இந்த வெண்மை புரட்சின்றது, புரட்சினே நான் சொல்லுவேன், இந்த புரட்சி வந்து மென்மேலும் வளர்க்கணுமா. இன்னைக்கு வந்து முன்னாடி உள்ள காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க தீபமாக நம்ம பாதித்தோம், அவங்கள தொடணும்னாலே நெருப்பு தொடுறது மாதிரியா தொட்டோம். ஆனா இன்னைக்கு கலாச்சாரம் அப்படி இல்லை. நீங்க சொன்ன மாதிரி காய் சொல்றது, பாய் சொல்றது, இது ரொம்ப வளர்ந்துகிட்டே போகுது. அது மன அளவுல மாற்றத்தை கொண்டு வரணும்னா பெற்றோர்கள் வந்து எடுத்து சொல்லணும். சின்ன பிள்ளைகளும் சரி, பெரியவங்களும் சரி, அவங்க எதுக்கு காய் சொல்றாங்க அப்படின்றத எடுத்து சொல்லணும். ரெண்டாவது வந்து நம்ம நடப்பிலே வந்து எப்படி வளருது, என்ன எதுங்க பழகுது, என்ன செய்யுது அப்படின்ற ஒரு கண்காணிப்பும் பெற்றோருக்கும் தேவை. சமூகமா நம்ம வீட்டு பிள்ளைய, நம்ம தங்கச்சி, நம்ம அம்மா, நம்ம அக்கா அப்படின்ற நோக்கத்தோட பழகணும், பேசணும். இதெல்லாம் மாறணும்னா நீங்க சொன்ன இந்த வெண்மை புரட்சி இன்னும் மென்மேல் வளரணும். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. நன்றி. நடமா.
1: நன்றி சார். இப்போ இந்த நேயர் சொன்ன மாதிரி இதில் வந்து பெட்ரோலோட பங்கு தான் வந்து நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு உங்களோட கருத்தை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இடவும் நேர்களே.
2: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் 11:12. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 மனித மனங்களின் பிம்பமான கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு வெள்ளைப்பூக்கள் உலகெங்கும் வளரவே. சிறப்பு நேரலையில் உரையாடிக் கொண்டிருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சரோஜினி அவர்கள். நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அளிக்க வேண்டிய எண்கள் 25:30-170 மற்றும் 25:30-171 என்ற எண்களிலும் வரலாம். 0452 என்ற இணைப்பு எண்ணை தொட்டு. மேம், இப்போ வந்து ஒரு பெற்றோருக்கு இதில் என்ன பங்கு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
6: பெற்றோருக்கு என்ன பங்கு இருக்குது அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து குழந்தையை வந்து கண்காணிக்க வேண்டாம், குழந்தைகள்கிட்ட வந்து அன்பு செலுத்தினாவே போதும். இன்றைக்கி வந்து செல்ஃபோன் உலகமாயிருச்சு. நம்ம பாடங்கள் படிக்கிறதுலேருந்து ஒன்று பார்க்குறதுலேருந்து செல்ஃபோனில் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அப்போது குழந்தைகளுக்கும் நம்ம வந்து அதை சொல்லி கொடுத்துட்டோம். அன்றைக்கி அந்த காலத்துலலாம் வந்து நிலாவை காட்டி சோறு ஊட்டணும், இந்த காலத்தில் வந்து செல்ஃபோனை காட்டினா தான் அதை சாப்பிடவே செய்துக்க அப்படின்னு இருக்கும்போதும், ஒரு பையன்ட்டையோ ஒரு பொண்ணுகிட்டையோ நம்ம செல்ஃபோன் கொடுக்குறோம் அப்படின்னா, செல்ஃபோனில் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, யாரோட பேசுகிறாங்க, யாரோட இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் எத்தனை காண்டாக்ட் இருக்குது, வாட்ஸ்அப்பில் என்னென்ன காண்டாக்ட் இருக்குது, எதையுமே நம்ம வந்து கண்காணிக்கிறதில்ல. அந்த கண்காணிப்பு எப்போ வருது அப்படின்னா, அந்த பசங்களோ அந்த பொண்ணுங்களோ போய் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டும் போது தான் அந்த கண்காணிப்புன்றது வருது. அப்போது பெற்றோர் வந்து ஒரு எதிரியாக தெரிகிறாங்க. இத்தனை நாளாக வந்து எதையுமே கேட்கல என்னுடைய பெற்றோர்கள், ஆனால் இப்போ வந்து என்கிட்ட கேட்குறாங்க, என்கிட்ட பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும் பட்சத்தில் அங்கே வந்து பெற்றோருக்கும் குழந்தைகளுக்குமே கருத்து வேறுபாடு வருது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து குழந்தைங்கள்கிட்ட வந்து அன்பு காட்டுங்க. பெற்றோர்கள் காட்டுற அன்பில் தான் குழந்தைகள் வந்து யாருக்கிட்டையும் போய் பழக மாட்டாங்க, பேச மாட்டாங்க. நம்ம பிள்ளை என்ன செஞ்சால் என்ன, எப்படி இருந்தால் என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா, இப்போ குழந்தைங்களுடைய எதிர்காலம் அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து.
1: இப்போது பெற்றோர்கள் வந்து அன்பு காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த அன்பு, அதாவது அன்பு எல்லாருமே எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, வெறும் சாப்பாடு கொடுக்கறதுலையோ இல்லை வந்து குழந்தைங்கக்கிட்ட வந்து ரொம்ப பிரியமாக செல்லமே கண்ணே எப்படி

0: அஞ்சுறதுனாலயோ அந்த மாதிரியான அன்பா, இல்லை எப்படி இருக்கணும் அந்த அன்பு, அதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.
1: அன்புன்றது வந்து சாப்பாடு ஊட்டுறதுனாலையோ, குழந்தைகளுக்கு பணம் கொடுக்கறதுனாலையோ, குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்கறதுனாலையோ அப்படின்றது கிடையாது. அன்பு அப்படின்றது வந்து அன்புடன் கூடிய கண்டிப்பு, அன்புடன் கூடிய சமுதாயத்தில் என்னென்ன இருக்குது, சமுதாய கல்வினா என்ன, சமுதாயம்னா என்ன, சமுதாயத்தில் எந்த மாதிரியான மக்கள் இருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ வந்து ஒரு ரெண்டு குழந்தைங்களை அழைச்சிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்த வந்து பார்வை மட்டும்தான் அந்த குழந்தைங்களை பார்க்க வச்சு நம்ம கூட்டு வரமே தவிர, அந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த இடம் எப்படி உருவாச்சு, இந்த இடத்துக்கும் நம்ம

0: என்ன சமுதாயத்தில் எந்த மாதிரியான மக்கள் இருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ வந்து ஒரு ரெண்டு குழந்தைங்களை அழைச்சிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்த வந்து பார்வை மட்டும்தான் அந்த குழந்தைங்களை பார்க்க வச்சு நம்ம கூட்டு வரமே தவிர, அந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த இடம் எப்படி உருவாச்சு, இந்த இடத்துக்கும் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறதுக்கும் என்ன காரணம், ஏன் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றத எந்த பெற்றோரும் குழந்தைங்களுக்கு சொல்கிறதே கிடையாது. அதுக்கு பாட்டுக்கு வருதுங்க, அதுக பாட்டுக்கு போகுதுங்க, அதுக பாட்டுக்கு உட்காருதுங்க, அதுக பாட்டுக்கு படிக்குதுங்க. இந்த இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டேன், என் குழந்தைங்க நான் சுற்றி காமிச்சிட்டேன், நான் காசு செலவு பண்ணிவிட்டேன், நான் வந்துட்டேன். ஸோ என்ன நோக்கத்துக்காக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால், அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத எந்த பெற்றோரும் இன்றைக்கி வந்து சமுதாயத்தை பற்றின ஒரு கல்வியை வந்து குழந்தைங்க மத்தியில் விதைக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து.
1: அதாவது நம்ம காற்று அன்பு, நம்ம கண்டிக்கும் போது அது அன்பாக மட்டும்தான் தெரியணும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.
0: ஆமாம்.
1: சரி, இப்போது இந்த பிரச்சனையில் வந்து இப்போ ஒரு குழந்தை வந்து மாட்டிக்கிட்டாங்க, அதுலேருந்து வெளியில் வந்திருக்காங்க, அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு இப்போ இந்த சமூகம் வந்து அவங்கள வந்து எப்படி பார்க்கணும்,
0: இந்த சமூகம் வந்து அவங்கள வந்துட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஒரு கேரிங்காக தான் பார்க்கணும் அந்த குழந்தைய. ரெண்டாவது வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஆலோசனை மட்டும் கொடுக்கறது இல்லாமல், அந்த குழந்தையோட பயணித்து அந்த குழந்தையோட எதிர்காலத்தையும் அவங்க வந்து தீர்மானிக்கணும். ஆனால் சமூக கட்டமைப்பு இன்றைக்கி அப்படி இருக்கா அப்படின்னா, அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து அவங்க வீட்டாளுங்க மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர இந்த சமுதாயம் பேசுகிறதே கிடையாது. இந்த சமுதாயம் ஏன் பேச மாட்டேன்றது அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து.
1: சரி, இப்போது இந்த இதில் இந்த சூழ்நிலையில் மாட்டிக்கிட்ட ஒரு குழந்தை நம்மக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து அவங்களுக்கு உதவி செய்யலாம்?
0: அதாவது இப்போ இந்த சூழ்நிலையில் மாட்டிக்கிருச்சு ஒரு குழந்தை அப்படின்னா, நம்ம என்ன உதவி செய்யலாம் அப்படின்னா, நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்யணும, 10 9 8 அப்படின்ற ஒரு நம்பரை அந்த குழந்தை கையில் கொடுத்து, இந்த 10 9 8 நீ வந்து ஃபோன் பண்ணுமா, உனக்கு தேவையான பிரச்சனைகளுக்கான ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, அதையும் தாண்டி நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த குழந்தையுடைய லைஃப் வந்து கேள்விக்குறியாக தான் போகும். இந்த 10 9 8 அப்படின்றது குழந்தைகளுக்கான இலவச ஆலோசனை மையம் அப்படி வச்சுருக்கிற ஒரு எண். இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா, கலெக்டரேட்லேருந்தே உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அங்கேருந்து நீங்கள் பேசும் பட்சத்தில் கவர்மெண்ட்டோட உங்கள் நீங்கள் அட்டாச் ஆகிக்கலாம், கவர்மெண்ட் உங்களுக்கு வேணுன்ற ஒரு உதவியை பண்ணுவாங்க அப்படின்ற அந்த நம்பரை கொடுத்துட்டு நம்ம வந்து தாராளமாக வந்துடலாம்.
1: இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப்லைன் சொன்னீங்க, அந்த ஹெல்ப்லைனுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை தான் வந்து கால் பண்ணணுமா, இல்லை நம்ம கால் பண்ணலாமா, இல்லை நமக்கு ஒரு விஷயம் வருது இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து இந்த பாதிப்பில் இருக்காங்க அப்படின்றத, அதை வந்து நம்ம எப்படி இந்த ஹெல்ப்லைனுக்கு சொல்லலாமா, இல்லை வேறு ஹெல்ப்லைன் ஏதாவது இருக்கா?
0: இல்லை மேடம், நம்மளே சொல்லலாம். சமுதாயத்தில் இருக்கிற யாராவது ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு என்ன பாதிப்பு, அந்த குழந்தை வந்து என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்றத நம்மளே ஃபோன் பண்ணி சொல்லலாம். அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த குழந்தைய வந்து பார்த்து அந்த குழந்தைக்கான பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வை வந்து கொடுப்பாங்க.
1: சரி, இப்போது இந்த ஒரு பாதிப்புலேருந்து வெளியில் வந்த குழந்தைய பெற்றோரோ இந்த சமூகமோ, இல்லை ஒரு பள்ளியில் படிக்கிறாங்களோ கல்லூரியில் படிக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கணும்?
0: ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தை அந்த பாதிப்புலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா, பெற்றோர்கள் முதல்ல அந்த குழந்தைய வந்து நம்பணும். சில குழந்தைங்களை வந்து பெற்றோர்கள் வந்து நம்பவே மாட்டாங்க. நான் ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருச்சு ஒரு குழந்தை, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு குழந்தை ஒரு லவ் அஃபேரே ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த லவ்லேருந்து அந்த குழந்தை வெளியே வந்து தன்னை திருத்திக்கிறது அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைய வந்து அரவணைக்கணுமே தவிர, எப்பயாவது ஒரு தடவை அந்த அந்த சம்பவத்தை சொல்லி குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த குழந்தைய. ஒன்று, இந்த சமூகம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சமூகம் வந்து அந்த குழந்தைய வந்து தனிமைப்படுத்தக்கூடாது. எப்பயும் பழகிற மாதிரி பழகணும். எப்பயும் பழகிற மாதிரி பழகும் பட்சத்தில் அந்த குழந்தை வந்து அதை மறந்துட்டு தன்னுடைய எதிர்காலத்துக்காக அடுத்து வந்து போக ஆரம்பிக்குமே தவிர, மறுபடியும் அந்த பெற்றோரும் சரி இந்த சமூகமும் அந்த குழந்தைய குத்தி காமிச்சிக்கிட்டே, அந்த சம்பவத்தை சொல்லி குத்தி காமிச்சிக்கிட்டே இருந்தால் அந்த குழந்தையுடைய நிலைமை வந்து இன்னும் வந்து கேள்விக்குறியாக தான் போகும்.
1: ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. ஒரு குழந்தைய வந்து நம்ம எப்படி பாதுகாத்து கொண்டு வரணுன்றது, ஏன்னா இளைய சமுதாயினர் வந்து இந்த நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க கூட. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப பயனுள்ள கருத்தை கொடுத்துருக்கீங்க. இப்போது இதனை தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவெளி.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: ஃபர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

நேரம் 11:24. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 இது கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு வெள்ளை பூக்கள் உலகெங்கும் வளரவே. சிறப்பு நேரலையில் உரையாடிக் கொண்டிருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சரோஜினி அவர்கள். நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25:30, 170 மற்றும் 25:30, 171 என்ற எண்களிலும் வரலாம். 0452 என்ற இணைப்பு எண்ணை தொட்டு இப்போ இணைப்பில் ஒரு

0: ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க போல. அவங்களுக்கு கேட்டிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் காசிமான் குருவித்ரை.
0: வணக்கம் சார், சொல்லுங்க உங்களுக்கான கேள்வி சொல்லுங்க, பதிலளிக்க நம்மளோட சிறப்பு விருந்தினர் காத்துட்டு இருக்காங்க.
1: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்மா.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: இல்ல இல்ல, என்னுடைய ஃபேமிலியே சொல்லலாம், உதாரணத்துக்கு சொல்றேன். அதே மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. எனக்கு ரெண்டு பொண்ணு தான், ரெண்டு பொண்ணு. ரெண்டாவது பொண்ணு இருக்கும்போது ஒய்ஃப் மாமியார் சொன்னாங்க, பொண்ணு தேவையில்லை, முன்னாள் பையன் பார்க்கலானாங்க. நான் தேவையில்லைன்னு, நான் ஒரு கம்பெனில தான் இருந்தேன். அதே மாதிரி படிக்கணும், ஒய்ஃபு நல்லா படிக்க வைக்கணும்னாங்க, படிக்க வச்சேன். அப்போ வந்து அவங்க பிரியத்தை கேட்கும்போது, பிளஸ் ஒன் படிக்கும்போது வச்சாதனமா மார்க் வாங்கினா டாக்டர் ஆக முடியும்னு என் பொண்ணு சின்ன பொண்ணு சொல்லும்போது, படின்னு சொல்ல படிக்க மாட்டேனாங்க, நல்லா படிச்சாங்க, இன்ஜினியர் ஆகிருக்காங்க, நல்லா இருக்காங்க.
2: அதாவது
1: அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதாவது அவங்களுடைய எண்ணங்களை அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், அவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும். ஒய்ஃப் அடிக்கும் போது கூட நான் அடிக்காதேன்னு, ஆனா பாசமா அவங்க அம்மாவோட தான் இருப்பாங்க பிள்ளைங்க ரெண்டும் பொண்ணுமே. அந்த அந்த இது பெற்றோர்கிட்ட இருக்கணும். கல்ச்சர், நம்ம கல்ச்சர், நம்ம அப்பா அப்படி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, நம்ம அப்படி இருக்கணும். நம்ம எங்க பேச்சுதான் கேட்டு இது வரைக்குமே இருக்காங்க. வெளியில இருந்தா கூட டெய்லி காண்டாக்ட்ல இருப்பாங்க. அவங்க வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நீங்க இப்படி இருக்க கூடாது, அப்படி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வளர்க்கறதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் கரெக்டா இருக்கணும். கல்ச்சர், நம்ம கல்ச்சரை விட்டு கொடுக்காம நம்மளோடய வச்சிருந்து அவங்கள அவங்க கவனிக்கணும். இப்ப கல்ச்சர் கவனிச்சாங்கன்னா, மதர் கல்ச்சர் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சாலே அவங்க எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க, வராதுன்றது என்னுடைய எண்ணம்.
2: சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா.
0: அதாவது ஒரு கேள்வி கேட்கலாமா, அவங்க வந்து நிறையா வந்து நமக்கு ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் இதிலருந்து நான் ஒரு கேள்வி என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போது வந்து பெற்றோர்கள் அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம், அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையும் நம்ம சேர்த்து தான் சொல்கிறோம். அவங்களோட வளர்ப்பு, அவங்களோட அன்பு, இதில் தான் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் வந்து இப்போ அப்பா வந்து காலையில் போயிட்டு நைட்டு தான் வராங்க வீட்டுக்கு, வேலை முடிச்சுட்டு, சரியா. அப்போ பெரும்பாலான நேரத்தில் வந்து அம்மா வந்து தான் வீட்டில் இருக்காங்க. அப்போது அந்த இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில், அப்பா வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்தில் என்ன மாதிரியான கைடன்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம்?
2: நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. நான் என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அப்பா வந்து கொஞ்ச நேரம் தான் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு, ஆனால் அம்மா நிறைய நேரம் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த கொஞ்ச நேரத்துலேயே ஸ்கூலில் கொண்டு போய் இறக்கி விடுறது அப்பா தான். சரிங்களா, அப்போ ஸ்கூலில் கொண்டு போய் இறக்கி விடும்போதும் அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க வரும் பட்சத்தில் அந்த குழந்தைங்களுடைய மனநிலை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லாஸ்ட்டில் இப்போ ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு ஒரு பாய் சொல்கிறாங்க இல்லையா சிரித்த முகத்தோட, அதுலேயே அந்த குழந்தைங்களுடைய ஒரு ஆயிரக்கணக்கான அன்பு வந்து அதில் அடங்கியிருக்குன்றதான் என்னுடைய கருத்து. சரிங்களா, அம்மா வந்து எப்பயுமே வந்து சமையல், சாப்பாடு, வீடு இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அப்பா வந்து அந்த இறக்கி விட்டு பாய்டா செல்லும், நல்லா படிடா செல்லும், பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதும் அதில் இருக்க ஒரு சந்தோஷங்கள் தான் அந்த குழந்தைய வந்து அப்பா அப்படின்ற ஒரு நினைவுக்குள்ளே கொண்டு வந்து அப்பா பேச்சையும் அப்பாவுடைய நினைப்பையும் நினைக்க வைக்கிறது அந்த ஒரு நிகழ்வு தான். சரிங்களா,
0: இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த குழந்தைய போய் இறக்கி விட்ட உடனே பயடா செல்லோன்னு சொன்னோன்னா அந்த குழந்தை வந்து சிரிச்சிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ அந்த சிரிப்பு, அதாவது பெற்றோருக்கே வந்து தெரியாமல் அந்த குழந்தை வந்து பாதிப்புக்கு உள்ளாகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம அந்த குழந்தை வந்து அந்த குழந்தையோட நடவடிக்கையை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது?
2: சரியான கேள்வி மேடம். அதாவது குழந்தையுடைய நடவடிக்கையை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, குழந்தைகள் வந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, வீட்டில் வந்தோடனேயுமே அவங்களுடைய முகம் வந்து அவ்வளவா ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்காது. ரெண்டாவது, அந்த குழந்தை வந்து தனிமையை விரும்பும். அப்போ தனிமையை விரும்பும் பட்சத்தில் நம்ம தனியாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே கேட்க மாட்டோம், அவன்கிட்ட வந்து பேச மாட்டோம். அவன் படிக்கிறான், என் குழந்தைக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது அப்படின்றதே வந்து நம்ம நினச்சிப்போம். ஆனால் நம்மளுடைய நினைப்பு வந்து தவறு. தினந்தோறும் குழந்தைகிட்ட பேசுகிறது மட்டுமல்லாமல், குழந்தைக்கு எந்த டீச்சர் ஆசிரியர் பாடம் எடுக்கிறாங்களோ அவங்கக்கிட்டையும் பேசணும். ஸ்கூலில் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை ஸ்கூலில் போயிட்டு ஸ்கூலில் இருக்க ஆசிரியர்கள்ட்ட பேசும்போதும், குழந்தை என்ன மாதிரியான மனநிலையில் இருக்குது, குழந்தைக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது, யார் குழந்தைய என்ன பண்ணுறான், பிரச்சனை வந்து பாலியல் அபியூஸ், பாலியல் வன்கொடுமை அப்படின்னு நம்ம எடுக்க வேணாம். பிரச்சனை எதுவாக வேணுமாலும் இருக்கலாம் குழந்தைக்கு. அதாவது ரெண்டு குழந்தைங்க அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டால் கூட அதுவும் பிரச்சனை தான். அதே மாதிரி ரெண்டு குழந்தைங்களுடைய பேனாவை எடுக்கிறான், டிஃபன் பாக்ஸை எடுக்கிறான்.

0: என்னால் சொல்ல முடியல, ஆசிரியர்கள்ட்ட சொல்ல முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற குழந்தைங்க மதியில் நம்ம 2 நாளைக்கு 1 தடவை ஸ்கூலில் போய் குழந்தையுடைய ஒரு செயல்பாடுகளை கண்டித்தோம், செயல்பாடுகளை கண்காணித்தோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அந்த பாதிப்பில் இருந்து வெளியே வரும் பட்சத்தில் குழந்தை நம்மக்கிட்டே பேச ஆரம்பிச்சிடும். அப்போ பேசும்போது நம்ம வந்து சில கருத்துக்களை பகிர பகிர குழந்தை வந்து நம்மளோட ரொம்ப அட்டாச் ஆகி ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனநிலையில் வந்து அந்த குழந்தை வந்து செயல்பட ஆரம்பிக்கும்.
1: அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம், குழந்தைகளுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அந்த குழந்தை வந்து குழந்தை வந்து தன்னோட வாழ்க்கையில் அவங்களோட வாழ்க்கையில் நம்ம சேவ் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம சம்பாதிக்கிறோம், அவங்களுக்காக தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணுறோம். ஒரு குழந்தைக்கு வந்து சமைச்சு நல்ல முறையில் சமைச்சு கொடுக்குறதோ, அதாவது அவங்கள வந்து சாப்பிட வச்சு நல்லா தூங்க வைக்கிறது, நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புறது, விளையாட வைக்கிறது, இந்த மாதிரி மட்டும் நம்மளோட கடமைகள் கிடையாது. இதையும் மீறி நல்ல பாதுகாத்து கொண்டு வர்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமையும் கூட அப்படின்றது வந்து ரொம்ப ஆழ கருத்தை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. இப்போ இணைப்பில் ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, யார் எங்க?
2: மேடம், தங்கள் இருவருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரையிலிருந்து மணிமாறன், கடைசி நேரத்தில் யானமுறை குறிப்பிட்டு. மேடம்
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம். மேடம், இப்போ நான் என்ன என்னுடைய மனசுல வந்துட்டு சில கேள்விகள் ரொம்ப நாளா ஓடிக்கிட்டே இருக்கு. என்னன்னா, அதாவது முன்னாடி எல்லாம் அப்ப நாங்களா, நான் வந்து 64 பிறந்திருக்கேன், இது வரைக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இருந்த காலகட்டம் 2000 முன்னாடி இருந்த காலகட்டம் வேற, 2000 பின்னாடி இருக்கிற காலகட்டம் கம்ப்ளீட்டா டிஜிட்டலா மாறி போயிருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காலத்துல கூட்டு குடும்பம், இந்த காலத்துல கூட்டு குடும்பமே கிடையாது. இருக்கிற ஃபேமிலின்னு பாத்தீங்கன்னா 3 ரூம் இருந்தாலும் சரி, 2 ரூம் நான், 3 பேரும் 3 டைரக்ஷன்ல இருக்காங்க, குழந்தை, அம்மா, அப்பா. அப்போ அந்த குழந்தைக்கு வந்துட்டு அந்த குழந்தை நல்லது பாக்குதா கெட்டது பாக்குறாங்கிற அந்த ஒரு தாட்சே அந்த குழந்தைக்கு தெரிய மாட்டேன்னு சொல்லுது. இது குழந்தையோட தப்பு கிடையாது, என்னுடைய மைண்ட்ல வந்து குழந்தையோட தப்பு கிடையாது, நம்மளுடைய தவறுகள் தான். அதை எப்படி பெற்றோர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பி, அது முதல் க்வெஸ்சன். ரெண்டாவது வந்துட்டு மேடம், அது கிராமமா இருக்கட்டும் நகரமா இருக்கட்டும், நகரத்துல வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. கிராமத்துல வந்துட்டு பக்கத்துல ஒரு சின்ன இன்சிடென்ட்னால எல்லாரும் ஒண்ணு கூட்டிடுவாங்க, ஆனா நகரத்துல வந்துட்டு அது வேடிக்கை தான் பாக்குறாங்க, அந்த ஒற்றுமை வந்து நகரத்துல கிடையாது. ஸோ இதுக்கு நீங்க சோசியல் மீடியாங்கிற நெட்வொர்க் நிறைய ஜாஸ்தியாயிருச்சு, அதை ரீல்ஸ் போடுறதுக்கு அதை ஃபார்வர்ட் பண்றதுக்கும் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் அதை போய் நம்ம தட்டி கேட்கணும், ஒரு இது இருக்கு, ஒண்ணு இல்ல, ஒரு நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், யாரோ வந்து அட்ரஸ் கேக்குறாங்க, திடீர்னு பார்த்து அட்டாக் பண்றாங்க, அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதை அவங்களை எப்படி போய் பண்ணணுங்கிற அந்த பாதுகாப்பு, அந்த அவேர்னஸ் கூட போறவங்களுக்கும் தெரியல, கூட இருக்கிறவங்களும் இல்லை, எல்லா இடத்துலயும் நான் சொல்ல கிடையாது. இது ரெண்டாவது. மூணாவதா இருக்கிறத வந்துட்டு, இந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்துறதுக்கு சமூகமும் நம்ம பெற்றோர்களும் என்ன பண்ணணும் மேடம்? அதான் மேடம்.
0: ஐயா வணக்கங்க ஐயா, நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன். பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி வந்துட்டு பணம் அப்படின்ற ஒன்றை வந்து சம்பாதிச்சுட்டு நம்ம குழந்தைங்களை வந்து அவங்க வந்து விட்டுடுறாங்க. அதே மாதிரி ஆடம்பர வாழ்க்கை அப்படின்றது வந்து அவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைங்க மதியிலையும் வந்து திணிக்கிறாங்க. அப்போது ஒரு குழந்தைக்கு வந்து அந்த ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்க கொடுக்க அந்த குழந்தை வந்து தனிமையை விரும்புது. அப்படி தனிமையை விரும்பும் பட்சத்தில் அவங்க ஒரு ரூமை கட்டி கொடுத்து, ஏசியை போட்டு, மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்து, டிவி வாங்கி கொடுத்து, எல்லாமே வாங்கி கொடுத்துட்றாங்க. அவங்க பாதுகாப்பை பற்றி அவங்க பெற்றோர்கள் வந்து பேசுகிறதே கிடையாது. அதே மாதிரி பெற்றோர்கள்ட்ட குழந்தைங்க பேசுகிறதே கிடையாது. கேட்ட காசை கொடுக்குறாங்க, கேட்ட இடத்துக்கு போகிறேன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க, கேட்ட பொருளை வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்படி இருக்கிற பெற்றோர் எப்படி வந்து குழந்தைகளுக்கான பாதுகாப்பை வந்து கொடுப்பாங்க அப்படின்றது வந்து இந்த சமூகத்தில் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நீங்கள் ரெண்டாவது ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க, நகர வாழ்க்கை கிராம வாழ்க்கை அப்படின்றத கேட்டிருந்தீங்க. உண்மைதாங்கய்யா, கிராமத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒன்று கூடிடுவாங்க, கடைசி வரையும் போராடுவாங்க. அதே மாதிரி சிட்டியில் கிடையாது, யாரும் வரக்கூட மாட்டாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா யாராவது போய் கண்டுபிடிச்சி சொன்னால் தான் வருவாங்களே தவிர வரமாட்டாங்க. மூணாவது கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க, இதுக்கான அவேர்னஸ்ஸு பாதுகாப்பு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, குழந்தைங்களை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி வளர்த்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த இயற்கையான சூழலில் கடலில் போய் குளிக்கிறது, மணலில் வந்து விளையாடுறது, இன்றைக்கி வந்து அதெல்லாம் நம்ம பண்ணுறோமா அப்படின்னா பண்ணுறது கிடையாது. இப்போ மணல் அப்படின்னு கேட்டாவே குழந்தைக்கு வந்து தெரியல. அதே மாதிரி கடல் அப்படின்னு கேட்டாவே அந்த கடலில் என்ன இருக்குது ஏது இருக்குன்றது தெரியல. ஒரு பெற்றோர் வந்து நம்ம வந்து இயற்கை பற்றின சூழல் இல்லாமல் நம்ம குழந்தைய அந்த செல்ஃபோனுக்குள்ளேயே வளர்த்துட்ருக்கோம், லேப்டாப்புக்குள்ளேயே வளர்த்துட்ருக்கோம். அப்போ இந்த செல்ஃபோனும் லேப்டாப்பும் உலகமா அப்படின்னா, இன்றைக்கி குழந்தைங்க அதை தான் நம்புகிறாங்க. செல்ஃபோன்றது தான் எனக்கு போதும், எல்லாமே என் கையில் வருது, லேப்டாப் இருந்தால் போதும், எல்லாமே எனக்கு கையில் வருது. ஒரு ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்க மாட்டேன்றாங்க, ஒரு அன்பான வாழ்க்கை

0: வாழ மாட்டேன்றாங்க, ஒரு பாதுகாப்பை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தணும், ஆனால் தெரியப்படுத்துகிறோமா அப்படின்னாலும் தெரியப்படுத்துறது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து எது வேணுமானாலும் வாங்கி கொடுத்துடலாம், நம்ம காசு பணம் எல்லாத்தையும் வச்சு. ஆனால் குழந்தைங்களுக்கு நிம்மதியை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம உட்காந்து பேசணும், அவங்கள்கிட்டயே பேசி அவங்களுடைய மனநிலை வந்து நம்ம வந்து அப்பப்போ வந்து நான் இருக்கேன், உனக்கு நான் இருக்கேன், ஒரு அம்மாவாக நான் இருக்கேன், ஒரு அப்பாவாக நான் இருக்கேன், நம்மளுடைய ஃபேமிலியில் வந்து எல்லாருமே உனக்காக இருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிலையை விதைச்சிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப லைஃப்பில் வந்து எங்கேயோ போயிடும், ஒரு வெற்றி நிலைக்கு போயிடும். ஆனால் நம்ம செய்கிறோமா அப்படின்னா செய்கிறது கிடையாது. சரிங்களா?
1: அதாவது ஒரு வன்முறை இல்லாத ஒரு நாடை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம கொண்டு வந்தாலே ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ளே வரும் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையாக இப்போ வந்த நேயரும் சரி நீங்களும் சரி ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. இப்போது இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். சரி, இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போது வயது வரம்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, இது வந்து வயது வரம்புன்றது இந்த மாதிரி வன்முறைகளுக்கு இப்போ இல்லாமே போச்சு. அதாவது இந்த வன்முறைகள்லாம் இந்த வன்முறை நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு குறிப்பிட்ட வயது குழந்தைகளுக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்குமே நம்ம சொல்கிறது புரியவே மாட்டேங்குது. நம்ம என்ன எதுக்காக சொல்கிறோம் அப்படின்றது வந்து புரியவே மாட்டேங்குது. அப்போ எந்த வயது வரைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கொண்டு வரணும், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இந்தந்த மாதிரியான கைடன்ஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு என்னென்ன வயது பற்றி சொல்லுங்களேன்.
0: அதாவது குழந்தைகளை வந்து எந்த வயது வரையும் நம்ம பாதுகாப்பாக கொண்டு வரணும் அப்படின்னா, ப்ளஸ் டூ முடிக்கிற வரையுமே குழந்தைங்களை வந்து பாதுகாப்பாக தான் நம்ம தான் வச்சுருக்கணும். ஒரு 17 வயசுக்கு அப்புறம்தான் அவங்களுடைய தேவைகளையும் பாதுகாப்பையும் வந்து அவங்க யோசிப்பாங்களே தவிர, அது வரையும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில், அன்பான கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கணும். அதுவும் வந்து எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்லி புரிய வைக்கணும். சமுதாயம்னா இது தான், சமுதாயத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, உங்ககிட்ட வந்து ஒரு ஆண் வந்து பேசுகிறாரு அப்படின்னா எதுக்காக பேசுகிறாரு, ஒரு பெண் ஒரு ஆணுக்கிட்ட போய் பேசணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அந்த குழந்தைங்க மதியில் வந்து விதைக்கணும். இன்றைக்கி வந்து இந்த சமூகம் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட ஒரு பொண்ணு வந்து பின்னாடி போகுது. அப்போது அந்த சாக்லேட்டு ஏன் அந்த பர்சன் வாங்கி கொடுக்குறாப்புல, எதுக்காக அந்த பர்சன் வந்து உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நம்ம வந்து கேட்க மாட்டேங்கிறோம். ரெண்டாவது வந்து இப்போ நம்ம இருக்கோம், நம்ம ஃபேமிலி இருக்குது, நம்ம ஃபேமிலி பக்கத்தில் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அந்த அங்கிள்ன்ற ஒரு கலாச்சாரம் இருக்குது, அந்த அங்கிள்ற கலாச்சாரத்தை என்றைக்கெல்லாம் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கெல்லாம் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியில் பிரச்சனை தான் வரும். யாரை பார்த்தாலுமே ஒரு குழந்தை யாரையாவது பார்த்துச்சு அப்படின்னா அங்கிள் அப்படின்னு சொல்லுது. அந்த வேர்டுக்கு வந்து மீனிங் தெரியுமா அந்த குழந்தைக்குனா? தெரியாது. அங்கிள்னா என்ன மீனிங் அப்படின்றத வந்து அந்த குழந்தைக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லணும். யாரெல்லாம் அங்கிளாக வருவாங்க, ரோட்டில் போகிறவங்க வராங்களா அங்கிளாக வரமாட்டாங்க, உனக்கு வந்து இவங்க தான் அங்கிள், இவங்க கிட்ட தான் நீ அங்கிள்னு சொல்லணும், மற்றவங்கள வந்து எந்த ரிலேஷன்ஷிப் வச்சு கூப்பிடணுன்றதை அந்த குழந்தைக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா? சொல்லிக் கொடுக்குறதில்ல. அந்த உறவு முறை கட்டமைப்பு அப்படின்றது இன்றைக்கி கிடையாது. சமூக கட்டமைப்பு இருந்தாலும் கூட, ஓரளவு இருந்தாலும் கூட, உறவு முறை கட்டமைப்பு அப்படின்னு இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்றது வந்து தாக்குதலுக்கு உள்ளாக தான் இன்றைக்கி வந்து வந்துட்டுருக்குது. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாலியல் வன்கொடுமை அப்படின்றது வந்து இன்றைக்கி 6 மாத குழந்தையிலேருந்து 99 வயசு பாட்டிகள் வரையும் நடந்துட்டுருக்கு. எங்கேயாவது ஒரு மூலையில் நடந்துட்டு தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இதை எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்த போகிறோம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. அதுதான் என்னுடைய கருத்தாகவும் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல.
1: சரி, இப்போது இணைப்பில் ஒரு நேர் காத்துட்ருக்காங்க. வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா. சிறப்பு விருந்தினர் அம்மாவுக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டையில இருந்து குழந்தை கிரசம்மாள் பேசுறேம்மா. நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பேசினதா நல்லா அமைதியா, நல்லா ரொம்ப அருமையாவும் சிறப்பாவும் சொன்னீங்கம்மா. நல்ல நல்ல கருத்தை சொன்னீங்க. முக்கியமா நான் என்ன நினைக்கிறேம்மா, இப்ப வந்து முந்தையெல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தது, அதனால எந்த இதுக்கும் வழி இல்லாம இருந்தது. இப்ப அப்படி இல்ல, குழந்தைங்க வந்து கொஞ்சம் தனித்துதான் விடப்படுறாங்க. ஏன்னா அம்மா அப்பா கண்டிப்பா வேலைக்கு போற கட்டாயம், பாட்டி தாத்தா வீட்டுல இல்ல, அப்ப யாரையும் நம்பிடுது அந்த பிள்ளைங்க. அப்படி பாட்டி பார்த்தானா நல்லா கரெக்டா பாத்துக்கிட்டாங்க, இப்ப அப்படி சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அப்படிதான் அமையுது. அது ஒரு காரணமா இருக்குமான்னு நான் உங்ககிட்ட கேக்குறேம்மா.
0: ஆமாங்கம்மா, நீங்கள் சொல்கிறதும் ஒரு காரணம் தான். இன்றைக்கி வந்து பணம் பணம் பணம் போகும்போதும் அந்த பணத்துக்கு பின்னாடி போகிற வாழ்க்கையில் வந்து பாதுகாப்பு சூழல் இல்லைன்றதை வந்து

0: பெற்றோர்கள் உணர மாட்டேன்றாங்க, குழந்தைகளுமே உணர மாட்டேன்றாங்க. அப்போ வந்து அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கான தேவைகள் என்ன அப்படின்றத யோசிக்கிறத விட, நம்ம குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கணும், குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், குழந்தைகளுக்கான பாதுகாப்பு நம்ம என்ன கொடுக்கணும், ஒரு குழந்தையை நம்ம வீட்டில் தனியாக விட்டுட்டு போகணும், அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு அப்படின்றது அந்த குழந்தை தான் அப்படின்னு நம்ம அவங்க யோசிக்கும் பட்சத்தில், இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அந்த குழந்தைங்கள் வந்து எதிர்கொள்ள தான் செஞ்சிட்ருக்காங்க.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு குழந்தைங்க வந்து அவங்களோட பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியம், அந்த மாதிரியான ஒரு கருத்து தான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவங்களோட பாதுகாப்பு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம், ஆனால் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த குழந்தை வந்து இந்த மாதிரியான பாதிப்புக்கெல்லாம் உள்ளாகிறாங்க?
0: என்ன மாதிரியான சூழ்நிலை?
1: அதாவது இப்போ ஒரு குழந்தை வந்து தனிமையில் இருக்கும்போதா, இல்லை நம்ம தனியாக வந்து வீட்டில் விட்டுட்டு போகிறது தவறான செயலா, அந்த மாதிரி கேட்குறேன்.
0: தனிமையில் இருக்கும்போதும் ஒரு தவறான ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்துகிறாங்க. ரெண்டாவது வந்து அந்த அன்பு இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து தாக்குதலுக்கு வந்து ஆளாகிறாங்க. அதாவது அப்பா அம்மா பெற்றோர் அன்பு காட்டி அரவணைக்கப்பட்டாங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்க வந்து வெளிநபரை தேடவே மாட்டாங்க. அப்போ வெளிநபர்களை தேடும் பட்சத்தில் அந்த நபர்கள்ட்ட இருந்து என்ன மாதிரியான ரிப்ளை வருது அப்படின்றத வந்து அவங்க வந்து எதிர்பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை தனக்காக வாழாமல் மற்றவங்களுக்காக அவங்க வந்து தொலைச்சிக்கிறாங்க.
1: ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. இப்போது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார்.
2: சிறப்பு உறுதிராங்க அவர்களுக்கு வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு நாலு பெண் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு. இப்ப என்ன கேட்கறோம்னா, எல்லாமே மாற்றமா இருக்கு. எனக்கு டிஜிட்டல் உலகமா மாறிடுச்சு. குழந்தைகள் வந்து கிடைக்கும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு பருவத்துக்கு வருவாங்க. இப்போ ஏழாவது ஆறாவது மரத்தடி வாழ்க்கைலாம் நிறைய வந்திருக்கு. கால மாற்றமா என்னன்னு தெரியல. அதே நேரத்துல இந்த 10வது 12வது படிச்சவங்க கல்லூரிக்காரங்களும் பயப்படுறாங்க. ஏன்னா தனி கல்லூரியா இருந்தா தைரியமா அனுப்பிடுறாங்க. தனிமையானா தனியா சென்ட்ரல் கல்லூரி தனியா இருந்தா ஒரு தைரியம் ஏற்படுத்தும். ஹோர் எஜுகேஷன் இருக்கிற கல்லூரிக்காரங்களும் பயந்து இது பண்றாங்க, நடுங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த 11வதோட நிறைய பேர் குழந்தைகளை வாழ்க்கைக்குதான் பறிபோய் இருக்கு. அந்த மாதிரி நடக்கிறது இருக்கு, என்ன செய்யலாம்ன்றதை கொஞ்சம் சொல்லுங்க
0: ஐயா. நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து மிக அருமையான கொஸ்டின் ஐயா. நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்களே அந்த கால மாற்றம், டிஜிட்டல் உலகம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது வந்து முழுக்க முழுக்க உண்மை தான். அந்த டிஜிட்டல் உலகத்தில் குழந்தைங்க இருக்கும்போது நம்ம அவங்கள வந்து கண்காணிக்கமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியாக இங்கே நான் இருக்குது. நம்ம கண்காணிக்கிறதே கிடையாது. நம்ம தான் என்ன பண்ணுறோம், நம்ம செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டோம், அதே மாதிரி லேப்டாப்பை வாங்கி கொடுத்துட்டோம், பைக் வாங்கி கொடுத்துட்டோம். அவன் என்ன பண்ணுறான், அதை வச்சு நல்லது பண்ணுறானா கெட்டது பண்ணுறானா, பைக்கை எடுத்துகிட்டு எங்கே போகிறான் எங்கே வரான் அப்படின்னு நம்ம பார்க்குறோமா? பார்க்குறது கிடையாது. நான் என் குழந்தை கேட்டுச்சு, நான் வாங்கி கொடுத்துட்டேன். அது வந்து என்ன பண்ணுதுன்றது கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நிறைய பெற்றோர்கள் வந்து இருக்காங்க. அது ஏன் நான் கண்காணிக்கணும் அப்படின்றத வந்து அவங்க ஒரு கருத்தாகவே மைண்டில் வச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ கூட ஒரு ஆக்ட் வந்துச்சு. என்னது அப்படின்னா, 16 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைங்க வண்டி ஓட்டி ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெற்றோர்களை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ சட்டங்கள் போட்டால் தான் அந்த பெற்றோர்களே வந்து வீட்டில் குழந்தைங்கள வந்து, டே தம்பி நீ வண்டி எடுத்துகிட்டு போகாதடா, நான் வந்து ஏதாவது பண்ணிட்டேன்னா நான் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு நிலைமைக்கு இன்றைய காலச்சூழலும் இந்த டிஜிட்டல் உலகமும் போயிட்டுருக்குதுன்னு தான் என்னுடைய கருத்து.
1: சரி. ஆனால் இந்த நேயர் வந்து இன்னொரு கருத்தையும் முன் வச்சாங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து இப்போ மகளிர் கல்லூரியில் தான் படிக்கணும், கோ எஜுகேஷனில் படிக்கிறனால வந்து அதுக்கு அவங்களுக்கு வந்து நிறையா ஒரு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து என்ன மாதிரி, எனக்கு இந்த இதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து ஒரு குழந்தை வந்து மகளிர் ஒரு பொண்ணு வந்து மகளிர் கல்லூரியில் படிக்கிறனால நல்ல விதமாக வரலாம், இல்லை கோ எஜுகேஷனில் படிக்கிறனால அவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்பு கண்டிப்பாக வரும் அப்படின்றதும் இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குது. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பெண் வந்து மகளிர் கல்லூரியில் படிக்கணும், அதே மாதிரி கோ எஜுகேஷனில் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த பெண் வந்து எங்கே படிக்க விருப்பப்படுறாங்களோ அங்கே தான் போய் படிக்கணும். சரிங்களா? நம்ம வந்து அந்த பெண் வந்து நடத்தையில் மாற்றங்கள் இருந்தாலோ இல்லை மனநிலையில் மாற்றங்கள் இருந்தாலோ அதுக்காக சொல்லி திருத்தலாமே தவிர, நீங்கள் இங்கே தான் போய் படிக்கணும் அங்கே தான் போய் படிக்கணும்

0: சொல்கிற ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடையாது. அதுவே வந்து அவங்கள வந்துட்டு இல்லை நான் இங்கே தான் போய் படிப்பேன், இங்கே போனால் நான் படிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலையை வந்து உருவாக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து.
1: ரொம்ப அருமையான கருத்தை சொல்லியிருக்கீங்க. இப்போது விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம் நேர்களே.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
4: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்ணே கா எக் மஹா அபியான் ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: நேரம் 11:47. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு வெள்ளைப்பூக்கள் உலகம் உலகெங்கும் மலரவே. சிறப்பு நேரலையில் உரையாடிக் கொண்டிருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சரோஜினி அவர்கள். நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில் வரலாம். 0452 என்ற இணைப்பெண்ணை தொட்டு இப்போ இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர். சரி, இப்போ இதில் வந்து இப்போ ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைய வந்து ஒரு சமூகம் என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை கொடுக்கலாம், என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை கொடுக்கக்கூடாது?
1: அதாவது பாதிக்கப்பட்ட குழந்தைய வந்து என்ன மாதிரி ஒரு அணுகுமுறை கொடுக்கலாம் அப்படின்னா, அந்த குழந்தைகள் வந்து அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கான ஒரு பயிற்சி, யோகா, மெடிடேஷன், இந்த மாதிரி ஒரு பயிற்சிகளை வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, என்ன மாதிரி அணுகுமுறை பண்ணக்கூடாதுன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அந்த குழந்தைய வந்து அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தி குத்தி காமிக்காமல் இருந்தாவே அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல விதமாக வரும். எதுவுமே ஒரு லைஃப்பில் வந்து நெகட்டிவ் அப்படின்றது வந்து அந்த குழந்தை நினைக்காமல் இருக்கணும் அப்படின்னா, அந்த குழந்தைகிட்ட அந்த விஷயம் பற்றி பேசுகிறதோ, அந்த விஷயம் பற்றின ஒரு செயல்பாடுகளை நம்ம செய்கிறதோ, அதை வந்து அறவே தவிர்க்கிறது தான் ரொம்ப நல்லது. அந்த குழந்தைய வந்து நிறைய ஒரு புத்துணர்ச்சியான விஷயங்களில் வந்து நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தைகளுக்கான புத்துணர்ச்சிகளை ஏற்படுத்தணும்.
0: சரி, இதுக்கான சட்டம் பற்றி சொல்லுங்கம்மா.

0: அதாவது பாலியல் வன்கொடுமை அப்படின்றது வந்து ரெண்டு விதமாக இருக்குது. குடும்பத்துலேயும் பாலியல் வன்கொடுமை இருக்குது, சமுதாயத்துலேயும் பாலியல் வன்கொடுமை இருக்குது, அதே மாதிரி பணி செய்யும் இடங்கள்லேயும் பாலியல் வன்கொடுமை அப்படின்றது இருக்குது. இப்போ குடும்பத்தில் நடக்கிற பாலியல் வன்கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குரிய ஆக்ட் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், குடும்ப வன்முறை சட்டம்னு சொல்லுவாங்க. இந்த குடும்ப வன்முறை சட்டம் வந்து 2005, இந்த சட்டம் வந்து பெண்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவே கொண்டு வந்த சட்டம் தான் இந்த சட்டம். இந்த சட்டத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஒரு ரெமெடி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இப்போ பணியிடங்களில் பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2013 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்டில் போனீங்கன்னா அந்த பணியிடங்களில் நடக்கிற அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து பாலியல் வன்கொடுமை பற்றின ஒரு கம்ப்ளைண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து உறுதித்தன்மையோடு இருக்கணும். அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எக்காரணத்தை கொண்டு வாபஸ் வாங்கக்கூடாது. அப்படி நீங்கள் வாபஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான ஒரு யூஸே வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதாவது ஒரு இடத்துல ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னா அந்த பெண்கள் வந்து 181 அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம். கால் பண்ணால் இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து தேவையான ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அதே மாதிரி மன ரீதியாக நீங்கள் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா 104 அப்படின்ற ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்த 104ல இருந்து உங்களுக்கான ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து பாலியல் வன்கொடுமை நடந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து SOS காவலர் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் செல்ஃபோனில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்பில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரெமெடிகள் வந்து கிடைக்கும். சட்டங்கள் எல்லாம் சட்டங்களாக தான் இருக்குது, சட்டங்கள் எல்லாம் அதனுடைய கடமைகள் எல்லாம் செய்யுது. ஆனால் புகார் கொடுக்குற நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து நடைமுறைப்படுத்துகிறோமா அப்படின்னா கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு பெண், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஹஸ்பண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த பெண் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை உறவினர்கள் சொன்னாங்க, நண்பர்கள் சொன்னாங்க, ஹஸ்பண்ட் இல்லைன்னா வாழ முடியாது, ஹஸ்பண்ட் இருந்தால் தான் உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா அந்த பெண் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க. அப்படி வாபஸ் வாங்கும் பட்சத்தில் அவங்களுக்கான ஃபிசிக்கல், செக்ஷுவல், அதே மாதிரி சைக்காலஜிக்கல் அப்யூஸ் வந்து தினந்தோறும் குடும்பங்களில் நடக்குது. அதே மாதிரி பணியிடங்களில் வந்து பாலியல் வன்கொடுமையை தடுக்கணும் அப்படின்னா ICC இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்டில் அந்த கமிட்டியில் போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா 30 நாளில் உங்களுக்கான ஒரு தீர்மானம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பெண்கள் வெளியே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்கள் வாபஸ் வாங்காதீங்க, கூடிய மிச்சம் போராடுங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. நிறைய வந்து ஆக்ட் இருக்குது, அதே மாதிரி நிறையா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, நமக்காக கேள்வி கேட்குற ஆணையங்கள் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம எந்த அளவு அந்த பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போனோம், நம்ம எந்தளவு அந்த பிரச்சனைகளை வந்து மற்றவங்ககிட்ட சொல்கிறோம், அந்த பிரச்சனையை மற்றவங்க கூட வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எந்த அளவு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
1: ரொம்ப பயனுள்ள தகவல். இப்போ இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்.
2: நான் விருதுநகர் சூளக்கரை மேட்டிலிருந்து சங்கரேஸ்வரன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: இப்போ உள்ள காலகட்டத்தில் காலையில் எழுந்த உடனே நிகழ்ச்சிகளை பல சம்பவங்களை பார்க்கும்போது நான், எனக்கு 64 வயசு ஆகுது, ரொம்ப வேதனையாக இருக்கு. ஏன் இவ்வளோ தூரம் நடக்குது, நம்மளால் தாங்கிக்க முடியல, தனி மனித ஒழுக்கம் போயிடுச்சு. ஒவ்வொரு மனுஷனும் இந்த மாதிரி பாதங்களை செய்ய துணியக்கூடாது, முதல்ல பாதங்களே நினைக்கக்கூடாது. அதோடு இல்லாமல் நேர்மறையான சிந்தனைகளை வளர்க்கணும். அந்த வலைத்தளங்கள் வந்து ரொம்ப மோசமாக கெடுக்குது, எல்லாரையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. வலைத்தளங்களை கட்டுப்பாட்டில் வைக்கணும். இதை வந்து அரசுக்கு நான் வேண்டுகோளாக கேட்டுக்கிடுறேன். அதே மாதிரி பிள்ளைகளை வந்து பெரியவங்க வந்து கண்காணிப்பிலே வச்சிருக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நடந்த சின்ன சின்ன கொடுமைகளை வெளியே விழிப்புணர்வு, அன்னைக்கு பாரதி வந்து பிறந்து எத்தனையோ விழிப்புணர்வு கொடுத்துருக்காப்புல. இன்னைக்கு நான் நினைக்கிறேன் பாரதி எல்லாம் இல்லையேன்னு, பாரதி மாதிரி புது புது விழிப்புணர்வாளர்கள் வரணும், வந்து இந்த நாட்டுக்கு நன்மைகள் செய்யணும், நிம்மதி அடையணும், தமிழகம் வந்து அமைதியா இருக்கணும். இவன் என்னால ஏத்துக்கிட முடியல இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்த்தா.
0: சரிங்க, நன்றிங்க.
1: சரி, இப்போ இவர் வந்து நிறைய கருத்து சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு இந்த சமூக பணியில வந்து நீங்க இத்தனை வருஷமா இருக்கீங்க, இதுல உங்களை

0: பாதித்த ஒரு அனுபவம் பற்றி சொல்லுங்களேன்.
1: என்னை பாதித்த அனுபவங்கள் வந்து நிறைய இருக்குது, பட்டு நான் வந்து சொல்கிறேன். அதாவது தேனி டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடத்துல வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க, சின்ன பொண்ணு தான். ஆனால் அப்போ நாங்கள்லாம் போய் பேசும்போதும் அவங்க அப்பா அவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்காரு வலைதளங்கள்லேயும் சரி, அதே மாதிரி ப்ரெஸ்ஸுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அதே மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, ப்ரெஸ்ஸில் வந்து பேசியிருக்காங்க, பேசி அது வந்து பேப்பர் நியூஸாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா அது, அதாவது நாங்கள் ரொம்ப போராட்டங்களுக்கு பிறகு அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வச்சோம். அப்போ ஒரு சமுதாயத்தில் வந்து தனி மனிதன் எப்படி இருக்கிறான், இந்த சமூகம் எப்படி இருக்குது, இந்த சமூகத்தில் வேலை பார்க்குறவங்க எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து அங்கே பிரிக்க வேண்டியதாக இருந்தது. ரெண்டாவது நிறைய விழிப்புணர்வு கொடுப்பேன் நான், ஆனால் விழிப்புணர்வெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அதான் நான் சொல்கிறேன், இப்போ ஒரு பெண் வந்து என்கிட்ட பிரச்சனை அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கான எல்லா ஒரு லீகல் உதவியும் நான் பண்ணிடுவேன் நான். ஆனால் நான் அவங்க கூட போவேன், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டெல்லாம் கொடுப்பாங்க, கணவர் வருவார், லாஸ்ட்டில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் மேடம், தயவுசெய்து வந்து விட்டுடுங்க மேடம், நான் வாழ்க்கை வாழணும் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அப்யூஸ் பண்ணியிருப்பார், சிகரெட்டால் சூடு வச்சுருப்பார், சாப்பாடு போட்டிருக்க மாட்டார், பொருளாதார ரீதியாக ரொம்ப கொடுமைப்படுத்தியிருப்பார், குழந்தைங்களை அடிச்சிருப்பார். ஆனால் எனக்கு என்னென்னா இவ்வளோ ஒரு கொடுமையை தாங்கிட்டு எப்படி அந்த வசனம் அந்த பெண்கள் வந்து பேசுகிறாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் இந்த வசனத்தை கேட்கும்போது நான் மனசு ரொம்ப நொந்து போவேன், சரிம்மா விட்டுடு அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஆனால் எவ்வளவோ விஷயங்களை மறைச்சிக்கிட்டு தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிட்ட பெண்கள்லாம் இருக்கு. தயவுசெய்து பெண்களுக்கு மட்டும் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையா தயவுசெய்து வெளியே கொண்டு வாங்க, அதனால் வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான பாதுகாப்பு, உங்களுக்கான ஒரு தைரியம் நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து கொண்டு வர முடியுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள்.
0: நிச்சயமாக இந்த நிலை மாற வேண்டும். வெள்ளைப்பூக்கள் உலகெங்கும் மலர்வே, இந்த தலைப்பு ஒரு நிகழ்ச்சியின் பெயர் மட்டுமல்ல, வன்முறை இல்லாத, அச்சமில்லாத, மரியாதை நிறைந்த உலகை உருவாக்க வேண்டும் என்ற நம்பிக்கையின் குரலும் கூட. மனித நேயம் மலரட்டும், பெண்களின் பாதுகாப்பு உறுதியாகட்டும், வெள்ளைப்பூக்கள் உலகெங்கும் மலரட்டும். இதுவரை இன்றைய சிறப்பு நேரலையில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட சமூக செயற்பாட்டாளர் எஸ் சரோஜினி அவர்களுக்கு மிக்க நன்றிகள் கூடி விடைபெறுவது சோபனா.
1: நன்றி மேடம்.

எட்டத்தேக்கும் இசை வானில் இன்னிசை சாரலில் நம்மை நனைய செய்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே. சிநேகிதிகள் மட்டுமே பங்கு பெற்று தங்கள் மனம் விரும்பிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழும் நேரமாக வலம் வரக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்முடைய சிநேகிதே நிகழ்ச்சி. சகோதரிகளே, நீங்கள் பங்கு பெறலாம் உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்பதற்கு. 25 30 170 அறிமுக நேயர்களும், 25 30 171 அனைத்து நேயர்களும், 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு சகோதரிகள் பங்கு பெறலாம்.

0: இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் சகோதரி வருக. வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கும். சொல்லுங்க. நிலையத்துல எல்லாருமே நல்லா இருக்கும். என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பார்க்கணும் போல இருக்கு படம் பேரு.
0: சரி,
1: கூப்பிடுவே முத்தம் மங்கள பாட்டு.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்களுக்காகவும் பாடல் கேட்கலாம். கேட்பதற்கு முன்னால் சிறு விளம்பர இடைவேளை.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே. என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: சகோதரிகள் பங்கு பெற்று தங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழும் நேரமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. சிநேகிதி ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வருக வணக்கம்.
1: இதய வணக்கங்களோட நிகழ்ச்சியில் நிகழும் மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: சொல்லுங்கம்மா என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பூந்தோட்ட காவல்காரன் படத்துல இருந்து இந்திய பெண்மணி சிப்பியில் முத்தாசு, சிப்பிக்குள் முத்தாசு
0: கேட்டுருமா பாடல்.
1: இணைப்புக்கு நன்றி.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான

0: சேரகங்கள் பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடிரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
0: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: சிநேகிதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேரம் 12:15 இணைய காத்திருக்கும் சகோதரி வருக, வணக்கம். சப்தத்தோடு வந்திருக்கீங்களே, கொஞ்சம் தள்ளி நின்று பேசலாம், அப்பதான் நீங்க பேசுறது எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா அழகா கேட்கும்.

0: சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: மறுபடியும்
0: சரி, அவ்வளவுதானா? இன்னும் பாடணுமா? நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களோட இணைப்பும் சரியாக கிடைக்கல. அடுத்த முறை பேசும்பொழுது இணையம் சரியாக இருக்கிற இடத்துலையும் அதே சமயம் வானொலியிலிருந்து தள்ளி நின்று பேசுனீங்க தான் எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக கேட்கும். சரி, இப்போ பாடல் கேட்கலாம். அந்த நேருக்காகவும் நம்ம அனைத்து நேரிற்காகவும்.

0: செயலி www.tele-law.in அல்லது 144454 கட்டணமில்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
5: பரிவார் கோர் மில்தா ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
4: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் சகோதரிகள் மட்டுமே பங்கு பெற்று தங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் நேரமாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சிநேகிதிய நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய சகோதரி வருக, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: ராமநாதபுரம் மாவட்டம் RF மங்களத்துல இருந்து திவ்யா பேசுறேன்.
4: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
6: அலைகள் ஓய்வதில்லையிலிருந்து

0: இன்னும்
1: கொஞ்சம் பாடிடுங்க, ரொம்ப அழகா இருக்கு. பாடல் முடிஞ்சது, நேயர் கேட்ட பாடல் சொல்லிட்டு நம்ம அடுத்த நேயரை கூட சந்திச்சலாமே. நன்றி நன்றி, ரொம்ப அழகா பாடினீங்க. இணைப்பில் வந்ததற்கு உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையும்.

0: சிநேகிதியை நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் சகோதரி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: இந்திரா படத்துல இருந்து
0: சரி கேட்கலாம்.
1: ஒரு ஹைக்கூ மேம், விவசாயி.
0: சொல்லுங்கம்மா.
1: சிந்திய ஒவ்வொரு வேர்வை புலிகளும் சிதறிய நெல்மணிகளை, விலைமதிப்பில்லா வேர்வை புலிகள் விளைச்சல் சேரத்தின் தூண்களை. நானா எழுதுனது மேம்.
0: சிறப்பு, ரொம்ப அருமையா இருக்கு. நன்றி இணைப்பில் வந்து ஹைக்கு சொன்னதற்காகவும் பாடல் கேட்டதற்காகவும் நன்றி. உங்களுக்காகவும் நான் நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ பாடல்.

0: எத்தனை நாளைக்குதான் வெயிலோட விளையாடுறது? கொஞ்சம் குரலோடு விளையாடுவோமா?
1: ஆமாங்க, குரலோடு விளையாடுவோம், திருக்குறளோடு விளையாடுவோம்.
0: வாங்க விளையாடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு பரிச்சயமான எத்தனை குரல் மனப்பாடமா தெரியுது?
1: உங்களுக்கு எத்தனை குரல் ஞாபகத்துல இருக்குது?
0: எத்தனை குரல்ல எத்தனை வரிகள்,
1: எத்தனை குரல்கள், எத்தனை தத்துவங்கள்?
2: வாங்க விளையாடலாம், குரலோடு விளையாடு.
0: இன்று மாலை 4-2 மணிக்கு.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் உழுவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
2: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் சிநேகிதியை நிகழ்ச்சியோடு இணைப்பில் இணைய காத்திருக்கும் சகோதரி வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: யார் பேசுறீங்க?
4: திருமங்கலத்துல இருந்து மேடம்.
3: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
4: நன்றி
3: இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம் நேர அனைவருக்காகவும் இதோ காற்றலையில் பாடல்.

செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். தமது சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரித்து சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் இளைஞர்களுக்கு அதிகாரமளிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுவது வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டு ரபி சந்தை பருவத்தில் தமிழகத்திலிருந்து 990 மெட்ரிக் டன் வரை பாசிப்பயறு கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 105 மெட்ரிக் டன்னுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் பாசிப்பயிருக்கு மொத்த கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8 கோடியே 68 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்திலிருந்து 18,250 மெட்ரிக் டன்னும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து 48,298 மெட்ரிக் டன்னும் பாசிப்பயறு மொத்த கொள்முதல் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,218 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அனுமதி அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த தேர்வை எழுதும் மாணவர்கள் 7827980287 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாக தகவல்களை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை அளிக்கும் தேர்வு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த வாட்ஸ்அப் எண் மூலமாக பெறலாம். 21ஆம் தேதி மறுதேர்வு எழுதுவதற்கான அனுமதிச் சீட்டை ஏற்கனவே பதிவிறக்கம் செய்தவர்கள் மீண்டும் ஒருமுறை பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி டெலிகிராம் செயலி மீது மத்திய அரசு விதித்துள்ள தடை உத்தரவு செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தேர்வையொட்டி டெலிகிராம் செயலிக்கு 22ஆம் தேதி வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கரியா தடை உத்தரவை செயல்படுத்தும் போது இது தொடர்பான சட்டத்தில் உள்ள நடைமுறைகளை மத்திய அரசு முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல்சார் தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக இந்தியாவின் திரு பிமல் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கடல்சார் சட்டம் குறித்த ஐநா உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் அவரை இப்பொறுப்புக்கு முறைப்படி தேர்ந்தெடுத்துள்ளன. தற்போது இத்தீர்ப்பாயத்தின் துணைத் தலைவராக உள்ள இந்தியாவின் திருமதி நீரு சதாவின் பதவிக்காலம் வரும் செப்டம்பர் மாதம் முடிவடைகிறது. அதன் பின்னர் திரு பிமல் பட்டேல் சர்வதேச தீர்ப்பாய நீதிபதியாக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா சர்வதேச சட்ட ஆணையத்தில் பணியாற்றி வரும் திரு பிமல் பட்டேல் குஜராத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். தேசிய புத்தக வாசிப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலம் புதுவாயில் நாராயண பணிக்கரின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் தேசிய புத்தக வாசிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நூலக இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் நாராயண பணிக்கரின் அறக்கட்டளையின் மூலம் கேரள மக்களிடையே வாசிக்கும் பழக்கம் ஊக்குவிக்கப்பட்டது. புத்தகம் வாசிக்கும் பழக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2017ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாராயண பணிக்கரின் பிறந்த நாளை தேசிய புத்தக வாசிப்பு தினமாக அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை லூகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுய உதவிக் குழுவைச் சேர்ந்தவர்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்குள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று முன்மொழிந்து பேசுகையில் மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் தன்னிச்சையாக காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு பேரவை தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் தெரிவித்தார். அரசினர் தனி தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினர். உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்ததான முகாம் நடைபெற்றது. இரத்ததான முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் நினைவு பரிசுகளையும் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் வழங்கினார். அப்போது பேசிய அவர், இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. ரோபோ சர்ஜரி பண்ற அளவுக்கு கூட போயிட்டு இருக்கோம். எந்த வித சர்ஜரியும் பண்ணுனாலும் கூட நம்ம வந்து இந்த பிளட் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிளட் டொனேஷனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ அதுல நீங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இனி வர சமுதாயங்கள், இனி வர ஜெனரேஷன், அவங்களுக்கும் வந்து இதோட முக்கியத்துவம் வந்து நீங்க சொல்லி அவங்களையும் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஊக்குவப்படும்.
1: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கோடை காலம் தொடங்கியதிலிருந்தே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்து வந்தது. ஒரு நிலையில் வினாடிக்கு சுமார் 200 கனஅடியாக தண்ணீர் வரத்து சரிந்தது. இந்நிலையில் தற்போது கர்நாடகா மற்றும் தமிழக எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 2000 கனஅடியாக அதிகரித்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்தால் இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் இவ்வருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 11-7, 11-8 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் பீட்டர் அனா டோஃபாண்ட் இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிக்கா பத்ரா, ஸ்ரீஜா அக்குலா ஆகியோரும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மனுஷாவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பேலா தம்காண்ட்கர், சீனாவின் ஃபயர் ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை

0: காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.

நேர்களை இதுவரை வளம் வந்தது சிநேகிதியை நிகழ்ச்சியில். சிநேகிதியை நிகழ்ச்சியில் பங்குபெற முயற்சித்த கேட்டு சுவைத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் பல. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நேர்களை.

வணக்கம் நேர்களே. காலத்தால் என்றும் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாக இது வசந்த கானங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கு ஏ மருதகாசி அவர்கள் இயற்றிய முத்தான கானங்கள். மனதை வருட சிந்தைக்கு விருந்தாய் முதல் கானம் விவசாயி திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை விராட்டுப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கிச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகு, ராஜபாளையம்.
3: வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வரிசைகள்ல. ஏ மருதகாசி அவர்கள் இயற்றிய பாடல் வரிசையில அடுத்த பாட்டு பன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து கேட்க போறோம். இந்த பாடலை பாடியிருக்காங்க SC கிருஷ்ணன் மற்றும் பி சுசிலா ஆகியோர். கே வி மகாதேவன் இசையமைப்பில் இதோ அந்த பாடல் காற்றலைகளில் இசைக்கிறது. 1 மணி 7 நிமிடத்துல

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: வசந்த கணங்கள் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் CS ஜெயராமன் மற்றும் பி சுசிலா ஆகியோர் பாடிய பாடல். KV மகாதேவன் இசையமைப்பில் பாவை விளக்கு திரைப்படத்திலிருந்து ஏ மருதகாசி அவர்கள் வரிகளில். இதோ காற்றலைகளில் 1:14

0: ஏ மருதகாசி அவர்கள் ஏற்றிய
1: கண்ணம்மாக்கா
0: பாடல் தொகுப்புல அடுத்த பாட்டு கேட்க போறோம். உத்தமபுத்திரன் திரைப்படத்துல இருந்து வரக்கூடிய அந்த பாடலை பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா ஆகியோர். ஜி ராமநாதன் அவங்களுடைய இசையமைப்புல இதோ அந்த பாடல் காற்றலைகளில் இசைக்கிறது. 1:20 நிமிடத்துல

0: அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவி பண்பலை 103.3 கேளுங்க.
1: வசந்தம் உள்ளே போலே

சாரங்கதாரா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஏ மருதகாசி அவர்கள் ஏற்றிய பாடல்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும். விவசாயம் சார்ந்த பாட்டு கேட்டோம். காதல் பாடல்கள், இந்த மாதிரி கலவையான பாடல்கள் கேட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா. அடுத்து ஒரு அழகான தத்துவ பாட்டு கேட்க போகிறோம். நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து. இதோ வந்து பாடல் இசைக்கிறது காற்றலைகளில் 1:28 நிமிடத்தில்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: ஃபர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும், அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால் தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
3: சோட்டா கிசான் பாஜார் से महंगे ब्याज पर ऋण लेने के लिए मजबूर था. हमने ऐसे करोड़ों छोटे किसानों को भी किसान क्रेडिट कार्ड की सुविधा से जोड़ा.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
5: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
6: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
4: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
5: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा ஜன்ஹித் மே ஜாரி.
7: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
8: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
7: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
8: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
9: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
10: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
11: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
12: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
11: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
10: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
11: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
12: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
11: அப்படி என்னதான் உங்க போர்டில் எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
10: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
11: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒன்னும் ஆகாது.
12: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
11: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
10: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
13: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
14: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி.
15: எத்தனை நாளைக்குதான் வெயிலோட விளையாடுறது? கொஞ்சம் குரலோடு விளையாடுவோமா?
1: ஆமாங்க, குரலோடு விளையாடுவோம், திருக்குறளோடு விளையாடுவோம்.

0: வாங்க விளையாடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பரிச்சயமான எத்தனை குரல் மனப்பாடமா தெரியுது?
1: உங்களுக்கு எத்தனை குரல் ஞாபகத்துல இருக்குது?
0: எத்தனை குரல்ல எத்தனை வரிகள்,
1: எத்தனை குரல்கள், எத்தனை தத்துவங்கள்?
2: வாங்க விளையாடலாம், குரலோடு விளையாடு.
0: இன்று மாலை 4-2 மணிக்கு.

நேரம் 1:37 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இது வசந்த கானங்கள். ஏ மருதகாசி அவங்க ஏற்றிய பாடல் தொகுப்புல அடுத்த பாட்டு பாலாபிஷேகம் திரைப்படத்திலிருந்து கேட்க போறோம். இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க சங்கர் கணேஷ் அவர்கள், பாடலை பாடியிருக்காங்க வாணி ஜெயராம். இதோ வந்து பாடலை இசைக்கிறது காற்றலைகளில்.

வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த கானமாய் கேட்கலாம். கே வி மகாதேவன் அவங்களோட இசையமைப்புல டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் பிள்ளைக்கணியமுது திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலோடு நிறைவடைகிறது வசந்த கணங்கள் நிகழ்ச்சியிலிருந்து. விடைபெறுகிறேன் சூரியகலா.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை புதுடில்லியில் இன்று வழங்குகிறார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணை விவகாரத்தில்

0: வேறுபாடுகளை களைந்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக்கொண்டார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிதா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் அனைத்து மாநிலங்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் வரும் 2047 ஆண்டிற்கு முன்பே சிக்கிள் செல் நோய் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான மகளிர் வலுவூட்டப்பட்ட குடும்பம் என்ற இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இந்நோயை கண்டறிந்து முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நோயை கண்டறிய இதுவரை நடத்தப்பட்ட பரிசோதனையில் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை புதுடில்லி விஞ்ஞான் பவனில் இன்று மாலை வழங்குகிறார். இந்த ஊக்கத்தொகை நாடு முழுவதும் 15 லட்சம் பயனாளிகளுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க வழிவகுத்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் முதன்முறையாக பணிபுரியும் ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகை பெற தகுதியுடையவர்கள். கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்கும் முதலாளிகள் மற்றும் ஒரு கூடுதல் பணியாளருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஊக்கத்தொகை பெற இத்திட்டம் வகை செய்கிறது. இந்நிகழ்ச்சியை நாடு முழுவதும் நேரலை ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளின் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் இன்று புதுடில்லி திரும்பினார். இப்பயணத்தின் போது பிரான்ஸ் நீஸ் நகரில் நடைபெற்ற பாரத் இன்னோவேட்ஸ் தொடங்கி G7 மாநாடு விவாடெக் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரையாடியது குறித்தும் எடுத்துரைத்துள்ளார். இரு நாடுகளின் அன்பான உபசரிப்பிற்கும் பிரதமர் சமூக வலைதளத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற 26வது இந்திய கைரேகை மாநாட்டில் உரையாற்றிய அவர், சிக்கலான வழக்குகளை எளிமையாக்குவதில் இந்த அமைப்பு உதவி புரிவதாக கூறினார். குற்றப்பத்திரிகைகள் சுருக்கமானதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அமைச்சர், பயனுள்ள ஆதாரங்களை மட்டுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். புதிய குற்றவியல் சட்டங்களின் கீழ் தொழில்நுட்ப அடிப்படையிலான விதிகளை அரசு தரப்பு திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயலாற்றி வரும் நிலையில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் வகையில் தொலைதூர மற்றும் மலைப்பாங்கான பகுதிகள் தேசிய போக்குவரத்து அமைப்புடன் இணைக்கப்பட்டு இப்பகுதிகளை உள்ளடக்கிய மாநிலங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 17 உயர்ந்துள்ளது. உதான் திட்டத்தின் கீழ் 90 வழித்தடங்கள் மற்றும் 12 விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. வடகிழக்கு பகுதிகளில் 4170 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதோடு 46000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராம சாலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து இப்பகுதிகளில் வர்த்தகம், பொருளாதாரம், போக்குவரத்து, கல்வி உள்ளிட்ட துறைகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளன. போக்குவரத்து மேம்பட்டதை அடுத்து சுற்றுலாத்துறை வளர்ச்சி கண்டு உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. மத்திய அரசின் 12 ஆண்டுகால வளர்ச்சிப் பணிகள் குறித்து திருச்சி தனியார் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் வி மாணிக்கம் தெரிவிக்கையில்,
2: பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் 47270 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி செலவுப்பட்டு 46290 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 8 விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. உடான் திட்டத்தின் கீழ் 90 வழித்தடங்கள் மற்றும் 12 விமான நிலையங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. 4170 கிலோமீட்டர் ரயில் நிலையங்கள் மின்மயமாக்கப்பட்டு முழுமையான மின்மயமாக்கப்பட்ட இந்தியாவாக உருவெடுத்துள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கக்கூடிய

0: கூடாது என்று வலியுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாது அணையை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பை பேரவை தெரிவித்துக் கொள்கிறது என்றும் கூறினார். காவிரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை என குறிப்பிட்டு, படுகையின் மொத்த நீரினையும் உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் படுகை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டதால் காவிரி படுகையின் புதிய திட்டங்களை மேற்கொள்ளவோ கூடுதலாகவோ நீரை பயன்படுத்த இயலாது என்றும் தெரிவித்தார். அரசியல் கட்சிகளுக்கிடையே கொள்கை நிலைப்பாட்டில் வேறுபாடுகள் இருந்தாலும் மக்களுக்காக ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார்.
1: காவிரி பிரச்சனை இரு மாநிலங்களின் உணர்வு பூர்வமான பிரச்சனையாகும். கர்நாடக அரசு மேகதாதுவிலோ வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என கர்நாடக அரசினை அறிவுறுத்துமாறு இப்பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது.
0: இத்தீர்மானத்தை வரவேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், இத்தீர்மானத்தை அனைத்துக் கட்சி குழுவினரும் பிரதமரிடம் நேரில் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ், அஇஅதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இத்தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து இத்தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக அவை இன்று காலை கூடியதும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் தா வீராசாமி, சி ராமசாமி, சுவாமிநாதன், ஆறுமுகம், பே கண்ணன், நாஞ்சில் முருகேசன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் இரா நல்லக்கண்ணு, பேரவை முன்னாள் செயலாளர் ராமசாமி, திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா, தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன் ஆகியோர் மறைவிற்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் இரண்டாவது கட்ட போலியோ தடுப்பூசி முகாம் வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. தருமபுரியில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை இம்முகாமில் பங்கேற்க செய்து போலியோ இல்லாத மாவட்டமாக உருவாக்க மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அறிவுறுத்தியுள்ளார்.
2: வருகின்ற June 28ஆம் தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
0: தென்காசி மாவட்டத்தில் கார்பருவ சாகுபடிக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசியில் அடவி நன்னார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை மற்றும் கடனாநதி அணை உள்ளிட்ட 5 அணைகளை கொண்டுள்ள மாவட்டத்தில் தற்போது கார்பருவ சாகுபடிக்கான நெல் நாற்று பாவுதல் உள்ளிட்ட முதற்கட்ட பணிகளை விவசாயிகள் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றனர். கால்வாய்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகள் முறையாக சீரமைக்கப்பட்டால் அணைகளில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் தடையின்றி விவசாய நிலங்களுக்கு சென்றடையும். இதன் மூலம் இந்த ஆண்டு கார்பருவ சாகுபடி முழுமையான விளைச்சல் கிடைக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 1397 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நீலகிரி, சேலம், நாமக்கல், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதியில் அவர் தென்கொரியாவின் மின் சன் கிம்மை 21-16, 21-18 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை புதுடில்லியில் இன்று வழங்குகிறார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணை விவகாரத்தில் வேறுபாடுகளை களைந்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக்கொண்டார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM
5: ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கிராமிய கானங்களை காற்றலையில் தரும் தெம்மாங்கு பாட்டு. உங்களோட பேசிட்டு இருக்கேன் நான் ஹரிணி. நிகழ்ச்சியில முதல் பாடலாக நாம் கேட்க போகும் பாடல் பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து கே எஸ் சித்ரா, மலிஷா வாசுதேவன் மற்றும் மீனா குரல்களில் நீ பொட்டு வச்ச தங்க குடம்.

0: आगे बढ़ा रहे हैं।
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: மதுரை விராட்டுப்பதில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
4: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
3: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
4: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
5: நேரம் மதியம் 2:22. காற்றலைகளில் தெம்மாங்கு பாட்டு தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக. இதோ காற்றலைகளில் நெஞ்சுக்குள்ள இன்னாருன்னு சொன்னா தெரியுமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: जानते हो दोस्तों, जिसे हम सिर्फ चिलचिलाती धूप कहते थे, आज उसी धूप से हम अपनी छतों पर ऊर्जा बना लेते हैं। तभी तो आज लगभग 37 लाख घर पीएम सूर्य घर बने हैं, जिससे देश का बिजली बिल घटा है और आत्मविश्वास बढ़ा है।
2: एक दशक पहले भारत सोलर पावर के मामले में बहुत पीछे था, लेकिन आज सोलर पावर के मामले में भारत दुनिया के टॉप 5 देशों में आ गया।
1: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தெம்மாங்கு பாட்டு. நமது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz. நேரம் சரியா 2:29 ஆயிற்றுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்டலாமா? எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மதுர மறிக்கொழுந்து வாசம், இதோ உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸ் கிராமிய சாயல்களை கொண்ட பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க தெம்மாங்கு பாட்டு நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்டுடலாமா? என் ஆசமச்சான் திரைப்படத்திலிருந்து கே சித்ரா குரலில் தேவா இசையில் ஆடியில செய்தி சொல்லி பாடல் இதோ உங்களுக்காக.

நேரம் சரியா 2:40 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்டலாமா? கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து மாங்குயிலே பாடல் உங்களுக்காக.

0: നിങ്ങൾക്കറിയാമോ, ലോകത്തിലെ പല വികസിത രാജ്യങ്ങളിലും സൗജന്യ ആരോഗ്യ പരിരക്ഷ ഇന്നും ഒരു സ്വപ്നമാണ്. എന്നാൽ ഇന്ത്യയിൽ അത് ഓരോ പൗരന്റെയും അവകാശമാണ്. ആയുഷ്മാൻ ഭാരത് പദ്ധതിയിലൂടെ 60 കോടിയിലധികം പേർക്ക് 5 ലക്ഷം രൂപ വരെയുള്ള സൗജന്യ ചികിത്സ നൽകുന്നു. ഒപ്പം 19,000-ത്തിലധികം ജനൌഷധി കേന്ദ്രങ്ങൾ വഴി 90% വരെ വിലക്കുറവിൽ മരുന്നുകൾ.
1: दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും.
2: மதுரை விராட்டுப்பத்தில் June 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீகாமாட்சி டெக்ஸ்,
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கிச் செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீகாமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
4: வரிசையா கிராமிய பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்டுடலாமா? எஜமான் திரைப்படத்துல இருந்து ராக்கு முத்து ராக்கு உங்களுக்காக.

முத்துராக்கு புதுரா குடிய சூட்டு பழகாப்பு தங்க காப்பு இவ கை பிடிச்சு போட்டு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.

3.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது தெம்மாங்கு பாட்டு. உங்களோட பேசிட்டு இருந்தேன்னா ஹரிணி, நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்டுடலாமா?

காரைக்காலிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் 9 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, சேலம் மாவட்டம் காவேரிபுரம் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், காரைக்காலில் 7 சென்டிமீட்டர், அயப்பாக்கம், சென்னை வளசரவாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், விருதுநகர், கொரட்டூர், சாம்ராஜ், சென்னை அண்ணாநகர் மேற்கு, பையூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருவாரூர், செம்பனார் கோவில், தென்கனிக்கோட்டை, நெடுங்கல், பில்லூரணை, சென்னை எம்ஜிஆர் நகர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சிவகங்கை, பாடாலூர், திருமங்கலம், நகுடி, குன்னூர், சின்னக்கல்லாறு, பிளவக்கல் பெரியார் அணை, கேளம்பாக்கம், ஆவடி, கள்ளிக்குடி, மதுரவாயல், செம்பரம்பாக்கம், ஷாலிகிராமம், கிண்ணக்கோரை, திருத்துறைப்பூண்டி, சீர்காழி, மேட்டூர், கோவில்பட்டி, கருமாந்துறை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், அவலூர்பேட்டை, கொரட்டூர், மணலி,

புதுக்கோட்டை, நெற்குன்றம், தண்டையார்பேட்டை, தாமரைப்பாக்கம், சேலம், திருவொற்றியூர், சேத்துப்பட்டு, மாரண்டஹள்ளி, காரியாக்கோவில் அணை, பூண்டி, செங்கம், சென்னை வடபழனி, ஸ்ரீமுஷ்ணம், காஞ்சிபுரம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், விருதுநகர், ஆலந்தூர், சென்னை, திருமயம், காரையூர், அம்பத்தூர், பேசின்பாலம், கொளத்தூர், மணலி, சென்னை பாரிமுனை, பாலக்கோடு, மேட்டூர், ஆற்காடு, சாத்தூர், பாலக்கோடு, மாதவரம், கேதண்டப்பட்டி, கோவிலாங்குளம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிகள வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் 4 முதல் 5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், சென்னை விமான நிலையம் ஆகிய இடங்களில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், கரூர், திருவள்ளூர், தூத்துக்குடி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை பலத்த காற்றுடன் நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

पर्वतों की बर्फ को पिघलाकर तटीय क्षेत्रों को

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: നിങ്ങൾക്കറിയാമോ, ലോകത്തിലെ പല വികസിത രാജ്യങ്ങളിലും സൗജന്യ ആരോഗ്യ പരിരക്ഷ ഇന്നും ഒരു സ്വപ്നമാണ്. എന്നാൽ ഇന്ത്യയിൽ അത് ഓരോ പൗരന്റെയും അവകാശമാണ്. ആയുഷ്മാൻ ഭാരത് പദ്ധതിയിലൂടെ 60 കോടിയിലധികം പേർക്ക് 5 ലക്ഷം രൂപ വരെയുള്ള സൗജന്യ ചികിത്സ നൽകുന്നു. ഒപ്പം 19,000-ത്തിലധികം ജനൌഷധി കേന്ദ്രങ്ങൾ വഴി 90% വരെ വിലക്കുറവിൽ മരുന്നുകൾ.
3: बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
2: 12 വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:32. மென்மையான மெட்டுக்கள் மற்றும் மெல்லிசை தாளங்கள் கொண்ட பாடல்களோடு காற்றலையில் உங்களுக்காக வலம் வருகிறது மெல்ல வரும் பாட்டு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-இல் மெல்ல வரும் பாட்டு. உங்களுக்கு மெல்லிசை பாடல்களை அள்ளித்தர நான் ஹரிணி வந்துட்டேன். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக தெனாலி திரைப்படத்திலிருந்து ARR ரஹ்மான் இசையில் சுவாசமே சுவாசமே.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: மதுரை விராட்டிப்பதில் June 25 பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக ₹999 காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் ₹2,500 மட்டும் செலுத்தி ₹3,500 மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 July 16 வரை மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, BVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
3: எத்தனை நாளைக்குதான் வெயிலோட விளையாடுறது? கொஞ்சம் குரலோடு விளையாடுவோமா?
4: ஆமாங்க, குரலோடு விளையாடுவோம், திருக்குறளோடு விளையாடுவோம்.
3: வாங்க விளையாடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு பரிச்சயமான எத்தனை குரல் மனப்பாடமா தெரியுது?
4: உங்களுக்கு எத்தனை குரல் ஞாபகத்துல இருக்குது?
3: எத்தனை குரல்ல எத்தனை வரிகள்,
4: எத்தனை குரல்கள், எத்தனை தத்துவங்கள்.
5: வாங்க விளையாடலாம், குரலோடு விளையாடு.
3: இன்று மாலை 4:02.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ் உடங்கியார் ரோட் உழுவர் சந்தை அருகே ராஜபாளையம்.
1: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
2: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப்பு லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா, விகேந்திரிகரண் கா

0: उसका भी एक बहुत बड़ा मूवमेंट है, ये विलेज ड्रिवन விமென் ட்ரிவன் மூமென்ட் ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்க கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. மெல்லிசை பாடல்களை தொடர்ந்து கேட்க போறோம். அந்த வரிசையில அடுத்த பாடல் டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து ரகசியமாய்.

0: எத்தனை நாளைக்கு தான் வெயிலோட விளையாடுறது? கொஞ்சம் குரலோடு விளையாடுவோமா?
1: ஆமாங்க, குரலோடு விளையாடுவோம், திருக்குறளோடு விளையாடுவோம்.
0: வாங்க விளையாடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு பரிச்சயமான எத்தனை குரல் மனப்பாடமா தெரியுது?
1: உங்களுக்கு எத்தனை குரல் ஞாபகத்துல இருக்குது?
0: எத்தனை குரல்ல எத்தனை வரிகள்,
1: எத்தனை குரல்கள், எத்தனை தத்துவங்கள்?
2: வாங்க விளையாடலாம், குரலோடு விளையாடு.
0: இன்று மாலை 4-2 மணிக்கு.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ. வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் மதியம் 3:50. நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்டுடலாமா? 96 திரைப்படத்திலிருந்து காதலே காதலே, இதோ உங்களுக்காக.

நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை கொடுத்துட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஹரிணி.

0: தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் ஆட்டக்களம். நிகழ்ச்சி ஒரு முன் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 70 லட்சம் கோடி ரூபாய் நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் காரணமாக உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை காக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும்

போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் மற்றும் சிவராஜன் சோலைமலை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தான வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.
7: இனிய உற்சாகமான மாலை வணக்கத்தோடு நிகழ்ச்சி இணைகிறோம் நாங்கள். பிரகாஷ்ராஜ் மற்றும்
8: அஜிதா, மாலை வணக்கம் நேர்களே.
7: அவலங்கள் வந்துவிட்டால் அறிவை தேடு, அறிவை நாம் பெறுவதற்கு குரலை தேடு அப்படின்ற அழகான வரிகள் சொல்லி நிகழ்ச்சியில் இணைகின்றோம். இன்றைக்கு நம்ம ஆட்டக்களம்ல என்ன விளையாட போறோம்?
8: குரலோடு விளையாட போறோம்.
7: எஸ், நம்ம இன்னைக்கு காலைல நிறைய ப்ரொமோஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, வெயிலோடு விளையாடு, வெயிலோடு விளையாடு, இந்த பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம் குரலோடு விளையாடு. அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை திருக்குறள் நம்ம வந்து படிச்சிருக்கோம், எத்தனை கேட்டிருக்கோம் அப்படின்றதுலாம் ஒரு காலமாக இருந்துச்சு.
8: அதுவும் பொது இடங்களில் நிறைய இடத்துல திருக்குறள் எழுதி போட்டிருக்கதையும் நம்ம பார்ப்போம்.
7: எங்கெங்கெல்லாம் படிச்சிருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள். எங்கெல்லாம் படிச்சிருக்கீங்க?
8: நான் வந்து பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸில் எழுதி போட்டிருப்பாங்க.
7: அதே போல் ஆட்டோவில் சில பேர் எடுத்து எழுதி போட்டிருப்பாங்க. சில பார்த்தீங்கன்னா பைக்லேயே கூட எழுதி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா திருக்குறள் மீதான பற்று, அந்த ஆவல். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா குரலோடு விளையாட தான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. நேயர்கள் இன்றைக்கி பங்கு பெற்று இன்றைக்கான குரல்கள் நிறைய நம்ம சொல்லுவோம். அதாவது எப்படி இந்த விளையாட்டினுடைய விதிமுறைகள் என்ன அப்படின்னா, உதாரணமாக சொல்கிறேன். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் என்ன வரும்? தலை. நீ சொல்லிட்டீங்க தலை, வரக்கூடிய தலை சொல்லுவாங்களா?
8: கண்டிப்பா சொல்லிருவாங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் எல்லாம் நிகழ்ச்சியில இடம்பெற காத்துட்டே இருக்கு. திருக்குறளை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை சொல்லணும் அப்படின்னா உங்க போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு 2530170 என்ற எண்ணில் அறிமுக நேயர்களும், 2530171 என்ற எண்ணில் அனைத்து நேயர்களும் அழைக்கலாம். இது ஆட்டக்களத்தில் குரலோடு விளையாடு.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
9: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
10: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
9: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
11: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.
7: நேரம் மாலை 4:06. நிகழ்ச்சியில முதலாவதாக குரல் சொல்ல காத்திருக்கக்கூடிய அந்த முதல் நேயர் யாருங்க வராங்க பாக்கலாம். வருக, வணக்கம்.
12: வணக்கம். வணக்கம் ஐயா.
7: வணக்கம் ஐயா. யார் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
12: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். இருவருக்கும் இனிய வணக்கம்.
7: வணக்கம்.
8: விளையாட தயாரா இருக்கீங்களா?
7: உங்களுக்கான திருக்குறள் இதோ. கேடில் விழி

0: செல்வம் டேஷ் ஒருவருக்கு, மாடல்ல மற்றையவை. இதுக்கு என்ன வார்த்தை வரும் இடையில? கேடில் விழிச்செல்வம், கேடில் விழிச்செல்வம் டேஷ் ஒருவருக்கு, மாடல்ல மற்றையவை. மக்கள் என்பது தவறான பதில். ஓகே, ஆமா, ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள், தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். குரலோடு விளையாடு அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
1: வேதாமி வட்டம்புட்டோன
0: முத்து. முத்து, ரெடியா இருக்கீங்களா முத்து? ஓகே, உங்களுக்கு அதே கேள்விதான், உங்களுக்கும் அதே திருக்குறள் தான். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கேடில் விழிச்செல்வம் டாஷ் ஒருவருக்கு, மாடல்ல மற்றையவை.
1: கேடில் விழிச்செல்வம்
0: டாஷ் ஒருவருக்கு, மாடல்ல மற்றையவை.
1: ஒருவருக்கு
2: அந்த விடுபட்ட இடத்துல என்ன வார்த்தை வரும்?
1: கேடில் விழிச்செல்வம்
0: என்ன ஒருவருக்கு, மாடல்ல மற்றையவை. என்ன வரும் தெரியல. ஓகே, ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், தொடர்ந்து அடுத்த நேயர் சந்திக்கலாம். நேரம் மாலை 4:08 ஆயிட்டு இருக்குது. தொடர்ந்து அடுத்த நேயர்
2: வணக்கம்.
0: விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்றையவை. அதான் வந்து சரியான பதில்.
2: உங்களுக்கான திருக்குறள், என்னென்ப ஏனை எழுத்தென்ப டாஷ் கண்ணென்ப வாழும் உயிருக்கு.
0: அதுக்கு முன்பாக உங்க பேரை சொல்லிட்டீங்கன்னா
1: கரெக்டா
0: சொல்லிடலாம். ஜெயந்த் பாலசுப்ரமணியன். ஓகே, ரெடியா சொல்லுங்க சார். இப்போ
2: என்னென்ப ஏனை எழுத்தென்ப டாஷ் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு.
1: கல்வி
0: இல்ல, அது நான் சொல்லிட்டேன். அதுக்கு கல்வி,
2: அது வந்து போன கேள்விக்கான பதில். ஆமா, போன குரல்ல விடுபட்ட வார்த்தையை இந்த குரலுக்கு சொல்றீங்க. இதுக்கு என்ன வரும்? இந்த என்ன வார்த்தை வரும்?
0: என்னென்ப ஏனை எழுத்தென்ப டாஷ் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு.
2: இல்லைங்களா, உங்களுக்கான வாய்ப்பு முடிந்தது. இணைப்பில் வந்து நல்லாவே முயற்சி பண்ணுங்க. இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி. இணைப்பில் இணை காத்திருக்கும் அடுத்த நேயர்,
0: அடுத்த நேயரை சந்திக்கலாம். ஓகே, அதாவது இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, என் என்று சொல்லக்கூடியதும் எழுத்து என்று சொல்லக்கூடிய இது ரெண்டுமே வாழும் மக்களுக்கான கண்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதான் வந்து இதற்கான அர்த்தம்.
2: இணைப்புல ஒரு நேயர் வந்திருக்காங்க நினைக்கிறேன். யார், எங்கன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
3: அனந்த நாயகி, கொச்சடையில இருந்து.
0: ஓகே,
2: தயாரா இருக்கீங்களா?
3: தயாரா இருக்கிறோம்,
0: ரெடியா இருக்காங்க. ஓகே, உங்களுக்கான திருக்குறள், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் டாஷ் அடி சேராதார்.
3: பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார்
0: அக்திலார் வராது.
3: ஐயோ, குரலுக்கு பதில் தெரிஞ்சிச்சு. என்ன இருக்கா சொல்றீங்க?
0: பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் டாஷ் அடி சேராதார்.
4: எப்படி
5: தெரியும்?
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: That's right.
4: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
7: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
4: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
7: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.

0: நேரம் மாலை 4:16 நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: ராணி விசேஷத்து கிளம்பலையா?
5: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
4: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: நேரம் மாலை 4:16. நாம் இணைந்திருக்கின்றோம். இது வசந்தன்கோ வழங்கக்கூடிய ஆட்டக்கலம். இன்னைக்கு நம்ம ஆட்டக்கலம் என்ன விளையாடிட்டு இருக்கோம்?
7: குரலோடு விளையாடிட்டு இருக்கோம்.

0: திருக்குறளோடு விளையாடிட்டு இருக்கோம்.
1: எஸ் ஆமா, இன்றைக்கு நம்ம விளையாட திருக்குறள் சொல்றதுக்கு நீங்கள் அழைக்கலாம் 0452 என்ற மதுரையினுடைய முன்னிணைப்போடு 25 30 170 மற்றும்
0: 25 30 171 ஆகிய எண்களில்.
1: எஸ் ஆமா, நிகழ்ச்சியில அடுத்த குரல் சொல்ல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு எங்கன்னு வராங்கன்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
2: குரலோடு விளையாடு நிகழ்ச்சி சூப்பரா இருக்கு.
1: குரலோடு
2: விளையாடு வந்திருப்பது பிரகாஷ் ராஜோட சாரும் அஜிதா மேடத்துக்கும்.
1: என்ன ஒரு தடுமாற்றம்.
2: மகாத்மா காந்தி நகர்.
0: மகாத்மா காந்தி நகர்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறீங்க, கரெக்டா?
2: ஆமாப்பா.
1: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
0: பொருளும் கொஞ்சம் நீங்களே சொல்லிடுறீங்களா, கேக்க இனிமையா இருக்கும்.
2: நம்ம தோண்ட தோண்ட எந்த அளவுக்கு கிணத்துல நீர் திறக்குதோ அதே அளவுக்கு நம்ம கல்வி பயில பயில உனக்கு கல்வி அறிவு திறக்கும்.

0: வணக்கம். வணக்கம், இருக்கீங்க பேசலாம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: பாபுலால் பாலரங்கபுரம் மதுரை.
0: ரெண்டு பேர் லைன்ல இருந்து பேசுறீங்க? லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க.
1: சொல்லுங்க.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: பாபுலால் பாலரங்கபுரம் மதுரை.
0: பாபுராஜ் பாலரங்கபுரம் மதுரை. ஓகே, உங்களுக்கான திருக்குறள் சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
0: உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை. டேஷ். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை. டேஷ். என்ன வரும், என்ன வரும்? ஓகே, ட்ரை பண்ணிட்டே இருங்க.
1: தெரியல சார்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து அடுத்த நேயர் சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: மாமதர்
0: நேயர். அதே குரல். நீங்க அதே பதில் தெரியுமா? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை. டேஷ். அந்த இடத்துல என்ன வார்த்தை வரும்?
1: வேற குரல் கேட்பீங்கன்னு
0: நினைச்சேன். வேற குரல் இல்லை, நானும் உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். பட் ஆனால் அதுக்கு முதல் நேர் சொல்லாமல் போயிட்டாங்களா? அதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லிடுவீங்கன்னு நம்பினேன். நம்பிக்கை வீண் போயிடுச்சே.
3: முயற்சி பண்ணுறீங்களா?
0: உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை. டேஷ்.
1: தள்ளினும் தள்ளாமை.
3: நோக்கமும்
0: கூட அப்படிதான். நிறைய நேர்கள் நிறைய திருக்குறள் தெரிஞ்சுக்கணும், அதே போல தெரிஞ்சவங்க அதை சொல்லணும் அப்படின்றதா நம்முடைய நோக்கம் கூட. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக. வணக்கம். வணக்கம், இனிப்பு இருக்கீங்க பேசலாம். நேரம் மாலை 4:20 ஆயிட்டு இருக்கு. சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
3: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம்.
0: குரலோடு விளையாடக்கூடிய அடுத்த நேயர் இணைப்போடு.
3: வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம், நான் மதுரை மாவட்டம் குளமங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறேன்.
3: ரம்யா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: திருக்குறள் கேள்வி.
3: திருக்குறள் சொல்லிடலாமா?
4: சொல்லுங்க.
3: தோன்றின் புகழோடு தோன்றுக, டாஷ் தோன்றலின் தோன்றாமை நன்று.
4: அக்திலர் தோன்றாமை நன்று.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்
3: சூப்பர். இதற்கான பொருள் தெரியுமா உங்களுக்கு?
4: இல்ல, நான் படிச்ச குரல் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு.
0: பரவாயில்ல, நீங்க எத்தனை குரல் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எத்தனை குரல் தெரியும்? இதுக்கு முன்னாடி எல்லாம் படிப்பீங்களா? ரெகுலரா படிப்பீங்களா? திருக்குறள் படிக்கிற பழக்கம் இருக்கா?
3: உலகத்தார் முன்பாக ஒருவர் தோன்றினால் புகழோடுதான் தோன்ற வேணும். புகழ் இல்லாதவர் தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பதே நன்றுன்றத திருவள்ளுவர் வந்து ரொம்ப ரெண்டு வடியில சொல்லி இருக்காரு பாருங்க.
0: வேற லெவல். அடுத்த சந்திக்கலாம். நேர் வணக்கம். வணக்கம், யாரும் பேசுறீங்க?
3: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க பேசலாம்.
0: உங்களுக்கான திருக்குறள் யாகாவர் ஆயினும் டேஷ் காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கப்பட்டு.
4: யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால்
3: இதோ நம்ம ஆடியன்ஸ் வந்து பரத கரகோஷமும் கொடுத்துட்டாங்க. நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதாவது நிறைய கேம்ஸ் நம்ம டெய்லி விளையாடிட்டு இருக்கோம்.
3: ஆட்டக்கலம்ல பேசிஸ்ல வந்து நிறைய விளையாடிருக்கோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் இன்ஃபோர்டைன்மெண்டாவே,
0: அதே போல அறிவை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு கேம் தான் இந்த கேம். குரலோடு விளையாடு.
3: இணைப்பில் நீ அடுத்த நேயர்.
5: ஆட்டம் கருதி முதலிலக்கும் செய்வினை ஊக்கார

0: வந்திருக்கிறது யாரு?
1: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம் பட்டி மடியார் மீது விளக்கத்தை சொல்லிடுறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா.
1: பின்னர் வரவிருக்கும் வருவாயை கருதி இப்போதுள்ள மூலதனத்தை இழந்து விடக்கூடிய செயலை அறிவுடையவர்கள் செய்ய
0: மாட்டார்கள்.
2: இப்போ நம்ம விளையாட போயிடலாமா?
0: அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வருக வணக்கம். நேரம் மாலை 4:23 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. வருக வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
0: ஓகே, இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்த நேரம் சந்திக்கலாம். நேரம் மாலை 4:23 நிமிடம். வணக்கம், இணைப்பு இருக்கீங்களா, பேசலாம்.
2: குரலோடு விளையாடு தான் விளையாடி இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
0: ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம் நண்பர்களே.

0: வருக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? வணக்கம்
2: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: பானுமதி, சுப்பிரமணியபுரத்துல இருந்து பேசுறோம்.
0: ஓகே பானுமதி அம்மா, ரெடியா இருக்கீங்களா?
1: சொல்லுங்க சாமி.
0: உங்களுக்கான திருக்குறள் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் டேஷ்.
1: காத்திருக்கும்
2: அடுத்த நேயர் யாருங்கிருந்து கேட்டலாம். வருக வணக்கம். வணக்கம். நீங்களும் விளையாடணும் இந்த குரலோடு விளையாடு அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0452 என்ற மதுரை நுண்ணினைப்பை தொட்டு
0: 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில்.
3: நேரமாலை 4:29 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்கழுமை. நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்கலம். இன்றைய ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில
2: விளையாடிட்டு இருக்கோம் குரலோடு விளையாடு.
0: எஸ் நிகழ்ச்சியில் விளையாட காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர். ஓகே நிகழ்ச்சியில பங்கு பெற நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையுடைய முன்னணைப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில். வணக்கம், இணைப்பில்
7: காத்திருக்கும்
2: ஏனை சிறுமைக்கும் தத்தம் டாஷ் கட்டளைக்கல்.
0: ஈஸி ஈஸி, ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, திருப்பி ஒரு சொல்லுங்க.
2: பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் டாஷ் கட்டளைக்கல்.
7: தத்தம் தீது சட்டம் கொல் தீது வதம்.
0: இல்ல இல்ல
2: தவறே,
0: தத்தம்
7: அடுத்த நேருக்கு வழிவிடும்.
2: நன்றி நன்றி, நல்லாவே முயற்சி பண்ணுங்க. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர்.
0: அதாவது நீங்களே சொல்லுங்க அஜிதா, இதுல என்ன வரும் கரெக்டா? இத ஃபில் பண்ண என்ன வார்த்தை வரும்?
2: ஒரு நேர் தானே சந்திச்சிருக்கோம், இன்னொரு நேருக்கு வாய்ப்பு கொடுத்தா
0: எனக்கு. என்கிட்டயே ஒரு நேர் இருக்காங்க, வெயிட்டிங்ல நிக்கிறாங்க. என்ன கொஸ்டின் பதில் இருக்கு, பதில் வரல இன்னும்.
2: அடுத்த நேயர் சொல்லலன்னா நம்மளே அதுக்கு பதில் சொல்லிடுவோம்.
0: ஓகே வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: அஞ்சாமை
0: பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் டாஷ். மடமை என்பது தவறான பதில். ஓகே ட்ரை பண்ணீங்க, வாழ்த்துக்கள் பஞ்சவர்ணமா. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். நேரம் மாலை 4:31 ஆயிட்டு இருக்குது.
2: விளையாடிட்டு இருக்கோம் குரலோடு விளையாட ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
0: நீங்க இது மாதிரி பார்ட்ஸ் பண்ணிக்கீங்களா அஜிதா? திருக்குறள் நான்ருக்கீங்களா வினாடி வினா?
2: அதாவது திருப்பூர் ஒப்புவித்தல் சொல்லி போட்டியெல்லாம் நடத்துவாங்க, அது அங்க நடக்கும். குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி சாதனைகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற ட்ரெயின் நேயர் வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
8: நான் மதுரை பாலரங்கவரத்துல இருந்து உக்ரபாண்டியன் பேசுறேன்.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க உங்களுக்கான குரல் கேட்டலாமா?
8: 1330 குரல்ல ஏதோ ஒரு 10-15 கேள்விப்பட்டிருக்கேன். அந்த இது நம்மளுக்கு வந்தாக்க சொல்லிடலாம்.
0: லக்கு உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பா, உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா வந்துடும். ரெடியா? ரெடியா அஜிதா?
2: ரெடி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் டாஷ் கட்டளைக்கல்.
0: பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும்
2: தத்தம் டாஷ் கட்டளைக்கல்.
0: முதல்ல அப்படியே தெரிஞ்சு அதோடைய இதை சொல்லிருங்களேன்.
2: விளக்கம் சொல்லிடலாமா?

விளையாட்டு குரல் சொல்லிட்டு இருக்காங்க நேர்கள், ரொம்ப சூப்பரா அடுத்த நேரம் யாருங்க வராங்கன்னு பாக்கலாம்.

0: ஒருவரின் உயர்ந்த நிலைக்கு காரணமான பெருமைக்கும் தாழ்வான நிலைக்கு
1: சிறுமைக்கும் ஏனை சிறுமைக்கும் சத்தம் தருமே கட்டளைகள் இதன் பொருள்.
2: ஒருவரின்
0: உயர்ந்த நிலைக்கு காரணமான பெருமைக்கும் தாழ்வான நிலைக்கு காரணமான சிறுமைக்கும் அவரவர் செய்யும் செயல்களே காரணம்
2: அப்படின்றதா. ஓகே, நேரம் மாலை 4:33 ஆயிட்டு இருக்குது. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்களம். இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் விளையாடிட்டு
0: இருக்கோம் குரலோடு விளையாடு. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: நேர மாலை 4:37 நிமிடம் ஆயிட்டிருக்குது. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குரலோடு விளையாடு, அதாவது ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருங்க வராங்க பார்க்கலாம். வருக வணக்கம்.
1: இதுவரைக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்வரையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா சந்திரசேகர்?
1: எளிமையான கேள்வியா கேளுங்க சார்.
0: உங்களுக்கு கண்டிப்பா எளிமையான கேள்விகள் மட்டும் தான் கேட்கப்படும். ஓகே, உங்களுக்கான குரல் ரெடியா இருக்கீங்களா? தன்னைத்தான்

0: காக்கின் சினங்காக்க காவாக்காள் தன்னையே கொல்லும். லாஸ்ட் டாஷ்.
1: ரொம்ப ஈஸி. தன்னைத்தான் கொல்லும் சினம். சினம் தான் கடைசி வேர்டு.
0: முறுக்கி விட்டீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். தன்னை காக்க வேண்டும் என்றால் கோபத்தை அடக்க வேண்டும், அடக்கவில்லை என்றால் கோபம் அவனையே அழித்து விடும் அப்படின்றதுதான் அதற்கான சரியான விளக்கம். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். நன்றி நன்றி. நேரம் மாலை 4:38 ஆயிட்டு இருக்கு. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சுவாமிநாதன்.
0: சுவாமிநாதன் சார், எங்கிருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கூலி தரும். திருப்பி சொல்லுங்க ஒரு தடவை. என்ன வரும்? தெய்வத்தான் ஆகாதனினும் டாஷ் மெய்வருத்த கூலி தரும். பரவாயில்ல, ஓரளவு அந்த வார்த்தையை கரெக்டா சொல்றீங்க. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பது சூப்பர், கரெக்டா சொல்றீங்க. வாழ்த்துக்கள் ஐயா. சுவாமிநாதன் ஐயா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நேரம் மாலை 4:41 ஆயிட்டு இருக்குது. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: அப்பொருள் மெய்பொருள் காண்பதறிவு. ரொம்ப அருமை அருமை. எந்த கருத்தை யார் சொன்னாலும் அந்த கருத்தினுடைய உண்மையை காண்பதுதான் அறிவு அப்படின்றது இதற்கான கரெக்டான விளக்கம். ரொம்ப அருமை ரொம்ப அருமை ரொம்ப அருமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நேரம் மாலை 4:40 ஆயிட்டு இருக்கு.
4: ஆட்டக்களத்துல விளையாடி இருக்கும். குரலோடு விளையாடு இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
0: ஓகே, தொடர்ந்து அடுத்த நேயர் சந்திக்கலாம்.
4: வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
4: வணக்கம். இணைப்பில் இணைக்கும் நேயர்.
5: பிரகாஷ்ராஜ் ஐயாவுக்கும் உங்களுக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்மா. நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து குரல் வந்து தெரிய வந்தேன். ஓரளவுக்கு தெரியும், நீங்க கேளுங்க சொல்றேன்.
4: சரி, உங்களுக்கு வந்து ஒரு எளிமையான திருக்குறள் தான் வந்திருக்கு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்மை டேஷ் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை டேஷ் பொறுத்தல் தலை.
5: டேஷ் அப்படிங்கிற இடத்துல
0: நீங்க சரியான பதில் சொல்லணும், வார்த்தையை சொல்லணும்.
5: இன்னொருக்கு சொல்லுங்க.
4: அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை டேஷ் பொறுத்தல் தலை.
5: டேஷ்ங்கிற இடத்துல அந்த குரலை பொருத்தணும்.
0: ஆமா, ட்ரை பண்ணி பாருங்க. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேயர் சந்திக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர். வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: ராமநாதபுரம்
0: மாவட்டம். அஜித் இருக்கீங்களா? படிக்கிறீங்களா? ஸ்கூல் ஸ்டூடெண்டா நீங்க? என்ன படிக்கிறீங்க?
6: 9th.
0: ஓகே சூப்பர்.
4: இது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விளையாட்டா தான் இருக்கும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை டாஷ் பொறுத்தல் தலை.
0: மீண்டும் ஒரு முறை.
4: அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை டாஷ் பொறுத்தல் தலை.
6: சொல்லுங்க.
0: அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை
6: இகழ்வாரை பொறுத்தல் தலை.
0: சூப்பர், அருமை அருமை. எதற்கான இதை சொல்லு, விளக்கம் சொல்லுங்க அஜிதா.
4: அதாவது தன்னை தோண்டுபவர்களையும் தன்மேல் நிற்பவர்களையும் விழாவிடாமல் தாங்கிக் கொள்ளும் பூமியை போல, நம்மளை இகழ்ந்து பேசுறவங்களையும் அவங்க செய்யற செயல்களையும் பொறுத்து கொள்றது வந்து ஆக சிறந்த பண்பு அப்படின்றதா இந்த குறளோட பொருள்.
0: ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. நேரம் மாலை 4:42.

0: ஆயிற்றுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர் சந்திச்செல்லாம் வருக. வணக்கம். வணக்கம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் சந்திக்கலாம்.
1: குரலோடு விளையாட நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னணி.
0: அதாவது அஜிதா, நம்ம இன்றைக்கி விளையாடிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்குறப்ப நமக்கே ரொம்ப என்ன சந்தோஷமாக இருக்குது. ஸோ எவ்வளோ குரல் சொல்கிறோமே, அது எப்படி நம்ம நடக்கிறோமா அப்படின்னு கேட்குறப்ப தான் நமக்கு ஒரு கேள்வி.
1: அதுவும் இல்லாமல் நீங்கள் வேறு சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் எடுத்து வந்திருந்தீங்களா திருக்குறளை பற்றி, அதை கொஞ்சம் நம்ம நேயர்கள்கிட்ட சொல்லிடலாமா?
0: கண்டிப்பாக, டெஃபினட்டாக அதை பற்றி சொல்லலாம். திருக்குறளில் தமிழ் அப்படின்ற சொல்ல இதுவரை பயன்படுத்தவே கிடையாதான். ஆனால் தமிழுடைய
1: ஆகச்சிறந்த ஒரு படைப்பான திருக்குறள்ல தமிழ்ன்ற வார்த்தை இல்லை.
0: இல்லை, இதில் எத்தனை எழுத்துக்கள், மொத்த எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,194 எழுத்துக்கள். அதில் தமிழ் எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்கள் இதில் இடம்பெறவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 எழுத்துக்கள் இதில் வந்து இடம்பெறவே கிடையாது. திருக்குறளில் இடம்பெற்ற ரெண்டு மலர்கள், எந்த மலர்கள் அப்படின்னா அனிச்சம் மற்றும் இன்னொரு மலர் பேர் குவளை. இந்த ரெண்டு, அதாவது பாட்டு கூட இருக்குது பார்த்தீங்கன்னா அனிச்சப்பூவே, அதே போல் அதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு பழம் வந்து அது இடம்பெற்றக்கூடிய பழத்தினுடைய பேர் வந்து நெருஞ்சி பழம்.
1: நெருஞ்சி பழம், ஆமாம், நெருஞ்சி முள் கேள்விப்பட்டிருக்கோம்.
0: நெருஞ்சி பழம் வந்து இந்த திருக்குறளில் இடம்பெற்றக்கூடிய ஒரு பழம். அதே போல் திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே ஒரு விதை என்னென்னா குன்றிமணி அப்படின்ற ஒரு விதை வந்து அதில் இடம்பெற்றிருக்குது.
1: ஆக்சுவலாக குன்றிமணியை நீங்கள் வேறு எங்கே பார்த்துருக்கீங்க?
0: இல்லை பார்த்தது இல்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
1: நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பிள்ளையார் செய்வாங்க இல்லையா?
0: ஆமாம், அதுக்கு கண்ணு வைப்பாங்க,
1: அது பேர் தான் வந்து குன்றிமணி அப்படின்றத சொல்லுவாங்க.
0: சூப்பர். அந்த கருப்பு சிவப்பு ரெண்டு கலந்த மாதிரி,
1: அது பேர் தான் குன்றிமணி.
0: ஓகே. அதே போல் திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே ஒரு உயிர் எழுத்து அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா அவு. அவ் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தப்படவில்லை. ஓகே, இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் தகவல் கேட்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
4: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
3: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: உங்களுக்கான திருக்குறள், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் டேஷ் யான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் டேஷ்
6: யான்.
0: சூப்பர் குரல். நம்ம தமிழகத்தில் கூட ஃபேமஸா இருக்கு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற வார்த்தை கூட. ஆமா,
6: இல்ல நாங்க TNPSC ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் நாங்க படிச்சிருக்கோம்.
0: ஓகே,
6: அப்பாயின்மென்ட் ஆகி 8 வருஷம் ஆச்சு, அதாவது டெஸ்ட் போடுறதால மறந்து.
0: ஓகே ஓகே, ட்ரை பண்றதுக்காக தான் இந்த க்வெஸ்சன். உங்களை வந்து கஷ்டப்படுத்த கூடாதுன்னு கிடையாது, ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான்.
6: பரவாயில்ல பரவாயில்ல, இப்படிப்பட்ட குரல் தெரிஞ்சு நாங்க தெரிஞ்சுக்கோ, மறந்தது கூட ஞாபகப்படுத்திக்கலாம்.
0: கண்டிப்பா, பிறப்பினால் அனைவரும் சமம், செய்யும் தொழில காட்டுகிற திறமையில் மட்டுமே வேறுபாடு காண முடியும் அப்படின்றத அழகான இந்த வரிகள் சொல்லப்பட்டிருக்கு.
1: சரி, நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்களா, உங்க பேர் சொல்லவே இல்லையே, உங்க பேர் என்ன?
0: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதே போலதான். ஓகே, அடுத்த நேயர் சந்திக்கலாம். வருக வணக்கம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: கொஞ்சம் உங்க வானொலியோட ஒலி அளவு கம்மி பண்ணிக்கலாமா, எதிரொலியா கேக்குது.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு அதே திருக்குறள் தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் டேஷ் யான். செய்தொழில், அதுக்கிடையில் என்ன வார்த்தை வரும், அதுக்கப்புறம் யான். என்னாச்சுமா, இருக்கீங்களா இணைப்புல, ஓடிட்டீங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதாவது என்னன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமை யான், அதான் வந்து சரியான வார்த்தை. வேற்றுமை அப்படின்ற வார்த்தை இந்த இடத்துல வரும்.

0: நேரம் மாலை 4:47 ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார் இணைப்பில் இருக்கீங்க?
1: ராஜம், ராஜம் திருப்பாலையில இருந்து.
2: உங்களுக்கான குரல் கேட்டலாமா?
1: கேட்கலாங்க.
2: கற்றதனால் ஆய பயணன்கொள் - நற்றான் தொழார் எனின்.
1: வாளறிவன் அப்படிங்கிற வார்த்தை. கற்றதனால் ஆய பயன் எண்கொள் வாளறிவன் நற்றால் தொழார்
0: எனின். விளக்கமும் சொல்லுங்க நினைக்கிறேன் நானு. கண்டிப்பா அதற்கான விளக்கம் தெரியுமா?
1: விளக்கம் கொஞ்சம் சொல்லலாம்.
0: ட்ரை பண்ண.
1: கடவுள் எல்லா அறிவுக்கும் தலையாய இறைவனோட திருவடிய தொழாட்ட என்ன பயன் இருக்கு அப்படிங்கிறது.
0: ஓகே,
1: சரியாவே
0: சொல்லிடலாம்.
2: அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இணைப்பில் இணைய காத்திருக்கும். அடுத்த நேர சந்திச்சலாம். வருக வணக்கம்.
0: பேர்
2: ஒரு முறை சொல்லுங்கய்யா.
0: வாழ்த்துக்கள் ஐயா. தொடர்ந்து அடுத்த நேயர் சந்திக்கலாம். நேரம் மாலை 4:49 ஆயிட்டு இருக்கு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க?
0: வணக்கம்.
2: அடுத்த நேரம் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தாலும் நீங்க கேட்டிருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ரமேஷ் FM 100.9 ஆட்டக்களத்தில் இன்னைக்கு விளையாடி இருக்கோம் குரலோடு விளையாடு.

0: தமிழும் தமிழரின் பெருமை பேசும் விளையாட்டாக விளையாடி இருக்கோம். குரலோடு விளையாட ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைய ஆட்டக்களத்தில் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? விஜயராஜ் ரெடி இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான திருக்குறள் அடக்கம் அமரருள் ஒய்க்கும் டேஷ் ஆறிருள் ஒய்த்துவிடும். அடக்கம் அமரருள் ஒய்க்கும் டேஷ் ஆறிருள் ஒய்த்துவிடும். ஓகே, வழிவிடுங்க. நன்றி. நேர மாலை 4:53 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சோ சண்முக சுந்தரம், மணிநகரம்ல இருந்து பேசுறீங்க, ரைட்டா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
0: உங்களுக்கான குரல் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே டேஷ் களைவதாம் நட்பு. அதற்கான பொருளும் சொல்லிடலாமா?
2: ஆடை வந்து ஏதாவது கலைஞ்சு போச்சுன்னா நம்ம கை வந்து எப்படி வந்து அதை பிடிச்சு நிறுத்தமோ அதே மாதிரி ஒரு நண்பனுக்கு வந்து ஒரு உதவி
0: தேவைப்பட்டது. நிறைவான நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? அடக்கம் அமரருள் ஒய்க்கும் டேஷ் ஆறிருள் ஒய்த்துவிடும். வாழ்த்துக்கள். நேரம் மாலை 4:55 நிமிடம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 25 நேரத்தில் நம்ம சந்திச்சு போகணும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கான விளையாட்டு. ஹவ் யூ ஃபீல் அஜிதா?
0: அதாவது மொதல் ஆரம்பிக்கும் போது எனக்கும் ஒரு பயமும் பதட்டமும் இருந்துச்சு. ஏன்னா தமிழரோட பெருமை சொல்ற திருக்குறளை வைத்து நம்ம இன்னைக்கு விளையாட்டு.
1: எத்தனை நேரம் வர போறாங்க என்னன்னு யோசிச்சோம். ஆஸ் யூஷுவல் விட இன்னைக்கு எக்ஸஸாக வந்துருக்காங்க.
0: 25 கிட்டத்தட்ட குவார்ட்டர் செஞ்சுரி போட்டிருக்கோம் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில அப்படின்னு.
1: சில்வர் ஜூப்ளி.
0: ஆமா, சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நிகழ்ச்சி எங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரியே நேர்களான உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்.
1: நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நேர்கள் நீங்க எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி
0: நிலைய இயக்குனர் காற்றல் விரியும் கடிதமலர்கள் பகுதி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் சின்ன சக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு.
1: உலக ஆசைகளை விடுத்து ஒருவர் வாழ விரும்பினால் அவர் இறைவன் அடியை விடாமல் பற்றிக்கொள்ள வேண்டும் என்ற குரல் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நாங்கள் பிரகாஷ்ராஜ்
0: மற்றும் அஜிதா. நன்றி நேர்களே.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 70 லட்சம் கோடி ரூபாய் நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா ஈர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் காரணமாக உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை காக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். உடல் நலனையும் மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி மற்றும் மீனாட்சி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ, சுமதி சிவன் மற்றும் சிவராஜன் சோலைமலை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. வேலைவாய்ப்பு திருவிழா. பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக வழங்கும் நிகழ்வு. மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியிலிருந்து சிறப்பு நிரலை.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். 103.3 மதுரை பண்பலை நேயர்கள் மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா ஈவெண்ட் அது வந்து நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சோம்னா, பாரத பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் வழங்கவிருக்கிறார். இந்த நிகழ்வு இன்னும் சிறிது நேரத்தில் புதுடெல்லியில் உள்ள விஜ்ஞான் பவனில் நடைபெற இருக்கிறது. இப்போதைக்கு நாம மதுரையில இந்த திட்டம் இப்ப நிகழவிருக்கிறது. எங்க நடக்கிறது பார்த்தோம்னா, அருமையான ஒரு மாலை வேலை, இன்னும் சிறிது நேரத்தில் மழை வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பார்த்தோம்னா நாம இருக்கக்கூடிய இடம் வந்து மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தியாகராஜர் பொறியியல் கல்லூரி. அங்கதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். அங்க பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய கே ஆடிட்டோரியத்துல அந்த நிகழ்வு நடக்குது. ஏராளமான, அதாவது இந்த திட்டம் என்ன அப்படிங்கறது முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். பிரதமரோட வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் முதல் முறையாக வேலையில சேர்ந்தவர்கள் வேலை வழங்குனர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லியில் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். இந்த இதனை வந்து 200 இடங்களில் மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகைகள் வழங்கப்பட இருக்கின்றன. நேரடி பலன் பரிமாற்றத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய இந்த ஊக்கத்தொகை 15 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்பை வழங்க ஆதரவளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பயனாளிகள் கிட்டத்தட்ட 15 லட்சத்திற்கு மேல வந்து உங்களுக்கு வந்து பயன் கிடைக்கும் அப்படிங்கறது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு எங்க நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாட்டுல சென்னை, கோயம்புத்தூர், வேலூர், திருவள்ளூர், திருப்பூர், சேலம், கிருஷ்ணகிரி, திருச்சி, மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, நாகர்கோவில் மற்றும் புதுச்சேரி இந்த இடங்கள்ல நடைபெறுகிறது. வேலைவாய்ப்பு பெற்றவர்கள் கிட்டத்தட்ட 60,000 பேர், சுமார் 36 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகை பெற உள்ளனர். மேலும் சுமார் 4,000 வேலை வழங்குனர்களுக்கு 125 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. சரி, பிரதமரோட வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் முதல் முறையாக பணியில் சேர்ந்த பணியாளர்கள், வேலையில சேர்ந்த அந்த ஒர்க்கத்திற்காங்கல்ல, அதுல 15,000 ரூபாய் வரைக்கும் ஊக்கத்தொகை பெற உரிமை உடையவர்கள் ஆவார்கள். அதே வேளையில கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நிறுவனங்கள் கூடுதல் பணியாளர் ஒவ்வொருவருக்கும் மாதம் 1,000க்கு 3,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை பெற முடியும். இதன் மூலம் அதிக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதோடு சமூக பாதுகாப்பும் விரிவாக்கம் செய்யப்படுகிறது என்பதுதான் உண்மை. இன்னைக்கு தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில சற்று முன்பாக சுமார் 4:15 அளவில் நிகழ்வுகள் வந்து அரங்கேறியது. குத்துவிளக்கு, தமிழ் தாய் வாழ்த்துடன் அருமையாக நிகழ்வு தொடங்கியது. இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா, ரீஜினல் PF கமிஷனர் திரு கே சிசுபாலன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கியிருந்தார்கள். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழ் செல்வன் ஜாயின் டைரக்டர், அவங்க அதாவது அவங்க ஏன்னு கேட்டீங்க, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அவங்க வந்து வாழ்த்துறை வழங்கியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா, மதுரை தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அங்கிருந்து அவங்க திரு என் ஜெகதீசன் சார் அவங்க நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. மடிசியாவிலிருந்து வி செந்தில்குமார் டெய்லர் அவர்களும் இதுல கலந்துருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்துல மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லியில் நடக்கக்கூடிய விஜ்ஞான் பவன்ல நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுல வந்து இந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை வந்து தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். அவரு பாரத பிரதமர் அவர்களின் பேச்சு சிறப்புரை அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நாம மீண்டும் நிகழ்ச்சியில வந்து இணைவோம். நேயர்களே, மீண்டும் நிகழ்ச்சி இணைவோம்.

0: நேர்களை நாம் இதுவரை கேட்டோம். பிரதமரின் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடி காட்சியாக.
1: தலைப்புச் செய்திகள். இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்தியாவுடன் வர்த்தகம் புரிய அனைத்து நாடுகளும் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் நன்மைக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014 1,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2014 46,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் கூறினார். இது கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின் 3 வருடாந்திர மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் சேவை திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 38 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 33 நாடுகளின் உயரிய விருதுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவரது தலைமை பண்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் அவர் கூறியுள்ளார். 70,00,000 கோடிக்கும் கூடுதலான நேரடி அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 100 மேற்பட்ட நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு இந்த மண்டலங்கள் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு முந்தைய திமுக ஆட்சி போலவே தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செய்வது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தாவேக வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அஇஅதிமுகவும் சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதை வன்மையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலை தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் தாவேக அரசுக்கு இல்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை

0: 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: சர்வதேச யோகா தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ளதையொட்டி சேலத்தில் 1000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. உடலை இலகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சியில் இவர்கள் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் புத்துணர்வாக்கும் யோகாசனத்தை அனைவரும் நாள் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நடப்பாண்டு சர்வதேச யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற பொருண்மையில் கொண்டாடப்படுகிறது. இதன் அடிப்படையில் சேலத்தில் 1000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஒன்று திரண்டு யோகாசனங்களை செய்து அசத்தினர். உடலை இலகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை இயற்கை மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் செய்து காட்டினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: மன அழுத்தத்தை போக்க யோகா பயிற்சி பெரும் உதவிகரமாக உள்ளது என்று இதில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர்.
3: ஸோ யோகா பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸிங் ஆசனா, ரிலாக்ஸிங் டெக்னிக், பிரணாயமா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ மைண்டை காம்ஃபுல்லாக சூத்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம யோகா பண்ணுறதுனால நிறைய ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கலாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால யோகா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம்.
4: யோகாங்கிறது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இல்லை, ஆல் த ஏஜ் பீப்புள்ஸ் வந்து நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது பண்ணுறது மூலயமா பாடி அண்ட் மைண்டில் நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்குது.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
5: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தமிழக பகுதிகள் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு.
1: மாவட்ட செய்திகள். பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சி முகாமில் 5000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டுதல் தொடர்பான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி தொடர்பான பயிற்சி தாட்கோ மூலம் வழங்கப்பட உள்ளதாகவும், விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்யுமாறும் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது கணக்கில் வராத 231,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிங்கப்பெண் அதிரடி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இடி மின்னல் தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். சென்னை ஜோத்பூர் இடையே சிறப்பு ரயில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் இறுதி வரை செவ்வாய்க்கிழமைதோறும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியின் சுல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் சேஜல் காம்ப்ளே தங்கப்பதக்கத்தையும் ஹிமான்ஷி வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். வன்ஷிகா சௌத்ரி, நவ்யா சான்ஸ்கிரிட்டா பானா ஆகியோரை கொண்ட இந்திய அணி மகளிர் குழு பிரிவிலும் தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் 50 மீட்டர் பிரிவில் பிராச்சி கெய்க்வாட் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். ஆடவர் 25 மற்றும் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெண்கலப்பதக்கம் கிடைத்தது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி, மீனாட்சி ஹூடா மற்றும் நிக்கில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் பிராச்சி சீன தைப்பேயின் ஊ ஷியை வென்றார். மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹூடா கஜகஸ்தானின் ஆலுவா பால்கிகோவாவை வென்றார். ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது.

பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இன்னைக்கு கேட்கலாம். பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஊக்கத்தொகை வழங்கிய நிகழ்வின் தொடர்ச்சியாக மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியிலிருந்து சிறப்பு நேரலை கேட்க இருக்கின்றோம். வாருங்கள் நேர்களே, கல்லூரி வளாகத்திற்கு அழைத்துச் செல்கின்றோம்.
2: நேர்களே, பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஷ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் ஊக்கத்தொகை வழங்குதல் நிகழ்வுல இன்றைக்கு நம்ம திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில நேரலை நிகழ்ச்சியில நம்ம மதுரை ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz மூலமாக நேரலை நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் நம்ம பாரத பிரதமர் பேசிய உரையாடல் கேட்டோம். அதனைத் தொடர்ந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்த பயனாளிகள்கிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
3: என் பெயர் முகமது காதர். நான் மாதிரி மதுரை அப்ரஜித்தால இருந்து ஒர்க் பண்றேன். இப்போ இந்த ஸ்கீம் படி பார்த்தோம்னா, இப்ப எங்களை மாதிரி ஃப்ரெஷர்ஸ் வந்து புதுசா ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஓகே, நமக்கு இப்ப ஜாயின் ஆகி கம்பெனி ஏதோ பிடிக்காம இருக்கலாம், ஆனாலும் நம்ம வெளியே போவோம் அப்படிலாம் தோணும். பட் நம்ம இந்த ஸ்கீம் மூலியமா வந்து 6 months மேண்டட்டரியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றதுனால, ஓகே நம்ம 6 months இருப்போம், ஏன்னா நமக்கு ஒரு அமௌண்ட் வருது அப்படின்ற மாதிரி தோணும். சரி, 6 months இருந்துட்டோம் அப்படின்னா இன்னொரு 6 months இருப்போம், இன்னொரு ஒரு அமௌண்ட் வருமே அப்படின்னு இருக்கலாம்னு தோணும். ஸோ அதனால இது ஒரு 1 year நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், பிளஸ் அது போக பெனிஃபிட்டும் கிடைக்கும், நம்ம சைடும் கிடைக்கும், எம்ப்ளாயர் சைடும் கிடைக்கும். ஸோ அவங்க சைடும் வந்து எம்ப்ளாயிஸ் நியூ எம்ப்ளாயிஸ் தான் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைக்குது. ஸோ இதே மாதிரி வந்து அடுத்த வருஷத்துக்கு ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்.
2: சரி, ரொம்ப சிறப்பு. அவருடைய சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டாங்க. கிட்டத்தட்ட சென்ற வருடம், அதாவது 1/8/2025 தொடங்கிய இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்த மற்றொரு பயனாளிகிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: பேர் சொல்லி அறிமுகம்.
4: அலெக்சாண்டர், எஸ்பிகே ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வேலை பாக்குறேன், விருந்த டிஸ்ட்ரிக்ட் அருப்புக்கோட்டையில இருந்து வரோம். இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். பிஎஸ் இதோட சேர்த்து ஊக்கத்தொகையை சேர்ந்து வர்றது நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடு கட்ட, ஜுவல் வாங்க, இந்த மாதிரி இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
2: ரொம்ப நன்றி, அழகாவே சொன்னாங்க. அதாவது இதுல பயனாளிகள் மட்டும் கிடையாது, வேலை வழங்குனர்களுக்கும் வந்து ஊக்கத்தொகை வழங்கப்படுது. அதான் இந்த திட்டத்தோட சிறப்புன்னு சொல்லலாம். அடுத்ததா ஒரு பயனாளி இந்த திட்டத்தின் மூலம் பயன் பெற்றோர் அப்படின்னு சொல்லலாம், அவங்க கிட்ட பேசிடலாம். உங்களை பத்தி நீங்க வேலை பாக்குறீங்க, தகவல்கள் சொல்லுங்க.
5: என் பேர் நவீன்குமார், நான் எஸ்பிகே பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அருப்புக்கோட்டையில ஒர்க் பண்றேன். இப்ப எங்க ஸ்கூல்ல இருந்து 3 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புனாங்க. ஃபர்ஸ்ட் எங்க அனுப்புனதுக்கு வந்து எங்க ஸ்கூல் நிர்வாகத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்களை செலக்ட் பண்ணதுக்கு மீட்டிங் வந்தோம், நல்லா பேசினதுனால நல்லா பேசினாங்க. இந்த திட்டத்தின் மூலமா 6000 வந்து நம்மளுக்கு லைஃப்ல வந்துட்டு நல்லபடியா யூஸ் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கு.
2: ரொம்ப அழகாவே சொல்லிட்டாங்க. நிறைவா ஒருத்தர் அவங்க கிட்டயுமே பேசிடலாமே. வணக்கம் மேம். நான் என்னோட பேர் வந்து சுஜிதா சார்மதி. நான் ஒரு டீச்சரா ஒர்க் பண்றேன், அருப்புக்கோட்டை எஸ்பி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் டீச்சரா ஒர்க் பண்ணிருக்கேன். 3 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எங்க ஸ்கூல்ல இருந்து எங்களை ஸ்டார்ட் பண்ணி அனுப்புனது எங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறோம். இப்ப இது மூலமா எங்களுக்கு பிரைமரி நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அமௌண்ட் கிடைக்கிறது வந்து எங்களுக்கு லைஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது வந்து ரொம்ப தேங்க்யூ மேம். நன்றி நன்றி. மிக அழகா சொன்னாங்க. அதாவது இந்த திட்டத்தின் கீழே பயனாளிகளும் இருக்கிறாங்க, அதாவது வேலை வழங்குனர்களுக்கும் உதவித்தொகை வந்து வழங்கப்படுது. அதனால இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுவது அதிகமாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அம்பிகா நிறைவா சொல்ல விரும்புறாங்க, அவங்ககிட்ட கொடுக்குறேன்.
6: ஆமாம் நேர்களே, கிட்டத்தட்ட இந்த நேரலை நிகழ்வானது இறுதி நேரம்

0: பண்புலைக்கு நாம இன்னைக்கு வந்திருக்கோம். அதாவது அழகான ஒரு மாலை நேரம், அதே சமயத்துல நம்ம மதுரை பண்புலையில தொடர்ந்து நிறைய திருவிழாக்களை ஒளிபரப்பு, அதாவது நேரலை நிகழ்ச்சிகள்ல நம்ம ஒளிபரப்பு செய்வோம். அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட இது மனிதர்களுக்கான, அதாவது வேலையில ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் அந்த தொழிலாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்குமான ஊக்கத்தொகை நிகழ்வுகள்ல இன்றைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக நம்ம பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா திட்டத்தின் கீழே மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால ஊக்கத்தொகை வழங்குதல் நிகழ்வானது வெகு சிறப்பாக காணொலி வாயிலாக நடைபெற்றது. இந்த இங்க இருக்கக்கூடிய அத்தனை பயனாளிகளும் பயனடைஞ்சிருப்பாங்க. அதே சமயத்துல இந்த நிகழ்வின் மூலமாக நம்மளுடைய நேரில் நம்ம நேயர்களாகிய உங்களுக்கும் இந்த தகவல் அத்தனையும் சென்று சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலையம் வளாகத்திலிருந்து நிலையம் திரும்புகிறோம். நேயர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது அம்பிகா,
1: டயனா,
2: செந்தில் முருகன்
0: மற்றும் எஸ் எம் முத்துகிருஷ்ணன் மற்றும் இவர்களுடன் என் வி சதீஷ்குமார் சார். நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை 6:56 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்த நிகழ்ச்சியை விளம்பர காத்துட்டே இருக்கு அந்தி பூக்கள். அதற்கு முன்பாக கேட்டுவிடலாம் சிறிய விளம்பர இடைவேளை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: നിങ്ങൾക്കറിയാമോ, ലോകത്തിലെ പല വികസിത രാജ്യങ്ങളിലും സൗജന്യ ആരോഗ്യ പരിരക്ഷ ഇന്നും ഒരു സ്വപ്നമാണ്. എന്നാൽ ഇന്ത്യയിൽ അത് ഓരോ പൗരന്റെയും അവകാശമാണ്. ആയുഷ്മാൻ ഭാരത് പദ്ധതിയിലൂടെ 60 കോടിയിലധികം പേർക്ക് 5 ലക്ഷം രൂപ വരെയുള്ള സൗജന്യ ചികിത്സ നൽകുന്നു. ഒപ്പം 19,000-ത്തിലധികം ജനൌഷധി കേന്ദ്രങ്ങൾ വഴി 90% വരെ വിലക്കുറവിൽ മരുന്നുകൾ.
5: बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
4: 12 വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും

0: நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: നിങ്ങൾക്കറിയാമോ, ലോകത്തിലെ പല വികസിത രാജ്യങ്ങളിലും സൗജന്യ ആരോഗ്യ പരിരക്ഷ ഇന്നും ഒരു സ്വപ്നമാണ്. എന്നാൽ ഇന്ത്യയിൽ അത് ഓരോ പൗരന്റെയും അവകാശമാണ്. ആയുഷ്മാൻ ഭാരത് പദ്ധതിയിലൂടെ 60 കോടിയിലധികം പേർക്ക് 5 ലക്ഷം രൂപ വരെയുള്ള സൗജന്യ ചികിത്സ നൽകുന്നു. ഒപ്പം 19,000-ത്തിലധികം ജനൌഷധി കേന്ദ്രങ്ങൾ വഴി 90% വരെ വിലക്കുറവിൽ മരുന്നുകൾ.
2: बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
1: 12 വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും.
0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
3: நேரம் 7 மணி ஆயிட்டு இருக்க இந்த நேரத்தில் நீங்க கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததால் இங்க கேட்டு ரசிக்கிறதுக்காக 2 பாடல் வந்துட்டே இருக்கு. முதலாவது பாடல் கேட்டலாம், புதுக்கோட்டையில் இருந்த சரவணன் படத்துல இருந்து.

0: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: தொடர்வது மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள். இவை இரண்டும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
1: திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் மக்கள் அதிக அளவில் வசித்து வரும் வாணியம்பாடியில் பிரதம மந்திரி சிறுபான்மையினர் மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 6 தளங்களுடன் கூடிய நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனை கட்டப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. புதிதாக கட்டப்பட்டு தற்போது செயல்பட்டு வரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது நோயாளர் பதிவு மையம், புறநோயாளர் பிரிவு, மருந்தகம் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சை பிரிவுகளில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் சுகாதார அடையாள அட்டை கட்டாயமாக கொண்டு வந்து அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்த வேண்டும் என்றும், ஒவ்வொரு வருகையின் போதும் நோயாளர் பதிவுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தொடர்ந்து தலைமை மருத்துவர் அறை, பல் சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு, குழந்தைகள் பிரிவு, தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையின் தூய்மை பராமரிப்பு, குடிநீர், மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் குறையின்றி வழங்கப்பட வேண்டும் என அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். ஆய்வின் போது அரசு மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர் சிவகுமார், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் உடனிருந்தனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி திருப்பத்தூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் மாவட்ட நீதிபதி தலைமையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 5 தனித்தனி குழுக்களாக செயல்பட்ட நிலையில் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்த மோட்டார் வாகன விபத்து வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், வங்கி வாராக்கடன் வழக்குகள், அசல் வழக்கு, குற்றவியல் வழக்குகள், தொழிலாளர் நல வழக்குகள் மற்றும் காசோலை வழக்குகள் என மொத்தமாக 2065 வழக்குகள் கோப்பிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதில் 1373 வழக்குகளுக்கு சமரச முறையில் உடன்பாடு எட்டப்பட்டு வழக்காடிகளுக்கு தீர்வு தொகையாக 9,01,25,000 ரூபாய் வழங்க வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. குடும்ப நல வழக்குகளில் கருத்து வேறுபாடு காரணமாக பல வருடங்களாக பிரிந்து இருந்த தம்பதிகள் சேர்த்து வைக்கப்பட்டு 3 வழக்குகளில் சமரசம் தீர்வு எட்டப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் ஆயுதப்படை மைதானத்தில் காவல்துறையினர் சட்டவிரோதமாக கூடும் கூட்டத்தை கலைப்பதற்கான மாப் ஆபரேஷன் பேரட் ஒத்திகை பயிற்சி திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகரே முன்னிலையில் நடைபெற்றது. இப்பயிற்சியின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சட்டம் மற்றும் ஒழுங்கு பணிகளின் போது ஏற்படும் கலவரங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் சூழ்நிலைகளில் காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும், கூட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், பாதுகாப்பு உபகரணங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பன குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். மேலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அசாதாரண சூழ்நிலைகளை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில் காவல்துறையினர் தங்களது திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், பணியின் போது அதிக கவனத்துடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கட்டேரி ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய உருது தொடக்கப்பள்ளியில் 15வது மத்திய நிதிக்குழு மானியம் கிராம ஊராட்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 3,68,000 மதிப்பீட்டில் கழிப்பறை அமைக்கும் பணியையும், 14வது மத்திய நிதிக்குழு மானியம் சேமிப்பு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 18,80,000 மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணியையும் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பெரிய மோட்டூர் ஊராட்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ரூபாய் 72,50,000

0: 22,000 மதிப்பீட்டில் 4 வகுப்பறைகள் கட்டிடம் கட்டும் பணியையும் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி வளாகத்தில் மரக்கன்று நடவு செய்தார். மேலும் முதல்வரின் கிராமசாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 37,98,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பெரிய மோட்டூர் முதல் தத்திவட்டம் வரை 850 மீட்டருக்கு சாலை அமைக்கும் பணி என ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் ரூபாய் 1,33,00,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது நடைபெற்று வரும் அனைத்து வளர்ச்சி திட்ட பணிகளும் தரமாகவும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்து அவர் பேசினார். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இளையோர் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். தமிழகத்தின் திண்டுக்கல்லில் உள்ள காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சியின் நேரலையில் பங்கேற்ற மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி திரு கண்ணதாசன் இந்த திட்டத்தின் கீழ் 2 விதமான ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்த ஸ்கீமில் வந்து 2 விதமான ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. நிறுவனத்திற்கும் கொடுக்குறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்குறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள் முதல் முறையாக பணியில் சேர்ந்து PF மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய 1 மாதமான PF சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும்.
2: இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இதன் கீழ் பயனடைந்த தொண்டு நிறுவன அதிகாரி ஆன்சி கூறினார்.
4: இன்று பிரதம மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் மூலமா எங்களுடைய தொண்டு நிறுவனம் அடைந்திருக்கிற சாதனையை பற்றியும் எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 583,778 ரூபாய் கொடுத்து இது எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊக்கத்தொகை மூலமாக நாங்கள் பல இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்காகவும் தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு பயனை அடையவும் இந்த திட்டம் எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. இந்த திட்டத்தை உருவாக்கிய மத்திய அரசிற்கு எங்கள் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2: நாடு முழுவதும் சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று பட்னாவில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பீகார் மாநிலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். பீகார் அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மேகாலயாவில் விளையும் இஞ்சி ரகங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் மிகப்பெரிய வாசனைப் பொருட்கள் பதப்படுத்தும் நிலையத்தை ரிபோய் மாவட்டத்தில் உள்ள பாய்வம்போங்கில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். 32 கோடி ரூபாய்

செலவில் இந்த நிலையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வருடத்திற்கு 10,000 மெட்ரிக் டன் வாசனை பொருட்களை பதப்படுத்தும் திறன் கொண்டது இந்த நிலையம் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். ஜார்க்கண்டில் மின் விநியோகத்தில் ஏற்படும் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் மின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் 20,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்க உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நகர்ப்புற பகுதிகளில் ஸ்மார்ட் மின் மீட்டர் பொருத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆய்வின் போது அமைச்சர் கேட்டறிந்தார். சர்வதேச யோகா தினமான நாளை மறுநாள் இந்திய விமானப்படை சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு

நகர்ப்புற பகுதிகளில் ஸ்மார்ட் மின் மீட்டர் பொருத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆய்வின் போது அமைச்சர் கேட்டறிந்தார். சர்வதேச யோகா தினமான நாளை மறுநாள் இந்திய விமானப்படை சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லே தொடங்கி கார் நிக்கோபார் தீவுகள் வரை யோகா நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக விமானப்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விமானப்படை அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், மாணவர்கள் மற்றும் தேசிய மாணவர் படையினர் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இணைந்து இதனை தொடங்கி வைத்தனர். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த கண்காட்சியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இந்த சட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக காவல்துறை, நீதிமன்றம் மற்றும் இதர தொடர்புடைய அலுவலகங்களின் செயல்பாடுகள் குறித்த விளக்கமும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு விஜயுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அசோகா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஆளும் தாவேக அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் லாபத்திற்காக காங்கிரஸ் இத்தகைய நிலைப்பாட்டை மேற்கொள்வதாகவும் திரு அசோகா குற்றம் சாட்டியுள்ளார். கேரளத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிப்பதற்கான அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. காவல் நிலையங்கள் தோறும் கூடுதலாக பெண் காவல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் பெண்கள் மற்றும் கைக்குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சஹா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையம் இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கோமதி மாவட்டத்திற்குட்பட்ட உதய்பூரில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் மாணிக் சஹா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் அமைதியை பராமரிப்பதற்காக பல்வேறு சமுதாயத்தினருடன் பேச்சுகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சன் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுகள் மூலமே தீர்வு காண முடியும் என்று குறிப்பிட்டார். ஜார்க்கண்டில் இடி மின்னல் தாக்கியதில் 8 பேர் உயிரிழந்தனர். ராம்கர், பலாமோ, லோஹர்தாகா, கோடா மற்றும் மேற்கு சிங்பூம் மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மோசமான வானிலை ஏற்படும் நேரங்களில் பொதுமக்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான், கத்தார் மற்றும் பாகிஸ்தான் இந்த பேச்சுகளில் பங்கேற்க இருந்ததாகவும் சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த பேச்சுகளை சுவிட்சர்லாந்தில் நடத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரானுடனான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம் குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். மீண்டும் தலைப்பு

செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரில் இதுவரை கேட்டீர்கள் ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 டெய்லி அப்டேட்ஸ். டெய்லி அஞ்சலாக இனி கேட்கலாம் பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இதோ எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து.

7:45 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். பாடல் ஒலிக்கின்றது வினை தாண்டி வருவாய் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:56. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நாம் இதுவரை இணைந்திருந்தோம் பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி நிறைவான கானமா இதோ டேவிட் திரைப்படத்திலிருந்து

0: நேர்களை கேட்கலாம் செய்தி அறிக்கை. சென்னஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்து அவர் பேசினார். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இளையோர் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014 1,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2014 46,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் கூறினார். இது கடந்த நிதியாண்டில் 1,78,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின் 3 நாள் வருடாந்திர மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் சேவை திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 38 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 33 நாடுகளின் உயரிய விருதுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவரது தலைமை பண்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் அவர் கூறியுள்ளார். 70 லட்சம் கோடிக்கும் கூடுதலான நேரடி அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு இந்த மண்டலங்கள் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு முந்தைய திமுக ஆட்சி போலவே தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செய்வது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தவேக வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அஇஅதிமுகவும் சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதை வன்மையாக கண்டித்துள்ளது. இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலை தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் தவேக அரசுக்கு இல்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம்குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது.

34 நாடுகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் பவானி தேவி தலைமையிலான 24 பேர் கொண்ட இந்திய அணி இப்போட்டியில் பங்கேற்றுள்ளது. ஜெர்மனியின் சூலில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேச அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னணி தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் உங்க கூட எல்லாம் பேச காத்துட்டு இருக்கேன். நான் அஜிதா. குழந்தைகளோட வருகைக்காக காத்துட்டு இருக்க இந்த நேரத்துல பாடல் கேட்டலாம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துல இருந்து.

நேரம் 8:11 ஆக போற இந்த நேரத்துல நீங்க டியூன் பண்ணிருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது குட்டி சிட்டிஸின் விருப்ப நிகழ்ச்சியாக பட்டாம்பூச்சிகள். அடுத்ததா குழந்தைகள் கேட்டு என்ஜாய் பண்றதுக்காகவே பாடல் வந்துட்டே இருக்கு, வீர சிவாஜி படத்துல இருந்து.

வெளியே குட்டி குட்டியா மழை துளிகள் அழகா தூறிட்டு இருக்கு. இங்க மனதை வருடும் இசையை வளம் வந்துட்டு இருக்கு. பட்டாம்பூச்சிகள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மனதுக்கு இனிமையான இசையாய் அடுத்ததா ஒழிக்க வரும் பாடல் அபியும் நானும் படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டுட்டு இருந்தது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். அஜிதா, நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30, 20:00.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

0: இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் சாத்வீக குணமுடைய விதுரர் சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் டி மகேஸ்வரி அவர்கள்.
1: பார்ப்போற்றும் இதிகாசமான மகாபாரதம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மம் வெல்லும் என்ற நியதியை நமக்கு தெளிவுற எடுத்து காட்டுகின்றது. மகாபாரதம் மனித வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக விளங்குகிறது. அதில் வரும் விதுரர் கதாபாத்திரம் ஓர் மிகச்சிறந்த கதாபாத்திரம். மகாபாரதத்திலுள்ள பகவத்கீதையில் முக்குண தத்துவம் கிருஷ்ண பரமாத்மாவினால் பகிரப்பட்டு உள்ளது. அதில் வரும் சாத்வீக குணம் மானுட நன்மைக்கு அவசியமான ஒன்றாகும். விதுரர் சாத்வீக குணம் உள்ளவராக திகழ்கிறார். அவர் நன்மைக்காக எதையும் செய்ய துணிந்தவராவார். முக்குணங்கள் ஒருவரின் அகம் புறம் சார்ந்த எண்ணங்களின் வெளிப்பாடாகும். ஒருவன் எவ்வாறான உணவை உட்கொள்கிறானோ, எவ்வாறான வழிபாடு மற்றும் தியாகம் செய்கிறானோ, எண்ணிலை ஒருவனுக்கு ஆனந்தத்தை தருகிறதோ, அதை பொறுத்து அவனின் குணத்தை நிர்ணயித்து அறிய முடியும். ஒரு மனிதனின் குணம் ரூபம் ரசம் கந்தம் பரிசம் சங்கியை பரிமாணம் பிரதக்தவம் சையோகம் விபாகம் பரத்வம் அபரத்வம் குருத்வம் திரவத்வம் சிநேகம் சத்தம் புத்தி சுகம் துக்கம் இச்சை துவேசம் பிரயத்னம் தருமம் அதர்மம் சமசுகாரம் என 24 வகைப்படும். சத்துவ குணம் ஞானம் அருள் தவம் பொறை வாய்மை மேன்மை மோனம் ஐம்பொறி அடக்கல் போன்றவற்றை குறிப்பதாகும். இராசத குணம் மன ஊக்கம் ஞானம் வீரம் தவம் தருமம் தானம் கல்வி கேள்வி போன்றவற்றை குறிக்கும். தாமத குணம் பேருண்டி நெடுந்துயில் சோம்பு நீதிவலு ஒழுக்கவலு வஞ்சம் மறதி பொய் கோபம் காமம் கொலை போன்றவற்றை குறிக்கும். அபிதான சிந்தாமணி எனும் நூல் குணத்தின் தன்மை வகை மற்றும் சத்துவ இராசத தாமத குணங்களின் படிநிலைகளை பற்றி கூறியுள்ளது. இது போன்று பல புராண நூல்கள் முக்குணங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கின்றன. உதாரணமாக பதஞ்சலி முனிவரின் யோக சூத்திரங்கள், கிருஷ்ணரின் பகவத்கீதை, சுவாமி விவேகானந்தரின் ராஜயோகம், சாங்கிய தத்துவங்கள், உபநிடதங்கள், வேதங்கள் ஆகிய நூல்கள் அனைத்தும் தத்துவ இராசத மற்றும் தாமத குணங்களை பற்றி பெரும்பாலும் ஒத்த கருத்துக்களை கூறியுள்ளன. இந்நூல்களின் முக்கண செய்திகளை அடிப்படையாக கொண்டு விதுரரின் சாத்வீக குணங்கள் ஆராயப்படுகின்றன. குணங்கள் சார் பண்புகளை கொண்டு ஒரு மனிதர் எக்குணமுடையவர் என்பதை அறியலாம் என்று இச்சாரக மற்றும் சுசுருத தத்துவங்கள் இயம்புகின்றன. குணங்களை 7 தன்மைகளாகவும் அதன் உயர் பண்புகளை கொண்டும் வகைப்படுத்துகின்றன. அவை சத்துவ குண அமைப்புடையவர், இராசத குண அமைப்புடையவர், தாமத குண அமைப்புடையவர், சத்துவ மற்றும் இராசத குண அமைப்புடையவர், சத்துவ மற்றும் தாமத குண அமைப்புடையவர், இராசத மற்றும் தாமத குண அமைப்புடையவர், முக்குணங்களையும் ஒருங்கே பெற்றவர் என்று பகர்கிறது. சாத்வீக மற்றும் இராசத குண அமைப்பு தலைமை பண்பை அளிக்கக்கூடியதாகும். சாத்வீக குணம் கருணை ஊக்கம் மற்றும் ஏற்பு போன்றவற்றை தலைமை பண்பு உள்ளவனிடம் ஊக்குவிக்கும். இராசத குணம் ஒருவனின் முன்னேறும் வழி முடிவெடுக்கும் திறன் சரியா தவறா எனும் இரு கட்டமைப்பை கொண்டு செயல்பட்டு வரும் யோகத்தை குறிக்கும். தாமத நிலை அடிமை ஒழுக்கத்தை தரக்கூடியதாகும். அது அறியாமையை ஏற்படுத்துவதாகும். இம்மூன்று நிலைகளும் ஒரு நிலையில் இருந்து மற்ற நிலைக்கு செல்லக்கூடியதாகும். பதஞ்சலி முனிவரின் யோக சூத்திரத்தில் கைவலிய பாகத்தின் 13வது சூத்திரத்தில் முக்குண

மொழிகளின் வேறுபாட்டால் முக்காலமும் வேறுபடுகின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றன. கிருஷ்ணன் பகவத்கீதையில் சத்துவ குணமுடையவன் உண்மையானவனாகவும் அன்புடையவனாகவும் பயனுடையவனாகவும் யாரையும் கொந்தளிக்க செய்ய மாட்டான் என்றும் உபதேசிப்பதாய் அமைந்திருக்கிறது. இராசத குணம் உடையவன் ஆழ்ந்த செயல்பாடு உடையவனாகவும் மிகுந்த புலனின்பம் உடையவனாகவும் ஆன்மீக முன்னேற்றத்தில் சிறிதளவு ஏற்புடையவனாகவும் பிறர் நிலை கண்டு பொறையுடையவனாகவும் மற்றும் பொருளாசை உடையவனாகவும் இருப்பான் என்றும், தாமத குணம் உடையவன் மனச்சஞ்சலம், கோபம், அறியாமை, கொடுங்கோன்மை, சோம்பேறித்தனம், மன அழுத்தம், காலம் தாழ்த்துதல் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டவனாய் இருப்பான் என்றும் முக்குணத்தன்மைகளை உபதேசித்திருக்கிறார். மேலும் பகவத்கீதையின் 15வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இயற்கையின் முக்குணத்தன்மைகளை பற்றி உபதேசிக்கும் பொழுது இந்த 3 குணங்களான சாத்வீகம், இராசதம், தாமதம் இயற்கையிடம் பிறந்து இப்பூத உடலில் குடிக்கொண்டிருக்கின்றன என்றும் விளக்கம் அளிக்கிறார். முக்குண கட்டுகளில் இருந்து மீண்டு வருவதற்கு சாத்திய கூறுகளும் உண்டு. இம்மூன்று குணமும் மனிதனுக்குள்ளேயே உள்ளமையால் இவைதனை மனிதனாலேயே ஒடுக்க முடியும். அவ்வாறு ஒடுக்கியவரை திரிகுண ஆதித்தன் என்றும் அழைப்பர். மனிதன் தூய வடிவம் பெற குணங்களை இவ்வாறாக பக்குவப்படுத்த வேண்டும் என்று பகவத்கீதை உபதேசம் அளிக்கின்றது. சுவாமி விவேகானந்தர் பதஞ்சலி யோக சூத்திரங்கள் என்ற நூலிற்குரிய உரையில் ஒளி சாத்வீகம், செயல் இராசதம், செயலற்ற நிலை தாமதம் என்றும் இதுவே முக்குணங்களுக்கும் இயற்கையின் நியதி என்றும் கூறுகிறார். சத்துவ குணத்தை பற்றி சுவாமி அரவிந்தர் உள்ளிருந்து நோக்குவது எனும் நூலில் உயர்ந்தலு சரியான ஆவியில் நிலைத்திரு, எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் நீ உன் முன்னே வைத்திருக்கக்கூடிய குறிக்கோளை அடையப் போகிறாய் என்றும் குணத்தன்மைகளை பற்றி எடுத்து கூறும் பொழுது நம்முள் எது குடிகொண்டிருக்கின்றதோ அதுவே வெளியில் இருக்கும் சூழ்நிலையை உருவாக்குகிறது என்றும் உபதேசித்திருக்கிறார். விதுரர் அத்தினாபுரத்தின் அரசனான விசித்திர வீரியனுக்கும் அவரது பணிப்பெண்ணுக்கும் வியாசனின் திருவருளால் மகனாக பிறந்தவர். அவர் யமதர்மனின் அவதாரமாக கருதப்படுபவர். யமனாக இருந்த பொழுது தர்மம் வலுவியதன் காரணமாக ஆணி மாண்டவியரின் சாபத்தினால் அரச குலத்தில் விதுரராக பிறப்படுத்ததை அம்பிகை கொடி தோழியை விடுத்தனல் அவள் புரித வந்ததனால் உம் பரிப்பெரு வரத்தினால் தருமன் வந்துதித்திடும் பதம் பெற்றாள் என்ற வில்லிபாரத ஆதிப்பருவ சம்பவ சர்க்கப்பாடல் மெய்ப்பிக்கின்றது. நற்பண்புகளை உடமையாக கொண்டு தர்மத்தின் அவதாரமாய் வாழ்ந்தவர் விதுரர். அவர் திருதராட்டிரர், பாண்டு ஆகியோருக்கு சகோதரர் ஆவார். சிறந்த அறிஞர், நீதி அறிந்தவர், தர்ம சிந்தனையுடையவர், வித்வான் மற்றும் பல நற்பண்புகளை கொண்டவராக திகழ்ந்தவர். பாரதத்தில் பால்ய பருவத்தில் துரியோதனன் பாண்டவர்களை சதி செய்து அழிக்க நினைத்தான். விதுரர் துரியோதனன் பாண்டவர்களுக்கு துன்பம் விளைவித்த போது அவர் அவ்விருவர்களின் நன்மையையே விரும்பினார். பாண்டவர்களுக்கு விதுரர் நேரிடையாகவும் மறைமுகமாகவும் பாதுகாப்பு அளித்து உதவி செய்து வந்தார். இந்நிலையில் பால்ய பருவத்தில் ஒரு சமயம் துரியோதனன் வஞ்சகமாக பீமனுக்கு விஷம் கலந்த இனிப்பு பதார்த்தங்களை அளித்து கங்கையில் மூழ்கடித்த போது குந்தி தேவி கௌரவர்கள் மீது கோபமுற்று வருந்தினான். அப்பொழுது குந்தியிடம் விதுரர், வீமன் மரணமடைய மாட்டான், பகைமை வளர்ந்தால் பிற மகன்களுக்கும் ஆபத்து நேரிட வாய்ப்பு உண்டு, அதனால் பொறுமை காத்திட வேண்டும் என்றும் வீமன் விரைவில் வந்து விடுவான் என்றும் நீதி நிறைந்த விதுரர் குந்திக்கு அறிவுரையும் தேற்றலும் வழங்கினார்.

பிறருக்கு ஆறுதல் அளிக்கும் மனப்பாங்கு விதுரரின் தர்ம சிந்தனையை வெளிப்படுத்துகின்றது. துன்பம் வரும்போதும் நம்மை துவளச் செய்யும் போதும் நேர்மறை சிந்தனை கொண்டு இருப்பது சாத்வீக குணமாகும். சாத்வீக குணத்தின் முக்கிய அடையாளமும் இதுவாகும். இதனை நாம் விதுரரிடம் காணலாம். இருக்கும் பிரச்சனையை ஒழிப்பதுடன் எதிர்கால பிரச்சனையை தடுப்பதே விதுர நீதியாகும். அதை இங்கு விதுரரின் சாமர்த்திய குணத்தின் மூலம் நாம் அறியலாம். வாரணாவதாரத்தில் அறக்கும் மாளிகையில் பாண்டவர்களுக்கு தீமை நேரிட உள்ளது என்பதை அறிந்த விதுரர் பாண்டவர்கள் வாரணாவதம் செல்லுகையில் மிலேச்சர்கள் மொழியில் தருமனிடம் ஆபத்து வர இருக்கிறது என்பதை குறிப்பால் உணர்த்தி தப்பித்து கொள்ளும் உபாயத்தையும் கூறியது அவருடைய காக்கும் குணத்தை காட்டுகிறது. இதுவும் சாத்வீக குணத்தின் அடையாளமாகும். இரக்க குணம் அதற்கு ஓர் சிறந்த எடுத்துக்காட்டாகும். விதுரர் தமது நீதி மற்றும் அறிவின் துணை கொண்டு நீதி நெறி நின்று பாண்டவர்களை காப்பாற்றிய விதமும் துரியோதனன் முதலியவர்கள் அதை பற்றி அறியாதவாறு கவனமாக பார்த்து கொண்ட திறமையும் அவரின் தர்ம சிந்தனையோடு சேர்ந்த புத்தி கூர்மையை காட்டுகிறது. இப்பண்புகள் விதுரரிடம் இராசத குணத்திற்கு அப்பால் அறத்தின் சாட்சியாய் உள்ள சாத்வீக குணத்தை குறிக்கின்றது. ஒவ்வொரு முறையும் அவர் தர்ம வழி நின்ற பாண்டவர்களுக்காகவே தன் கவனத்தையும் ஆதரவையும் செலுத்தினார். அதேபோல் விதுரர் கௌரவர்களிடமும் தெளிவான அன்பு கொண்டிருந்தார். மனம் திறந்து ஒளிவு மறைவின்றி நன்மை தரும் கருத்துக்களை அவர்கள் மனம் மாற எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருந்தார். விதுரர் அவர்களுக்கு எப்பொழுதும் சரியான ஆலோசனையையே நல்கினார். சகுனியின் தீய உணர்வால் தூண்டப்பட்டு பாண்டவர்களுடன் சூது விளையாட வேண்டும் என்று தீர்மானித்த துரியோதனனிடம் தர்மப்படி பூமியை பாண்டவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்காமல் இழிவான மற்றும் கொடிய அறிவில்லாதவர்கள் சொல்லும் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பாயானால் திருமகள் உன்னை விட்டு தூரத்தில் உள்ளவளாய் விலகி சென்று விடுவாள் என்று மிக சிரத்தையுடன் எச்சரித்து எடுத்துரைத்தார். மேலும் விதுரர் சுற்றத்தாரும் சேனைகளும் போரில் அழிந்துவிடும் நிலையும் உண்டாகும் என்று அறிவுரையும் கூறினார். இச்செய்திகளின் மூலம் விதுரரிடம் அறச்சிந்தனை மேலோங்கி காணப்படுவதை நன்கு அறியலாம். தீய குணமுடைய துரியோதனனையும் அவர் திருத்த முயற்சித்து வந்தார். விதுரர் திருதராட்டிரரிடம் சூதாட்டம் நடத்துவதால் உங்கள் மகன்கள் மற்றும் பாண்டுவாகிய தமது தம்பியின் புதல்வர்களிடையே விரோதம் அதிகரிக்கும் என்றும் எச்சரித்தார். சூது விளையாட ஏற்பாடு செய்யாமல் இருப்பதே நல்லது என்று நல்ல ஆலோசனையும் வழங்கினார். விதுரர் திருதராட்டிரரிடம் அறம், பொருள், இன்பம் இவை மூன்றிற்குமான பலன் தர்மத்தின் மூலமே ஏற்படுகின்றது என்றும் எடுத்துரைத்தார். தர்மம் அரசனின் வேர்போல் இருக்க வேண்டும் என்றும் கூறினார். அதனால் குலம் மற்றும் மக்களின் நன்மையை கருத்தில் கொண்டு தீயவனாக உள்ள துரியோதனனை சிறைப்பிடித்து தருமனை அரியணையில் அமரச் செய்யுங்கள் என்றும் எடுத்து கூறினார். இச்செய்திகள் விதுரரின் ஞான முதிர்ச்சியான சாத்வீக குணத்தின் உயர்ந்த உட்பிரிவுகளான பிரம்ம, ரிஷி, மகேந்திர மற்றும் குபேர குண பண்புகளை பிரதிபலிக்கின்றன. விதுரரின் புத்தி கூர்மையும் இதில் நமக்கு புலப்படுகிறது. விதுர நீதி எனும் பகுதி திருதராட்டிரருக்கு அவர் வழங்கிய நல் உபதேசத்தின் வாயிலாக அறிய முடிகிறது. தனது மகன்கள் பாண்டவர்களுக்கு தவறு இழைக்கின்றனர் என்று அறிந்த பொழுது விதுரர் அவர்களுக்கு நல்லறிவு கூறுகிறார். கௌரவர்களோ அதற்கு செவி சாய்க்கவில்லை. விதுரருக்கு சபையில் நேரடியாக விடை கூற முடியாத திருதராட்டிரர், விதுரா நீ எதையாவது சொல், என் மன ஆறுதலுக்காகவாவது சொல், நீ நீதிவான், நீ சொல்லும் நியாய உரைகள் எப்போதுமே கேட்க நன்றாக இருக்கும், அதை கூறுவாயாக என்று விதுரரை ஊக்கம்

அனைவருக்கும் நீதியை பேச வைக்கிறார். அந்த நாள் இரவு முழுவதும் விதுரர் திருதராட்டிரருக்கு உபதேசிக்கும் நீதி உரைகளின் தொகுப்பே விதுரர் நீதி என்னும் பகுதியாகும். விதுர நீதி பாரதத்தில் சஞ்சயன் தூதி என்ற பகுதிக்கு அடுத்த பகுதியாக உள்ளது. விதுர நீதி ஒரு வாழ்வியல் பாடமாகும். மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்றும், அவன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்றும் விளக்கங்கள் நிறைந்துள்ள நூல் விதுர நீதி. விதுரர் மூன்று சமயங்களில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். பசி நமது வயிற்றை கிள்ளும் போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. தூக்கம் நமது கண்களை சுழற்றும் போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஒருவன் போதையில் இருக்கும் போதும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. விதுரர் மூன்று சமயங்களில் யாருக்கும் வாக்குறுதி தரக்கூடாது என்கிறார். ஒருவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது வாக்குறுதி தரக்கூடாது. ஒருவன் மிகவும் துக்கத்தில் இருக்கும் போதும் வாக்குறுதி தரக்கூடாது. ஒருவன் மிகவும் கோபத்தில் இருக்கும் போதும் வாக்குறுதி தரக்கூடாது. விதுரர் மூன்று விதமானவர்களின் நட்பை ஒதுக்க வேண்டும் என்கிறார். நம்மை பற்றி உணராதவர்கள் நட்பை ஒதுக்க வேண்டும். நம்மை கண்டு பொறாமை கொள்பவர்கள் நட்பை ஒதுக்க வேண்டும். நமக்கு ஈடாக செயல்பட முடியாதவர்கள் நட்பை ஒதுக்க வேண்டும். விதுரர் மூன்று பேரை எப்போதும் மறக்க கூடாது என்கிறார். நமக்கு ஆபத்தில் உதவி செய்தவர்களை மறக்கக்கூடாது. நம் குறைகளை பெரிதுபடுத்தாதவர்களை மறக்கக்கூடாது. நம்முடைய நலத்தை நாடுபவர்களை மறக்கக்கூடாது. விதுரர் ஒருவன் விரோதியை நம்பலாம், ஆனால் துரோகியை ஒருபோதும் நம்பவும் கூடாது, மன்னிக்கவும் கூடாது என்கிறார். ஒருவருடைய குணம் சரியில்லை என்று அறிந்த பின் அவர்களை விட்டு ஒதுங்கி போவதே நல்லது. இல்லையேல் அவர்கள் அந்த நல்ல மனிதனை தங்கள் தரத்திற்கு தாழ்த்தி விடுவார்கள் என்றும் எச்சரிக்கிறார். இதில் விதுரரின் சாத்வீக குணம் பிரதிபலிக்கும். சாத்வீக குணத்தின் நீதியை விதுர நீதி இவ்வாறு பகர்கிறது. ஒரு பண்டிதன் தானாக போய் யாருக்கும் அறிவுரை சொல்ல மாட்டான். அவன் பிறர் கேட்டால் மட்டுமே சொல்லுவான். பண்டிதன் என்னாலும் பிறர் போற்றும் போது சந்தோஷமும் தூற்றும் போது துக்கமும் அடையாமல் இருப்பான். அவன் தொலைந்து போனதை பற்றி நினைத்து என்றும் துக்கப்பட மாட்டான். ஒரு நல்ல மனிதன் அடங்கி போன பகையை தூண்டி வளர்க்க கூடாது என்கிறார். எப்பொழுதும் பொருட்செறிவுடன் புதுமையாக பேச வேண்டும் என்கிறார். அதிகம் பேசுபவரால் இவ்வாறு பேச இயலாது. அம்பு மற்றும் பிற பாணங்களால் ஏற்பட்ட புண் ஆறிவிடும். ஆனால் கொடிய வார்த்தைகள் கொண்டு சொல்லப்பட்ட நிந்தையாகிய புண் என்றும் ஆறுவதே இல்லை என்கிறார். கொடிய வார்த்தைகளை அடக்க வேண்டும் என்கிறார். ஒருவன் இரவில் சுகமாக காலம் கழிக்க அதற்கு தேவையானவற்றை பகலிலேயே செய்துவிட வேண்டும். அதேபோல் மழைக்காலத்தை சுகமாக கழிக்க வேண்டுமானால் மற்ற 8 மாதங்களில் உழைத்து சேகரித்து வைக்க வேண்டும். ஒருவன் முதுமையில் சுகவாசம் செய்ய வேண்டுமென்றால் இளமையிலேயே அதற்கு தேவையானவற்றை செய்து கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறார். ஒருவன் அதிக அகந்தை, அதிக பேச்சு, பெரிய குற்றம், அதிக கோபம், தன்னை மட்டும் காப்பாற்றி கொள்ளும் ஆசை, நம்பிக்கை துரோகம் இழைப்பது ஆகிய 6 மனிதனின் ஆயுளை வெட்டும் கூரிய கத்திகள் என்றும் எச்சரிக்கிறார். ஒரு அரசன் ஆட்சியில் இருந்து கொண்டு தமக்கு வேண்டியவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது, தேவையில்லாத கோபமும் கொள்ளக்கூடாது என்று விதுரர் கூறுகிறார். ஒரு மனிதன் எதற்கெடுத்தாலும் சந்தேகம் கொள்ளக்கூடாது, நல்லொழுக்கம் கொள்ள வேண்டும். சுக வாழ்க்கையில் ஈடுபட்டவனுக்கு அறிவு வளர்ச்சி இருக்காது. ஒரு நல்ல மனிதன் எப்பொழுதும் சத்தியம், தானம், சோம்பலின்மை, பொறுமையின்மை, தைரியம் ஆகிய 5 குணங்களை விட்டுவிடக்கூடாது. ஒரு விவேகி எடுக்கும் முடிவு சரியாக இருக்கும் என்பதால் அதை மாற்ற வழி

என்று அறுதியிட்டும் கூறுகிறார். ஒருவரின் வாழ்க்கையில் ஒவ்வொன்றிற்கும் பொருத்தமான காலம் உண்டு. ஒரு மனிதன் தீய செயல்களை செய்வதை தவிர்த்தால் மட்டும் போதாது, அவன் நல்ல செயல்களையும் செய்தாக வேண்டும். ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கலாம், ஆனால் ஏமாளியாக இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் ஆகாரத்தில் விருப்பமுள்ள மீன் எவ்வாறு பூச்சியால் மறைக்கப்பட்டிருக்கும் இரும்பு தூண்டிலை கவனிக்காமல் ஆசைப்பட்டு பொறியை பற்றி அதில் மாட்டிக்கொள்கிறதோ, அதேபோல் ஆசை வயப்பட்ட மனிதன் நிலையும் அதுதான் என்கிறார். ஒரு மனிதனிடம் அளவுக்கு மிஞ்சிய தூக்கம், தேவையில்லாத பயம், ஆத்திரம், சோம்பல், மயக்கம், எதையும் தாமதமாக செய்தல் எனும் ஆறு குணங்களும் முன்னேற்ற பாதையின் முட்டுக்கட்டைகளாக இருக்கும் என்று விதுரர் கூறுகிறார். ஒரு அறிவிலி எனப்படுபவன் மற்றவர்கள் பட்டினி இருந்தாலும் தான் மட்டும் வயிறு புடைக்க உண்டு களிப்பான். ஒரு அறிவிலி தனக்கு அறிவில்லை என்பதை பொருட்படுத்தாமல் மிக கர்வமாக இருப்பான். ஒரு நல்லவன் தன்னை நாடி வரும் தீயவர்களையும் கைவிட மாட்டான். ஒரு நல்லவன் மற்றவர்கள் அவமதித்தாலும் தாக்கினாலும் பழிவாங்க விரும்பாமல் அமைதியாக இருப்பான். அதுவே பொறுமை என்கிறார். ஒரு அறிவிலி தான் அழைக்கப்படாத இடங்களுக்கு வேண்டுமென்றே செல்வான். தன்னடக்கமில்லாதவனுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பு கிடைக்காது. ஒரு வீரனுக்கு தைரியம் என்பது உடல் வலிமையுடனும் மன உறுதியுடனும் தொடர்புடையது என்கிறார். ஒரு முதல் தரமான மனிதன் இந்த வையகம் வாழ வேண்டும் என்கிற கொள்கையை உடையவனாக இருப்பான் என்று விதுரர் நீதியை உபதேசித்திருக்கிறார். ஒரு நல்லவன் தன்னை யாராவது புகழ்ந்தால் அதற்காக மகிழ்ச்சி கொள்வதில்லை, அவனை அவமதித்தாலும் துக்கமடைவதில்லை. கங்கையின் மடுவை போல் எவனொருவன் கலக்கமடையாமல் இருக்கிறானோ அவனே அறிவாளி என்கிறார். ஒரு நல்லவனுக்கு தீயோரின் சேர்க்கை அஞ்சத்தக்கது, அது எப்படிப்பட்ட நல்லவரையும் கெடுத்துவிடும். மேலும் காய்ந்த கட்டையுடன் சேர்ந்த ஈரமரமும் எரிந்துவிடும் என்று உவமை அளிக்கிறார். ஒரு மனிதனுக்கு மனத்தின் ஈடுபாட்டிற்கு ஏற்ப முயற்சியில் வெற்றியின் அளவு அமைகிறது என்கிறார். ஒப்புற நல்லவரின் உள்ளம் நல்லவரே அறிவர். ஒரு மனிதன் நல்லவர்களை திட்டுவதனால் அவன் பாவம் செய்தவனாகிறான். ஒவ்வொரு மனிதனின் மனத்திலும் தீய விஷயங்கள் உள்ளன, அவற்றை வசப்படுத்தியவன் புலன்களை வென்றவனாவான் என்கிறார் விதுரர். ஒரு அறிவிலி எனப்படுபவன் தனது பகைவனை நண்பன் என்று நம்பி ஏமாறுவான். ஒரு நல்ல மனிதன் ஒன்றை விரும்பும் போது அது நம்மிடம் இருக்கிறதா, அது இப்பொழுது நமக்கு தேவைதானா, அதை தவிர்க்க முடியுமா என்று சிந்திப்பது மிக அவசியமாகும் என்கிறார். ஒரு மனிதனின் படிப்பு பாவச் செயல் செய்பவனை காப்பாற்றாது, நற்பண்பு ஒன்றுதான் அவனை காப்பாற்றும் என்கிறார். இவ்வாறு விதுரர் தனது விதுர நீதியை திருதராட்டிரருக்கு உபதேசித்து முடிக்கிறார். இவை அனைத்தும் சாத்வீக பண்புகளை பறைசாற்றி உயர்த்துவதாகவே உள்ளது. கடைசியாக விதுரர் தனது திறமை அனைத்தையும் இழக்க தயாராகிறார். தீமைக்காக தனது திறமை ஒருபோதும் பயன்பட்டுவிடக்கூடாது என்று உலக நன்மைக்காக செயல்படுகிறார். விதுரர் ஆயுத பயிற்சியை வீடுமனிடம் மிக திறமையாக கற்றவர். வீடுமரால் திருதராஷ்டிரர் சபையில் அமைச்சராக பணி அமர்த்தப்பட்டவர் விதுரர். வில்லிபாரதத்தில் உள்ள சபா பருவம் சூதுபோர் சர்க்கத்தில் வில்லினால் உயர்ந்த வெற்றி விதுரர் என்று விதுரர் மிகச் சிறப்பாக புகழப்பட்டுள்ளார். விதுரரிடம் முக்குணங்களில் சாத்வீக குணம் மேலோங்கி இராசத குணத்தை மிஞ்சும் விதமாக நியாயத்தின் பக்கம் உள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. கௌரவர்களின் தீய செயல்களைக் கண்டு வீடுமர், துரோணர், கண்ணன் போன்றோர் சிறந்த வீரர்களாகவும் குருவாகவும் இருந்த போதிலும் அநீதி தன் செங்கோலை உயர்த்திய பொழுது அதனை ஒடுக்க தங்களின்

0: இடம் சக்தி இருந்த பொழுதிலும் அவ்வழியிலேயே மௌனிகளாய் நின்றனர். அவர்களிடம் மடமை குடி புகுந்தது என்றும் கூட கூறலாம். ஆனால் வீரரோ இவர்கள் செய்வது அனைத்தும் தவறு என்று அறிந்ததும் நேர்கண் நேராக சபையில் இருந்த அனைவருக்கும் முன்பாக துரியோதனனிடம் அறிவுரை வழங்கியும் கண்டித்தும் தன்னுள் இருந்த சாத்வீக குணத்தை வெளிப்படுத்தினார். பின்பு கௌரவர்களின் சபையில் கிருஷ்ணன் பாண்டவர்களுக்காக ஒரு ஊர் முதல் ஒரு கிராமம் வரை கேட்டு மறுதளிக்கப்பட்ட பொழுது சபையோர் அனைவரும் மௌனமே வடிவாய் இருந்த பொழுதும் விதுரர் மீண்டும் தருமனுக்கே வழங்க வேண்டிய ராஜ்ய உரிமைகளை அவசியம் கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார், வாதாடினார். அத்தருணத்தில் துரியோதனன் மற்றும் கௌரவர்கள் அவரது தாய் மற்றும் அவரது பிறப்பை இழிவாக பேசி எக்காலமிட்ட பொழுது ஒரு திடமான முடிவு எடுத்தார். தனது தாயை பழித்த பொழுது விதுரரால் அதை தாங்க முடியவில்லை, வெகுண்டு எழுந்தார். ஒரே வீச்சினால் அகிலத்தை அழிக்கக்கூடிய தனது வில்லை அநீதிக்காக பயன்படுத்த மாட்டேன் என்று அச்சபையில் இருந்த அனைவரது முன்னர் அறிவித்து அந்த வில்லை எடுத்து இரண்டு துண்டுகளாக்கி உடைத்தெறிந்தார். இச்செய்தி உத்தியோக பருவத்தில் உள்ளது. இது அவரது சாத்வீக குணத்தை காட்டுகின்றது. தனது ஆதரவு, தனது தன்மானம், தனது தாயின் தன்மானம், தனது திறமை, உலக நலன், தனது ஆன்ம ஆதரவு தர்மத்துக்கே என்று விதுரர் ஒவ்வொரு தருணத்திலும் நிரூபித்து உள்ளார். அதனை சூழ்நிலைகளிலும் அவரது உபதேசத்திலும் நாம் நன்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது. மக்கள் யாவரும் இவ்வாறு நன்மைக்கு துணை கொண்டு சாத்வீக நெறி கொண்டு அன்போடும் பண்போடும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு விதுரரின் வாழ்க்கை மற்றும் நீதி ஓர் சிறந்த எடுத்துக்காட்டாய் உள்ளது.
1: இலக்கிய உலா நிகழ்ச்சியில் இதுவரை சாத்வீக குணமுடைய விதுரர் சிறப்புரை வழங்கினார் முனைவர் டி. மகேஸ்வரி அவர்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: தொடர்வது 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து 9:15 செய்திச் சுடர் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: சொல்லுங்க மேம்.
1: ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏன்னா நம்ம யோகானா ஏதோ ஒரு மனசில் நிறைய விஷயம் நினச்சிட்ருக்கோம். ஆசனம் பண்ணுறது யோகா, மூச்சு பிடிக்கிறது யோகா, தியானம் பண்ணுறது யோகான்னு. யோகானா அதோட அர்த்தமே ரொம்ப அழகான, இங்கிலீஷில் வந்து யோக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது, YOKE. சம்ஸ்கிருதத்தில் வந்து ரூட் வேர்டு வந்து தாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ரூட் வந்து யுஜ், யுஜ்னா டு ஜாயின். இப்போது நம்மக்கிட்ட நம்மளோட சரீரத்தை எடுத்தாக்க நிறைய பகுதிகள் இருக்குது, அங்கங்கள் இருக்குது. அந்த அங்கங்கள்லாம் ஒரு சீராக வேலை செய்யணும். 5 புலன்கள், பார்க்கும் கேட்கும் புலன்கள், அதுக்கப்புறம் 5 கரணங், 5 சரீரத்தால் வேலை செய்யும் கரணங்கள், கை, கால், வாய், பெருவாய், சிறுவாய், இது 5. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது, மனசுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் புத்தின்னு ஒன்று இருக்குது. புத்தின்னா நான் இதை டிசைட் பண்ணுறேன், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இங்கே போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன்னா அது புத்தி. அதுக்கப்புறம் ஒரு நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் ஹவுஸ், மெமரி ஸ்டோர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதை மாதிரி உள்ள ஒன்று சித்தம்னு ஒன்று இருக்குது. சித்தம்லலாம் நம்ம நிறைய நிறைய மெமரிஸ் எல்லாம் பார்க்குறோம், எல்லாத்தையும் சேகரிக்கிறோம், ஒரு லைப்ரரி மாதிரி அது உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொல்கிறோம் பாருங்கள், நான் வரேன், நான் போகிறேன், நான் தான் பெரிய ஆள், அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் அகங்காரம். ஸோ த மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், சரீரம், அதுக்கப்புறம் நம்ம சுவாசம் எடுக்கிறோம், பிராணசக்தின்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம என்ஜின், உள்ளேருந்து நம்மளுக்கு சக்தி கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்குது நிறைய. இதெல்லாம் ஒருங்கிணைந்து, அதை ஒருங்கிணைந்து தான் செய்யறது. பட் இருந்தாலும் அது எப்படி வேலை செய்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அது சரியாக பண்ணுறதுக்கு தெரியலன்னா நம்ம வந்து மிஷினை ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு கார் வந்து எப்படி இயங்குறதுன்னு தெரியாமல், நம்ம வந்து எப்படி இயக்கிறதுன்னு தெரியாமல் கண்டபடி பயன்படுத்தினாக்க அந்த கார் வந்து முழுமையான வேலையை நம்மளுக்கு செய்யாது. அதே மாதிரி தான் இந்த சரீரத்தை வந்து முழுமையாக அறிஞ்சு அதை எப்படி இயக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த சரீரத்தோடைய ஒரு முழுமையான அனுபவம் நமக்கு கிடைக்கும். எப்படி ஒரு மொபைல் ஃபோனில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ், எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஃபீச்சர்லாம் எதுவுமே தெரியாமல் நான் வந்து சில விஷயத்தை மட்டும் யூஸ் பண்ணி அந்த மொபைல் ஃபோனோட முழு யூஸ் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி இந்த யோகா என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒரு ஞானம், யோகானா அது ஃபிலாசபியும் இருக்குது, ஒரு ஞானம் இருக்குது, அதுக்கப்புறம் யோகா வந்து ஒரு பயிற்சி முறையும் கூட, ரெண்டுமே இது யோகான்ற வார்த்தையில் இருக்குது. பேசிக்காக யோகான்ற வார்த்தைக்கு அர்த்தம் யுஜ், மீன்ஸ் டு ஜாயின். அண்ட் ஜாயின்னு நிறைய விஷயம் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்குது. மெயினாக மைண்டு, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய பிராணன், இன்ஹலேஷன் பண்ணுறோம், எக்ஸலேஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய சரீரம், இது மூணுமே வந்து ஒரு சீராக இயங்கி செய்யக்கூடியது பேர் யோகம்னு சொல்லுவாங்க.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க யோகாக்கான அர்த்தத்தை. அடுத்த கேள்வி என்னன்னா, முறையான உடற்பயிற்சி ஆசனங்கள் மூலமா குழந்தைங்களோட வளர்ற எலும்புகளையும் தசை நார்களையும் எப்படி ஃபிளெக்சிபிளா மாத்தலாம், இது அவங்களோட முதுகு தண்டு வலுப்பெறுவதற்கு யோகா எந்த அளவுக்கு உதவுது?
1: இது வந்து யோகா தினமா இருந்தும், பெரியவர்களுக்காக இருக்கக்கூடிய தினமா இருந்தாலும், அந்த பெரியவர்கள் குழந்தைகள்லேருந்து தான் வராங்க. அப்போ அது மாதிரி இப்போ குழந்தைகள்லாம் ஃபியூச்சரில் பெரியவங்களை ஆக போகிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு சிந்தனை கொடுக்குற மாதிரி இந்த கேள்வி இருக்குது. யோகம் என்பது நம்ம ஆசனம்னா புரிஞ்சுக்கிறோம், யோகா ஆசனம், இந்த சிரசாசனம் பண்ணுறது, தனுராசனம் பண்ணுறது, இதை தான் யோகம் சொல்கிறோம். ஆனால் பதஞ்சலி மகரிஷி தான் அந்த யோக சூத்திரத்தை எழுதியிருக்கார். 196 சூத்திரங்கள் யோகத்தை பற்றி எழுதியிருக்காரு. அதில் வந்து ஆசனம் பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்திரம் சுகம் ஆசனம். ஆசனம்னா என்னது, பாடியை வந்து ஸ்டெடியாக வச்சுக்கிறது, கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கேன், ஸ்டெடியாக இருக்கிறதுனால ஸ்டிஃபாக இல்லாமல் ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஆசனம் உடைய கோல் வந்து நம்ம சரீரத்தை, பாடியை ஸ்டெடியாக வச்சுக்கணும், சுகமாக இருக்கணும். ஸோ இந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய ஆசனங்கள் இருக்குது யோகாசனத்தில். வந்து முதல்ல சூரிய நமஸ்காரம்னு இருக்குது. சூரிய நமஸ்காரம்னா சுறுசுறுப்பாக ஆகும் உள்ள அந்த பிளட் ஃப்ளோ. சூரிய நமஸ்காரம்னு சொல்கிறேன், சூரியன்னா வெளியில் இருக்கார். நம்மளுக்கு உள்ளே வந்து சோலார் பிளெக்சஸ்ன்னு சொல்கிறாங்க. சூரியன் இருக்கக்கூடிய இடம் வந்து சோலார் பிளெக்சஸ், அதுக்கு தான் அந்த பேரே அப்படி இருக்குது. ஸோ அந்த சோலார் பிளெக்சஸ்லேருந்து ஆரம்பித்து 1, 2 நம்ம கையை நகர்த்தி மேலேயும் கீழேயும் குனியும் பொழுது, வேகமாக பண்ணும்பொழுது சரீரத்தில் வந்து ஒரு சீராக டைஜஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இரத்த ஓட்டம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் வந்து அவங்களுடைய நடை, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் நஞ்சாத நெறிகளும்னு பாரதியார் சொல்லியிருக்கார் இல்லையா, அவங்களோட நடை உடை பாவனையெல்லாம் மாறிடும். இந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு ட்ரெமெண்டஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையும் இந்த சூரிய நமஸ்கார்ஸ், இப்போ குருதேவ் சுவாமி சின்மயானந்தர் இருக்கார், அவர் வந்து நிறைய பாலவிகார் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பாலவிகார் கிளாஸஸ்லாம் எடுக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, 20 சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காரு. நம்ம எந்த ஆசனம் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு 12 ஸ்டெப்ஸ் இருக்கு, அதாவது 6 ஸ்டெப்பு ஆன்

ஃபார்வர்ட் ஜேர்னி, அதே 6 ஸ்டெப்பு ரிட்டர்ன் ஜேர்னி, இவ்வளோதான். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு. இந்த யோகா இன்டர்நேஷ்னல் யோகா டேக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் 108 சூரிய நமஸ்காரம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய குரூப்ஸில் எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ சூரிய நமஸ்காரம் வந்து அது ஆசனம்னு சொல்ல முடியாது, அது ஒரு கிரியா. கிரியா மீன்ஸ் மூவ்மெண்ட். ஆசனம் வேறு, கிரியா வேறு. ஆசனம்னா ஆரம்பிக்கிற பொசிஷன் இருக்குது, நிற்கிற பொசிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி ரிலாக்ஸ் பண்ணுற பொசிஷன் இருக்குது. கிரியான்றது ஒரு மூவ்மெண்ட், ஒரு ஃப்ளோ. சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு கிரியாவில் வரும். இந்த சூரிய நமஸ்காரம் மட்டுமே ரெகுலராக பண்ணாக்க அவங்க டைஜஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். சூரியன் எப்படி ஒளி கொடுக்குறார், இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்குறார்ல, அந்த மாதிரி

0: அவங்களுக்கே ஆஹா நம்ம இவ்வளோ அழகாக இருக்கோமான்னு தோணும். அதுதானே அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே உலகத்தில் எவ்வளோ சாதிக்கலாம்ல. ஸோ இதுதான் வந்து இந்த சூரிய நமஸ்காரோடைய பலன். அதுக்கப்புறம் ஆசனங்கள்லாம் பண்ணுறதுனால ஜென்ரலாகவே எல்லாமே அந்த போன்ஸ் சப்புலாக இருக்கும், அந்த போன்ஸோடைய வளர்ச்சி மெயினாக வந்து நம்மளுடைய முதுகு தண்டு இருக்கு இல்லையா, அந்த முதுகு தண்டுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன பேர்னா மேரு தண்டம்னு சொல்லுவாங்க. அந்த முதுகு தண்டு நம்ம சயின்ஸ், இந்த காலத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட் கூட, நியூரோலஜிஸ்ட், நியூரோ சயின்ஸ், பிரெயின் சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நியூரானல் கனெக்ஷன் ஃப்ரம் த பிரெயின் டு த த்ரூ த ஸ்பைனல் கார்டு, இந்த பேஸ் ஆஃப் த ஸ்பைன்லேருந்து அப்படி தான் இன்ஃபர்மேஷன் போகுது. வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி இந்த நியூரானல் கனெக்ஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னாக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ரீச் ஆகும். இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பிரெயினுக்கு ரீச் ஆச்சுன்னா டிசிஷன் வந்து எடுக்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த சூரிய நமஸ்கார், இந்த யோகாசனங்கள்லாம் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்மளுடைய லிம்ஃபாட்டிக் எண்டோக்ரைன் சிஸ்டம், அந்த நாளமில்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அதோட வேலையை நல்லா செய்யும். அப்போது இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது மொபைல் ஃபோன் வேணும், கேம்ஸ் வேணும், ஆப்ஸ் வேணும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடணும், இல்லைன்னா ஏதாவது மூவி போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த யோகா பண்ணுறதுனால என்ன ஆகும்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். இன்ஃபேக்ட் நான் வந்து ஜேர்னலிஸ்டாக வேலை பண்ணிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து வை டோன்ட் யூ என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னாங்க. ஆஃபீஸில் தான் விவரம் என்ன போர் அடிக்கிறது, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணேன். கொஞ்ச நேரம் வந்து நான் விருக்ஷாசனத்தில் நின்னேன், காலை ஒரு காலை மடக்கி ஒத்த மரம் மாதிரி நிற்கிறது விருக்ஷாசனம், விருக்ஷாசனத்தில் நின்னேன். அவள் சொன்னால் என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு விருக்ஷாசனம் பண்ணுறே அப்படின்னு அதுக்கப்புறம் கலகல கலகலன்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யோகா பற்றி பேசுனாங்க, மரத்தை பற்றி பேசுனாங்க, அந்த அட்மாஸ்ஃபியரே மாறி போச்சு. யோகாவுக்கு வந்து அந்த சக்தி இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக ஃபிசிக்கல் ஹெல்த் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும், அதுக்கு சூரிய நமஸ்கார் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த ஜென்டில் ப்ரீதிங் எக்ஸசைசஸ். ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயம், குழந்தைங்கன்றதுனால யோக பயிற்சி எடுத்து அந்த யோக பயிற்சியில் யார் நல்லா தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அதை மாதிரி ஒரு முறையாக ஒரு ஆசிரியர்கிட்ட போய் தான் கற்றுக்கணும். இது வந்து ஒரு காஷன் மாதிரியே போடும். இதில் வந்து டேமேஜ் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது எந்த விதத்தில் போய் எப்படிலாம் முடியணும், ஏன்னா யாருக்குமே அதெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது, நிறைய விஷயமெல்லாம் இருக்குது யோகத்தில். அதனால் நல்லா பயிற்சியுடைய ஆசிரியர்கிட்டேருந்து கற்றுக்கணும்.
1: எந்த வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து யோகாக்களை கற்றுக் கொடுக்கலாம் மேம்?
0: வெரி குட், நல்ல கேள்வி. யோகா கலைக்கு வந்து வயசே கிடையாது, ஏன்னா குழந்தைங்க வந்து பிறக்கும் பொழுதே அவங்க யோக நிலையில தான் இருக்காங்க. நம்மளுக்கு தான் வந்து யோகம் கற்றுக்கணும், அவங்க வந்து யோக நிலையிலே தான் இருக்காங்க. குழந்தையா இருக்கும் போது நம்ம வந்து குழந்தை பண்ணுறதுலாம் நம்ம பண்ண முடியாது. அந்த அத்துருண்டு குழந்தை, ஒரு 5 மாதம் 6 மாதம் குழந்தை, நீங்கள் கையை காலையை வீசி வீசி ஆடுறதை பார்த்துருக்கீங்களா? பெரியவங்க அது மாதிரி பண்ண டயர்டாயிடுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது, அது எப்படி அந்த எனர்ஜி வந்ததுன்னா அது யோக நிலையில் அது இருக்குது, அந்த இன்டிகிரேட்டட் கண்டிஷனில் அந்த குழந்தை இருக்கிறதுனால யோகம். ஆசனங்கள்லாம் ஒரு 5 வயசுக்கு மேலே தான். அதுக்கு முன்னால் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களோட குழந்தைங்களாக இருந்தாங்க, பயிற்சி பெற்றவங்களாம் இருக்காங்கன்னா அந்த காலை கையெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணி விடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப. அப்போ யோகாச்சாரியா படிக்கும்பொழுது, அந்த கோர்ஸ் படிக்கும்பொழுது நிறைய பிறந்த குழந்தைங்களெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்துடுவார் அந்த டீச்சர். ஒரு டீச்சருக்கு நிறைய பசங்களை ட்ரெயின் பண்ணுறாரு, ஒரு 100 கணக்கான பசங்களை. டெலிவரி ஆன உடனே ஆன கையோட குழந்தைங்களெல்லாம் வந்து யோகா கிளாஸில் சேர்த்து விட்டுட்டு அவர் வந்து அந்த எக்ஸசைஸை பிறக்கும் பிறந்து 1 வருஷத்துக்குள்ளேயே அந்த பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ், அதை நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். ஜென்ரலாக ஒரு விதமான அனுபவமும் இல்லை என் குழந்தை வந்து படிக்கணும் அப்படின்னா யோகா கிளாஸஸ் ஒரு 5 வயசுலேருந்து பண்ணலாம். ஆசனங்கள், சிரசாசனம் மட்டும் கொஞ்சம் நிறைய கண்ட்ரீஸில் வந்து 12 வயசு மேலே தான் பண்ணணும்னு ரூல் எல்லாம் இருக்குது. சிரசாசனமாக தலைகீழாக நிற்கிறது, அதில் மற்ற போர்சஸ் எல்லாம் வந்து குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்தாக்க ஃப்ளெக்சிபிலிட்டி பிரமாதமாக இருக்கும், அவங்கள வந்து பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி முயற்சியால் June 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருது. தொடர்ந்து இந்த தினத்தை 12வது வருஷமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதனால யோகா பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: சந்தேகமே இல்லை, பிரமாதமான ஒரு விழிப்புணர்வு, பார்க்கறதுக்கே பெருமையாக இருக்குது. இப்போ பாரத தேசத்துலேருந்து யோகா வந்தது அப்படின்னு சொல்லி அந்த சம்மர் சால்ஸ்டிஸ், June 21 சம்மர் சால்ஸ்டிஸ், அதுக்கு முன்னாலேயே நிறைய பேர் வந்து நிறைய கண்ட்ரீஸில் அந்த தினத்தை வந்து எல்லாம் யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. பப்ளிக் பிளேசஸில் வந்து நியூயார்க் மற்ற இடத்துலலாம் வந்து நடந்துட்டு இருந்தது. ஆனால் பிரதமருடைய இந்த அறிவுறுத்தல்னால இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்ததுக்கப்புறம் சர்வதேச லெவலில் வந்து யோகாவுடைய பிராபல்யம், அதுவும் நம்ம பாரத தேசத்தோடைய கனெக்ஷனோடு இருக்கிற பிராபல்யம் வந்து ரொம்ப வந்து பிரமாதமாக உலகம் முழுக்க தெரிஞ்சு யோகாவுடைய யோகம், இந்த யோக கலையுடைய ஒரு அறிவு, ஒரு பற்றுக்கோடாக இருக்குது உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும். நம்ம பாரத

0: தேசத்துலயுமே நம்மளுக்கு வந்து இவ்வளவு இருந்தா கூட, இந்த கலை நம்மகிட்டே இருந்தா கூட, அது சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே வந்து நிறைய பேருக்கு நம்ம நாட்டிலேயே ரொம்ப பார்க்கறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு மார்ச் பாஸ்ட் பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஒரு மாஸ் ட்ரில் பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அதை மாதிரி நீங்க நினைச்சு பாருங்க, பாரத தேசத்துல காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு நாளில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாரும் யோகத்தை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கூட போயிடும். இவ்வளோதான் இந்த யோகத்தோடைய மகிமை வந்து, இவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அதோட மகிமை வந்து ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு, பிரபலமாயிருக்கு, நல்லா அதில் வந்து சந்தேகமே கிடையாது.
1: சர்வதேச யோகா தினம் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த வருஷத்தோட யோகா டே தீம் யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங். எல்லா வயதினருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா எப்படி உதவுது மேம்?
0: எல்லா வயதினர், குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து வயதானகள் முதியோர்கள் வரைக்கும், சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் யோகா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் டெஃபினட்டாக பெனிஃபிட் தரும், அதில் சந்தேகமே இல்லை. எப்படின்னா, நான் மூச்சு இழுக்கிறது எந்த வயசில் பெனிஃபிட்டாக, அந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, நான் வந்து சுவாசம் வந்து எந்த வயசு வரைக்கும் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னா அதுக்கு கிடையவே கிடையாது, அது கேள்வியே கிடையாது. ஏன்னா சுவாசம் வந்து நம்ம பிறக்கும் போதுலேருந்து கடைசி சுவாசம் வெளியில் போகிற வரைக்கும் நம்ம சுவாசம் நம்ம கூட இருக்குது. அந்த சுவாசத்தோடு இணைந்து நான் வந்து சிந்திக்கிறது, நான் செயல்படுறது, நான் மூச்சை உள்ளே இழுத்து தியானத்தோட, தியானம்னா அட்டென்ஷன், அட்டென்ஷனோட மூச்சு, அதாவது மூச்சை இழுக்கிறோம் வெளியில் விடுறோம், அட்டென்ஷனோட ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் தினம் பண்ணி பார்த்தாக்க அதோடைய மகிமை நமக்கே தெரியும். அதனால் இந்த முதியவர்கள் 50 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ்லேருந்து என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு யோகம் பண்ணலாம், அதாவது ஆசனம் பண்ணலாம், இல்லை சேரில் உட்காண்டே வந்து சில ஆசனங்கள்லாம் வந்து ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ரிலாக்ஸிங் எல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா எந்த ஆசனமும் பண்ண முடியல, நான் யாருக்கிட்டையும் போய் கற்றுக்க முடியலன்னா நம்ம நடக்கிறோம், வாக்கிங் போகிறோம், அந்த வாக்கிங்கே வந்து ரெகுலேட்டட் ப்ரீதிங்கோட வாக்கிங் அண்ட் அட்டென்ஷன், இது மூணு கொண்டு வந்துட்டு யோகம் நம்மளுடைய டெய்லி பெருக்கிறோம், தொடைக்கிறோம், ஏதாவது ஒரு வேலை பண்ணுறோம், எந்த வேலையிலுமே கவனத்தை மூச்சோடு கொண்டு வந்துட்டால் ஒரு யோக பயிற்சியாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த சுவாசம் உள்ளே எப்படி போகுது, எப்படி வெளியில் வருது, இதை கவனித்தாலே இது ஒரு பெரிய யோகக்கலை. புத்திசமில் சொல்லுவாங்க ஆனபான சத்தி யோகான்னு சொல்லுவாங்க. ரமண மகரிஷி என்ன சொல்ல, வீக்ஷண பிராணாயாமம் சொல்லுவார். வீக்ஷண பிராணாயாமம்னா இந்த பிராணசக்தி உள்ளே போகுது வெளியில் வருது, இதை வந்து நான் கவனிக்கிறது அமைதியாக, ஒன்றுமே பண்ணாமல் எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் பண்ணாமல் உள்ளே போகிற பிராணனும் வெளியில் வர எங்கேருந்து மூக்குலேருந்து எங்கே உள்ளே போகுது, எங்கேருந்து திருப்பி வெளியில் வருது, இதை கவனிச்சுட்டே ஒரு 5 நிமிஷம் பண்ணாலே இது ஒரு பெரிய யோக கலை தான். எந்த வயசின எந்த வயதினராலும் பண்ணால் இதை பண்ணி முடித்த உடனே மனசு அமைதியாகும், நம்மளுடைய மூச்சு சுவாசம் சீராக இருக்கும், மனசில் லேசாக இருக்கும், கஷ்டங்கள்லாம் மறைஞ்சிரும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு.
1: ஓகே மேம், யோகானா என்ன, அதை எப்படியெல்லாம் பண்ணலாம், அது உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு உதவுதுன்றதை பற்றி ரொம்ப தெளிவாகவும் சுலபமாகவும் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:30. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நேருடைய மனம் விரும்பிய பாடலை காற்றலையில் தவழவிடும் நிகழ்ச்சி இது. காற்றில் விரியும் கடிதமலர்கள். நேர்கள் உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்களும் எழுதி அனுப்பலாம். உங்கள் மனம் விரும்பிய பாடலாக இருந்தாலும் சரி, நம்முடைய பண்பலையை பற்றிய விமர்சன கடிதங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி. நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி மதுரை பண்பலை, சின்ன சுக்கிக்குளம், மதுரை.

2 என்ற முகவரிக்கு. உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. முதல் பாடலாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, மதுரை உசிலம்பட்டி அங்கேருந்து கவிதா அவருடைய விருப்பத்திற்காக தான் கன்னி பருவத்திலே அப்படின்ற படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

0: பாட்டு.
1: நேரம் இரவு 9:36 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. மடல் எழுதி காத்திருக்கும் மதுரை பண்பலை நேர்களுடைய மனம் விரும்பிய பாடலை காற்றலைகளில் தவழவிடும் நிகழ்ச்சியாக இது காற்றில் விரியும் கடிதமலர்கள். தொடர்ந்து அடுத்த நேயர் யார், எங்கேருந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னா, மஞ்சள் நீர் காயல் அங்கேருந்து ஓம் சிங்காரவேல். அவங்களுடைய விருப்பத்திற்காக தான் மம்சாபுரம் மீனா அவங்களும் சேர்த்து எழுதியிருக்காங்க. ஓகே, அவர்களுக்காக தான் இப்போ அழகான ஒரு பாடல் கேட்க இருக்கிறோம். சிம்மராசி திரைப்படத்திலிருந்து இதோ அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரன் பண்பலை 1.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள்.

நீங்கள் உங்கள் மனம் விரும்பிய பாடலையும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்களும் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, நிலைய இயக்குனர் மதுரை பண்பலை, சின்ன சொக்கி குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்க போகிறோம். யார் எங்கேருந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, அங்கேருந்து செந்தில்குமரன் அவருடைய விருப்பத்திற்காக தான். இதோ அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நிலைகளுக்காகவும் ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:47. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. மடல் எழுதி காத்திருக்கும் மதுரை பண்பலை நேர்களுடைய மனம் விரும்பிய பாடலை காற்றலைகளில் தவிழவிடும் நிகழ்ச்சி இது, காற்றில் விரியும் கடிதமலர்கள். தொடர்ந்து அடுத்து விருப்ப பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, விளாங்குடி அங்கிருந்து அமைச்சிருக்காங்க. அகிலாண்டேஸ்வரி மற்றும் அஜித் குமார் அவருடைய விருப்பத்திற்காக இதோ பாடல் வருகிறது. காதலில் விழுந்த திரைப்படத்திற்காக

9:54 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடித மலர்கள். தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல், யார் விருப்ப பாடல் அப்படின்னா, ராமேஸ்வரம் அங்கேருந்து அமான் ஹம்சா அவங்களுடைய விருப்பத்திற்காக தான் ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக எழுதியிருக்கிறாங்க. இது அவர்களுக்காக பாடல் ஒலிக்கின்றது. இந்தியன் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நாம் இதுவரை இணைந்திருந்தோம் காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ்ராஜ். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி நேர்களே. இனி தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் பட்டுச்சிறகு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10 மணி.
2: வணக்கம் நேயர்களே, மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு இரவு நேரத்தை மேலும் மேலும் இனிமையாக்க இதோ நமக்காக பட்டுச்சிறகு. இன்னைக்கு பட்டுச்சிறகுல கதாநாயகி அவங்க நடித்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் கேட்க போறோம். அந்த கதாநாயகி யார் அப்படின்றத அவங்களுடைய குரலை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இதோ உங்களுக்காக கண்டுபிடிங்களே பார்க்கலாம்.
3: அன்னைக்கு என்ன ஏதுன்னு சரியா தெரிஞ்சுக்காம உன போலீஸ்ல மாட்டி விட்டுட்டேன். ஆனா அதுக்காக என் செயின் அடகு வச்சு உன ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு

0: வந்துட்டேன், அதோட நம்ம கணக்கு தீர்ந்து போச்சு, புரியுதா? இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட், கிளாஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வருவே, நாளைக்கு என்ன ரோட்ல பாத்து நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்வ, அடுத்த நாள் எங்க வீட்டுக்கே வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்வ, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது.
1: ஆம் நேர்களே, இன்னைக்கு ரேவதி அவங்களுடைய பாடல்கள் தான் பட்டுச்சிறைகளை உலா வர காத்திருக்கிறது. பாடல்களுடன் காத்திருப்பது கிளாரா.

சீனிவாசன் இத்திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் தெலுங்கு திரைப்படத்தை ஒரு மூலமாக கொண்டு தயாரிக்கப்பட்டது மண் வாசனை. இப்ப அடுத்ததாக நம்ம கேட்க இருப்பது ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து பாடல். கேட்கலாமா? இது பட்டுச்சிறகு.

நாம கேட்ட பாடல் ஒரு கைதியின் டைரி திரைப்படத்துல பாடல் கேட்டோம். இந்த திரைப்படமும் பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய கதை பாக்யராஜ் அவர்கள் எழுதியிருக்காங்க. இப்ப அடுத்ததாக நம்ம எந்த திரைப்படத்துல பாடல் கேட்க போறோம்?

மணிரத்னம் அவர்கள் இயக்கிய பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டோம். அடுத்ததாக உதயகீதம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா? பட்டு சிறகு.

இப்போ நம்ம கேட்ட பாடல் உதயகீதம் திரைப்படத்தில் தாங்க பாடல் கேட்டோம். தான் செய்த கொலைக்காக மரண தண்டனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பாடகரையும் அவரது பெயரை தூய்மைப்படுத்த ஒரு இளம் பெண் எடுக்கும் முயற்சியும் தான் இந்த படம் மையமாக கொண்டிருக்குது. அந்த இளம் பெண்ணாக தான் ரேவதி அவர்கள் நடித்திருக்கிறார்கள். இன்னைக்கு ரேவதி அவர்கள் நடித்த திரைப்படத்தினுடைய பாடல்களா நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பட்டு சிறகுல. இப்போ அடுத்ததாக மௌன ராகம் திரைப்படத்துல இருந்து தான் பாடல் கேட்க போறோங்க. இந்த மௌன ராகம் திரைப்படத்துல தனது கடந்த காலத்தை பற்றி கொள்வதற்காகவும் நிகழ்காலத்தை ஏற்றுக்கொள்வதற்குமே இடையில திவ்யாக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு அக போராட்டத்தை இந்த கதை அழகா நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. இந்த கதையில திவ்யாவாக நம்ம ரேவதி அவர்கள் நடித்திருக்காங்க. அருமையான இரவு நேரத்துல எவ்வளவு அழகா நகர்ந்து கொண்டிருக்கிறது பட்டு சிறகு.

இப்ப நம்ம அடுத்ததாக கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். இந்த திரைப்படம் ஹிந்தியில மேரே சஜானா சாத் நிபானா அப்படின்னும் கன்னடத்துல சிந்தூர திலகா அப்படின்ற பெயரிலும் ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்ல, தெலுங்குல சிலகபட்ச காபுரம் அப்படின்ற பெயர்லையும் ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. இந்த திரைப்படத்துல தாயம்மா அப்படின்ற கதாபாத்திரத்துல நம்ம ரேவதி அவர்கள் நடிச்சிருக்காங்க. பாடல் நமக்காகவே காத்துட்டு இருக்குது, கேட்கலாமே. இது பட்டு சிறகு.

0: வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த நடிகை ரேவதி அவர்களுடைய பாடல்கள் தான் உலா வந்து கொண்டு இருக்கிறது பட்டு சிறகுல. அடுத்ததாக அரங்கேற்ற வேளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். ஃபாசில் அவங்க திரைக்கதை எழுதி இயக்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்துல மாஷா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துல நம்ம ரேவதி அவர்கள் நடிச்சிருக்காங்க. பாடல் கேட்கலாம், இது பட்டு சிறகு.

அடுத்து தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோங்க. சிவா அவர்கள் தயாரித்த திரைப்படம் தான் தெய்வ வாக்கு. இந்த திரைப்படத்துல அம்சவேணியாக, அதாவது ஆத்தாவா நடிச்சிருக்காங்க ரேவதி அவர்கள். இரவு நேரத்தை தாளாட்டும் கீதங்களாக பட்டு சிறகு.

பட்டு சிறகாய் சிறகடித்து கொண்டிருக்கிறது பட்டு சிறகு. ரேவதி அவர்கள் நடித்த திரைப்படத்தினுடைய பாடல்களை கேட்கும் போது தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கண்டிப்பா கேட்கணும்ல. கமலஹாசன் அவர்களுடைய கதை திரைக்கதையில ஒரு அருமையான ஒரு கிராம படம. இந்த கிராமத்தினுடைய ஒரு பெண்மணியாக பஞ்சவர்ண

0: நம் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க ரேவதி அவர்கள்.
1: இஞ்சி ஈடு பழக மஞ்சச்சவா பழக

இன்னைக்கு நம்ம பட்டு சிறகுல ரேவதி அவர்கள் நடித்த திரைப்படத்தினுடைய பாடல்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது பட்டுச்சிறகு. அடுத்ததாக என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். ஆர் சுந்தரராஜன் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான என் ஆசை மச்சான். இந்த திரைப்படத்துல மரகதம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் தாயம்மாவாக நடிச்சிருக்காங்க ரேவதி அவர்கள்.

வைதேகி காத்திருந்தால் திரைப்பட பாடலோட நிறைவடைய போகிறது பட்டு சிறகு. இன்னைக்கு ரேவதி அவர்கள் நடித்த திரைப்படத்தினுடைய பாடல்களாகவே உலா வந்தது. இந்த இரவு பொழுது இனிமையான இரவு பொழுதாக அமைய வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். கிளாரா.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிதே நிறைவுக்கு வருகிறது பட்டுச்சிறகு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் கிளாரா. மீண்டும் பட்டுச்சிறகு நாளை 10 மணிக்கு கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 10:59. இத்துடன் இந்த அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது நிகழ்ச்சிகள் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் நேயர்களே.

103.3 மதுரை எஃப்எம் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். நிகழ்ச்சியும் அதன் நேரங்களும் நாளை காலை மணி 4:45 நிலைய தொடக்க அறிவிப்பு, வந்தே மாதரம், தொடர்ந்து நாளொரு குரல் கேட்கலாம். மங்கள இசையுடன் எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகும். 5 பக்தி மாலை, பக்தி பாடல்கள். 5:30 இசை அமுதம். காலை 6 செய்தி சுருக்கம். 6:02 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் தமிழ் ஆசிரியர் எம் கண்ணன் அவர்கள். 6:15 புதிய காலை. 6:30 இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். 6:45 மாநில செய்திகள். 6:55 பூந்தலில். தொடர்ந்து காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள். 7:15 தமிழ் செய்திகள் கேட்கலாம். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். பாண்டூர் ஸ்ரீ ஆதி வைத்தியநாதர் சுவாமி திருக்கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள் தொடர்ந்து இடம்பெறும். காலை 8 செய்தி சுருக்கம் கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா, தேனி மாவட்ட நேயர்களின் தொலைபேசி விருப்ப பாடல். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். தொடர்ந்து 8:55 திரையசை. 9 செய்தி சுருக்கம். 9:02 ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 9:45 வெற்றி பயணம், 12 மத்திய அரசின் 12 சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்போர் பேராசிரியர், முனைவர் மற்றும் சமூக சேவகர் ஏ கதலி நரசிங்க பெருமாள். தொடர்ந்து கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் எஸ் ராதா தேவர் அவர்கள். தொடர்ந்து 10 செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப காணங்கள், நேயர் விருப்பம். தொடர்ந்து 10:30 ஒருபட பாடல்கள். தொடர்ந்து முற்பகல் 11 செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையின் சிறப்பு

மீண்டும் ஒரு முறை என்ற தலைப்பின் கீழ் நேயர்களின் கருத்துக்களை வரவேற்று காத்திருக்கிறது கண்ணாடி மாளிகை. 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:47 திரையிசை, 12 சிநேகிதியை, தொடர்ந்து 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சிநேகிதியை தொடர்ந்து கேட்கலாம். பகல் 1 வசந்த காலங்கள், 1:45 மாநில செய்தி அறிக்கை, திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3 செய்தி சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 செய்தி சுருக்கம், 4:02 வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஆட்டக்களம், தொடர்ந்து 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், 5 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல் கேட்கலாம், 6 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, நாளை மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 மாவட்ட செய்திகள், திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பாட்டு இது கெட்டு, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து 7:32 பாட்டு இது கேட்டு தொடர்ந்து கேட்கலாம். 28 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் புனித மரியன்னை லியூகா பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 திரையிசை, 9:30 சக்கர வியூகம் பகுதி 6 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன், தொடர்ந்து 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவு பெறும், தொடர்ந்து மதுரை பண்பலையில் 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் மாலை அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது 103.3 மதுரை பண்பலையில் நாளை வளமர இருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நேரம் இரவு 11:10:42. இந்த இனிய இரவு பொழுதில் இனிமையான பாடல்கள் தங்கமான வரிசையில் வளமர இருக்கிறது. இன்றைக்கு தேனும் பாலும் தேனிசை ராகத்தில் தவிட்டாத ராகமாய் இனிய இரவு பொழுதை தேனும் பாலும் நிகழ்ச்சியோடு மகிழ்ந்து இருக்கலாம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சின்னஞ்சிறு உலகம் என்ற படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கின்றோம். பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், கவிஞர் வாலி அவர்கள் பாடல் வரியில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது. பாடலை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் இரவு நேரத்தில் இதமான பாடல்களை தரும் தேனும் பாலும் நிகழ்ச்சியோடு.

மனசு இருக்கணும், மனசு இருக்கணும், பச்சை புள்ளையாட்டோ.

குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும் வாட்டும், உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும். குட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும் வாட்டும், உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும்.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், விழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: தேனும் பாலும் நிகழ்ச்சியில் முதல் பாடல் சின்னஞ்சிறு உலகம் என்ற படத்திலிருந்து கேட்டு முடித்தோம். 103.3 மதுரை FM ரெயின்போவில் இது தேனும் பாலும். இனி வி குமார் அவர்களுடைய இசையில கவிஞர் வாலி அவர்கள் இயற்றியது, TM சௌந்தரராஜன், பி சுசிலாவின் குரலில் பாடல் வளமர இருக்கிறது. பொம்மலாட்டம் என்ற படத்திலிருந்து.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: FM Rainbow 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
2: 103.3 மதுரை ரெயின்போ பண்பலையில் நாம் இணைந்திருக்கின்றோம். இது தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலானது இரு வல்லவர்கள் என்ற படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். பாடலுக்கு இசை வேதா, கண்ணதாசனுடைய கவிவரிகள் பி. சுசிலாவின் குரலில் குழுவினருடன் சேர்ந்து பாடிய பாட்டு.

இது 103.3 மதுரை எஃப்எம். இணைந்திருக்கின்றோம் இரவு பழுதில் தேனும் பாலும் நிகழ்ச்சிக்காக. 11:23:58. தேனும் பாலும் தர இருக்கும் அடுத்த பாடல் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல். பி சுசிலா குழுவினருடன் சேர்ந்து பாடியது. சாந்தி நிலையம் என்ற படத்திலிருந்து கேட்கலாம்.

இணைந்திருக்கின்றோம். 11:27 இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வேதா அவர்களுடைய இசையில் கவிஞர் வாலி அவர்கள் இயற்றியது, டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் அதே கண்கள்.

பதினோரு மணி 11:31 24 கடந்து கொண்டிருக்கிறது இரவு நேரம். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். 103.3 மதுரை பண்பலையோடு. இனி கண்ணதாசன் இயற்றிய பாடல், MS விஸ்வநாதனுடைய இனிய இசை உருவாக்கத்தில் TM சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது. சித்தி என்ற படத்திலிருந்து கேட்டுவிடலாம். இணைந்திருங்கள் தொடர்ந்து.

11:34 55 இனிய இரவு நேரத்தில் தேன் அமத பாடல்கள் தரும் இசை அமதம். இது தேனும் பாலும் 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. இந்த இனிய நேரத்தில் அடுத்த பாடல் சிஐடி சங்கர் என்ற படத்திலிருந்து பாடல் வளமர இருக்கிறது. டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது. பாடலுக்கு இசை வேதா, கண்ணதாசனுடைய கவி வரிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் இசையோடு என்றும் நீங்கள்.

11:38, 49 கடந்து கொண்டிருக்கிறது. இரவும் மெல்ல இசையால் நாம் இணைந்திருக்கின்றோம். இனிமையான பழைய திரைப்பட பாடல்கள் தொகுப்பாக இது தேனும் பாலும். இசையோடு இணைந்திருக்கின்றோம். 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் கவிஞர் வாலி அவர்கள் இயற்றியது. டிஎம் சௌந்தரராஜன், ஏஎல் ராகவன், மனோரமா குரலில் கேட்க போகிறோம். பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் பூவா தலையா.

சிதைகளில் கண்டேன் இடிமழை மின்னல் கோபத்தில் கண்டேன் சரியோ தவறோ குறை

பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே.

நட்பு உன்னாகி பெண்ணானதோ போடத்து நான் போட்டுக்கிறேன் பொறும்பலை கன்னத்திலே பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே.

0: போடுச்சுன்னா போட்டுச்சரி போதும் வரை கன்னத்திலே.
1: இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ, இணைந்திருக்கின்றோம் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நாம் இணைந்திருக்கும் இரவு நேரத்தில் கேட்க இருக்கின்றோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பட்டணத்தில் பூதம் என்ற படத்திலிருந்து அடுத்த பாடல் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அலங்கரிக்க இருக்கின்றது. 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ, டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரலில் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள், இசையமைப்பாளர் கோவர்த்தனம் அவர்களுடைய இசையில இரவு பொழுதில் இசை தருகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சற்று கொஞ்சம் பேச வந்தால் எத்தனை கோபம்.
1: அங்கே பார்த்தது போதும்,
0: பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம்.
1: என் பெண்மைக்கு லாபம்,
0: தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா.
1: தெய்வம் பொய்யும் கூறுமா
0: கைகளில்.

வானலையின் வசந்த ராகம், இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. தேனும் பாலும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ராமு என்ற படத்திலிருந்து கேட்கலாம். பி. சுசிலா பாடியது, கண்ணதாசனுடைய கவி வரிகள், எம். எஸ். விஸ்வநாதனின் இசையில்.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. 11:54:55 இரவு நேரத்தில் நாம் தேனும் பாலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் நிறைவாக வரக்கூடிய பாடல் எதிரிகள் ஜாக்கிரதை என்ற படத்திலிருந்து வேதா அவர்களுடைய இசை தொகுப்பில் கண்ணதாசனுடைய கற்பனை வரிகள் எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. பாடலோடு இணைந்திருங்கள், இசையோடு என்றும் நீங்கள்.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நாம் இதுவரை ரசித்தது தேனும் பாலும். மீண்டும் தேனும் பாலும் நாளை இரவு 11:10 கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றிகள் பல. இனி 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் தொடர்ந்து சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் யாவும் நள்ளிரவு 12 முதல் காலை 4:45 வரை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இடைவிடாத இசையோடு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி.

மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அழகிய நடைகள், பழகிய பாவை.

0: மங்களா.
1: என்ன என்ன இது கன்னி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா.
0: மெல்ல மெல்ல வந்து கன்னி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா.
1: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு பழகி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

சொன்னது நடக்கும் பாருங்க. வெள்ளையான பல்லு புள்ள நாரி கொம்பு ஏழடி வேங்கே போலும் இருக்கு பாருங்க. கைரேக பார்த்து ஜோசி.

பழம் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்லே நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் ஏற்றி வாணி ஜெயராம், கே ஜே யேசுதாஸ் பாடியது.

0: இதுவரை திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில் பதவினி என்று தொடங்கும்.

அடுத்து பரிபாலயமாம், சுவாதி திருநாள் கீர்த்தனை, ரீதி கௌள ராகம், ரூபக தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில், தொடர்ந்து மரியாத காதுரா தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்த மாதம் 30 நாள், பராபவ வருடம் ஆனி மாதம் 6 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 20 தேதி சனிக்கிழமை. நேரம் காலை 4:50 நிமிடம் 42 நொடி.

103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவிலும் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இலும் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது.

இருளை போக்கும் எல்லா விளக்குகளும் விளக்குகள் ஆகா. சான்றோர்களுக்கு பொய்கூறாமல் இருக்கும் பொய்யா விளக்கே சிறந்த விளக்கு ஆகும். குறள் எண் 299 அதிகாரம் வாய்மை.

0: போக்கும் எல்லா விளக்குகளும் விளக்குகளாகா. சான்றோர்களுக்கு பொய்கூறாமல் இருக்கும் பொய்யா விளக்கே சிறந்த விளக்கு ஆகும். குறள் எண் 299, அதிகாரம் வாய்மை.
1: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி நாம் கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள்.

நேரம் காலை 4:54. 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 5 மணிக்கு பக்தி மாலை, பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், இன்று காலை 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் தமிழ் ஆசிரியர் எம் கண்ணன் அவர்கள். 6:15 புதிய காலை கேட்கலாம். 6:30 இயற்கை என்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். இன்று காலை 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். இன்று காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர் கேட்கலாம். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். பாண்டூர் ஸ்ரீ ஆதி வைத்தியநாதர் சுவாமி திருக்கோவில் சிறப்புகள் வழங்குபவர்

பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். இன்று காலை 7:30 தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 8 மணிக்கு செய்திச் சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா, தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல். தொடர்ந்து 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 மணிக்கு செய்திச் சுருக்கம். இன்று காலை 9:02 ட்ரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேர்மலை இடம்பெறும். 9:45 வெற்றி பயணம், 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்போர் பேராசிரியர், முனைவர் மற்றும் சமூக சேவகர் ஏ கதலி நரசிங்க பெருமாள் அவர்கள். தொடர்ந்து கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் எஸ் ராதா தேவர் அவர்கள். தொடர்ந்து 10 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம். இன்று காலை 10:02 விருப்ப கானங்கள். இன்றைய விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் நேயர் விருப்பம். பழனியைச் சேர்ந்த தங்கராஜ் என்ற நேயர் பங்கேற்கும் நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து 10:30 ஒருபட பாடல்கள். ஆதவன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு மகிழலாம். 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு மீண்டும் ஒரு முறை. தொடர்ந்து 11:30 சம்பு சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:47 திரை இசை. நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியை. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 சிநேகிதியை தொடர்ந்து கேட்கலாம். இன்று பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்தி அறிக்கை திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. 4 மணிக்கு செய்தி சுருக்கம். 4:02 வசந்தன் கோவலங்கம் ஆட்டக்களம். 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். இன்று மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம். 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள். 6:40 அந்திப்பூக்கள். தொடர்ந்து இன்று 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 டெல்லி அஞ்சலாக ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ந்து இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. இன்று 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் புனித மரியன்னை லியூகா பதின்ம மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 திரை இசை. 9:30 சக்கர வீகம் பகுதி 6 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன். இன்று 10:00 பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை வழங்க பாடல் தொகுப்புடன் விக்னேஷ் அர்ஜுனன். 10:59 ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11 மணிக்கு மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரம் கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து தேனும் பாலும் இடம்பெறும். நள்ளிரவு 12 மணி முதல் காலை 4:45 வரை சென்னை விவிதி பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக கேட்டு மகிழலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள்.

நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைய பொழுது எப்போதும் வளமாக நலமாக அமைய வாழ்த்துகிறது மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த இனிய காலை நேரத்தில் உங்கள் இல்லம் வந்து சேர்க்கிறது பக்தி மாலை, பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பி சுசிலா, வீரமணி மற்றும் குழுவினர் பாடியது இணைந்திருங்கள். இது பக்தி மாலை, பக்தி பாடல் நிகழ்ச்சி.

5:07 இணைந்திருக்கின்றோம். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பக்தி மாலை. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பிபி சீனிவாஸ் பாடியது.

5:13, இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இனிய காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலையில் இது பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கே சாகுல் ஹமீத் பாடியது.

5:17 நாம் இணைந்திருக்கின்றோம். இது 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பக்தி பாடல்கள் பக்தி மாலையில் நிகழ்ச்சியில் தொடர்ந்திருக்கும் வரக்கூடிய பாடலை கே சாகுல் ஹமீத் பாடியது. இணைந்திருங்கள், இது பக்தி மாலை நிகழ்ச்சி.

5:22 49 இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய காலை நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜாலி ஆபிரகாம் பாடியது.

103.3 மதுரை பண்பலையிலும் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இதுவரை கேட்டது பக்தி மாலை, பக்தி பாடல்கள். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, நேரம் காலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் இசை அமுதம்.